சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அர்ஜென்டினாவின் தியாகோ திரான்டேவிடம் 6-2 4-6 எனும் புள்ளிகளில் தோல்வியடைந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் இன்னும் பேசிட்டு இருக்கோம். ரவீனுக்கு கூட இணைந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வெளியில் என்னங்க செய்ய போறீங்க? வெளியில் நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பாத்துக்குங்க. சில பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கு, அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார் இறுதி நாட்கள் வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப குறவாதான் இருக்கு, வெளியில தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாத்துக்குவோம். என்ன தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க.

தேங்காய் மரம் விழுந்ததுனால இவருக்கு பார்த்தோம்னா 2.21 மில்லியன் இழப்பீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, 2019 நம்ம நாட்டில் தான் லங்காவில சினாங் கடற்கரையில இந்த ஒரு நபர், இவரோட பேர் பார்த்தோம்னா யோங் ஷுய் தியான், இவர் நடந்துட்டு போறாரு. நடந்து போற வழியில ஒரு தேங்காய் மரம் கீழே விழுந்ததுனால அவருக்கு வந்து ஒரு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புனால என்ன நடந்திருக்குன்னா, கால்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, இப்ப வரைக்கும் இந்த சக்கர நாற்கால் இருக்குல்ல அதுதான் நம்பி வாழ்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கு. 2019 தொடங்கி இது பார்த்தோம்னா வழக்கில் இருந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு நடந்த சட்ட போராட்டத்திற்கு அப்புறமா அலுஸ்தர்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு 2.21 மில்லியன் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தொகை பார்த்தோம்னா அவருடைய மருத்துவ செலவுகள், எதிர்கால வாழ்க்கை செலவுகள், அப்புறம் அவருக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு இழப்பீடா வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த சூழலை வந்து மாத்த முடியாது, அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் உடல் நலத்தையா இருக்கட்டும் திரும்பியும் நம்ம மீட்டெடுக்க முடியாது. இருந்தாலும் அவருக்கு மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த பணம் அவருக்கு வந்து உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இதுல என்னன்னா, அந்த மரங்களை முறையா பராமரிக்கிறது, தேவையான இடங்கள்ல கிளைகளை வெட்டுறது, அப்புறம் ஆபத்தான மரங்கள் இருந்துச்சுன்னா அதை அகற்றுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த நகராட்சி கழகங்கள்லாம் இருக்குல்ல அவங்களுடைய முக்கிய பொறுப்புகள்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் கணக்கா செய்யணும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் கூட சில சமயம் ஒரு தவறு பண்றோங்க. என்ன தவறுன்னு சொல்லுங்க பாப்போம். மரத்திற்கு கீழே வாகனத்தை வைக்கிறது, சாலை ஓரங்கள்ல வாகனத்தை நிறுத்திட்டு போவோம், அதெல்லாம் நம்ம தவிர்த்துருவோம். சாலை ஓரங்கள்ல வாகனத்தை நிறுத்திட்டு போகும்போது நிச்சயமா அதற்கு நமக்கு ஒரு உத்தரவாதமே இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா யார் அதற்கு வந்து பொறுப்பு ஏற்கிறது நீங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த மரத்திற்கு கீழே வாகனத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த வெயில் காலங்கள்ல மரத்திற்கு கீழே வைத்தா வாகனம் வந்து ரொம்ப சூடா இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். திடீர்னு அந்த இடத்துல ஒரு கடுமையான மழை பலத்த காற்று வீசினுச்சுன்னா அந்த மரம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதற்கான காப்புறுதியும் சிலர் எடுத்திருக்க மாட்டாங்க. வாகனம் சேதமடைந்தா அதற்கான இழப்பீட்டு தொகையும் நம்மளால பெற முடியாது. அதனால ஒரு சின்ன நினைவூட்டலுங்க. இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், வாங்க நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: நான் வெளியூர்ல இருந்த, நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
3: வெளிநாட்டுக்கு
4: எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.
5: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
6: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
7: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

உடித் நாராயண் அனுராத ஸ்ரீராம் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க, உங்க கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு தகவலை வாங்கிடலாமா, இல்ல ஒரு தகவலை வாங்குறதுக்கு யாராவது ரொம்ப கஷ்டப்படுவாங்களா உங்ககிட்ட? அதாவது என்னன்னாக்கா, நீங்க வந்து சீக்கிரமா ஒரு தகவலை சொல்லாத ஒரு ஆள் உங்க மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்குவீங்க. உப்சியில இருக்கக்கூடிய மனித மேம்பாட்டு புல விரிவுரையாளரும் ஆலோசனை உளவியல் நிபுணர் டாக்டர் ஃபௌசியா என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப வந்து நம்ம மனசுல இருக்கிற ஒரு கஷ்டம், ஒரு கோபம், ஒரு குடும்ப பிரச்சனை, இல்லை எனக்கும் இவருக்கும் சண்டை நடந்துருச்சுங்க அப்படின்ற இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்றோமா, இதுல வந்து ஒன்றை மறந்துடுறோம். அதாவது நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறது தவறில்ல, ஆனா அது யாருக்கிட்ட எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்றத மலேசியர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல பெரும்பாலும் நம்ம அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தகவலை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை, ஒரு பிரச்சனையை சமூக வலைத்தளத்துல பதிவேற்றம் பண்ணும் போது சீக்கிரமா அங்க வந்து சில பதிவுகள்லாம் வந்துருது. ஒரு சிலருக்கு அது ஒரு ஆறுதலா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க ஒரு தீர்வை கொடுப்பாங்க. சிலரோட பதிவு நமக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தும். உண்மையா இல்லையா? இதுல ரொம்ப உன்னிப்பா நம்ம பார்க்கிறது, நம்ம மனசுல பூட்டி வச்சிருக்கிற விஷயத்த சமூக வலைத்தளத்துல பதிவேற்றம் பண்ணும் போது ஆயிரக்கணக்கானோர் அதை பாக்குறாங்க. அதனால தான் இந்த பேராசிரியர் சொல்லியிருக்கிறது போல, நம்ம மனசுல நினைக்கிறத யாருக்கிட்ட சொல்றோம், எந்த இடத்துல வெளிப்படுத்துறோம் அப்படின்றது முக்கியம். இப்போ உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க இருந்தா அவங்க கிட்ட பேசுங்க. அப்படி இல்லைன்னா, நம்ம நாட்டுல நிறைய மனநல ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க. இப்ப இந்த தலியான் கசே, தலியான் ஹீல்லாம் வந்துட்டு செயல்படுது. இவர்களுக்கு அழைத்து கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க, அதற்கான தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமூக வலைத்தளத்துல நம்ம பதிவேற்றம் பண்ணுவது அது நமக்கான

ஒரு தீர்வு இல்ல அப்படின்ற ஒரு நினைவூட்டலை கொடுத்திருக்காங்க. இப்ப பலருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு நம்பிக்கையான ஆளு கிட்ட நம்ம நம்பி ஒரு தகவலை சொல்ல முடியலங்க, அப்படி இருக்கு சூழல் பாருங்க. சரி வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்.
2: இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: நினைக்கிறது
2: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஞாயிற்றுக்கிழமைகள்ல எட்டு புத்தம்புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தானே. இன்றைக்கும் உங்களுக்காக எட்டு புத்தம்புதிய பாடல்கள் வழக்கம் போல 9 மணிக்கான செய்திகளுக்கு அப்புறமா காத்துக்கிட்டு இருக்கு. 8 பாடல்கள் கண்டிப்பா ஓய்வா இருப்பீங்க. அந்த ஓய்வுக்கு மத்தியில இன்றைக்கு என்னென்ன பாடல் என்னென்ன நிலையில இருக்கு அப்படின்றத அப்புறமா கேளுங்க.

0: நாடு முழுவதும் சாரா வணிக பங்காளிகளின் எண்ணிக்கை 14,000 கடந்துள்ளது. பிடிபிகே நிதியுதவியை மானியமாக வழங்கும் பரிந்துரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும், மனிதவள அமைச்சு தகவல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 3rd ரஹ்மா ரொக்க உதவி நிதி SDR நேற்று தொடங்கி 5.3 மில்லியன் பெறுநர்களுக்கு கட்டம் கட்டமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்தோர் எண்ணிக்கை இவ்வாண்டு தொடக்கத்தில் 5 மில்லியனாக இருந்ததாக நிதியமைச்சர் தெரிவித்தது. அவ்வெண்ணிக்கையில் 3.9 மில்லியன் பேர் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் குடும்பத் தலைவர்கள், சுமார் 1.4 மில்லியன் பேர் துணை இல்லாத மூத்த குடிமக்கள் என அது குறிப்பிட்டது. 3rd SDRக்காக 1.2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 மூன்று கட்டங்களாக பகிர்ந்தளிக்கப்படும் மொத்த நிதி தற்போது 3.6 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. August 7 வரை நாடு முழுவதும் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாராவில் பங்கேற்ற வணிக வளாகங்களின் எண்ணிக்கை 14,068 அதிகரித்துள்ளது. இந்த இலக்கிடப்பட்ட உதவி உள்ளூர் சமூகங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்வதில் வணிக பங்காளிகளின் வலையமைப்பை விரிவுபடுத்துவது அவசியமாவதாக 2rd நிதியமைச்சர் டாத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். தகுதியுள்ள அனைத்து பயனர்களுக்கும் அது தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நாடு தழுவிய அளவில் சாரா வணிக பங்காளிகளின் வலையமைப்பை அரசாங்கம் தொடர்ந்து விரிவுபடுத்தும் என்றவர் கூறினார். இவ்வேளை சபாவில் மட்டும் 1495 சாரா வணிக வளாகங்கள் உள்ளன. சபாவில் August 7 வரை சாரா மாதாந்திர ஒதுக்கீட்டிலிருந்து 815,689 பயனர்கள் 501.2 மில்லியனை செலவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மனிதவள அமைச்சு திறன் மேம்பாட்டு நிதிக்கழகம் பிடிபிகே நிதியுதவியை கடனாக வழங்குவதற்கு மாற்றாக மானியமாக வழங்கும் பரிந்துரை தொடர்பில் ஏனைய அமைச்சுகளிடமிருந்து கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று வருகிறது. அவை கூடிய விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் டாத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். பிடிபிகே 100 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெறுகிறது. இந்த ஒதுக்கீடு மானியமாகவோ கடனாகவோ பயன்படுத்தப்படுவதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். நுட்பத் தொழில் கல்வி டிவெட் மாணவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு அவர்கள் மீதான நிதிச்சுமையை குறைப்பதை இந்த முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலை கண்காட்சி தொடர்பான கலந்துரையாடலுக்கு பின்னர் டாத்துஸ்ரீ ரமணன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். திரங்கானுவில் போக்குவரத்தினை சீர்படுத்தும் முனைப்பாக 6 நிலையங்களை உட்படுத்திய கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL ஐ மாநில அரசாங்கம் விரைவுபடுத்தும். 2027 ஜனவரி மாதம் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த முதலாம் கட்ட சேவை இவ்வாண்டு December 1 தொடங்குவதற்கு இலக்கிடப்பட்டதையடுத்து அது விரைவுபடுத்தப்படவிருக்கிறது. ECRL நிலையங்களை சுற்றியுள்ள வசதிகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் அது அவசியமாகும். அதேவேளையில் மக்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை மிக முக்கியம் என மந்திரி பசார் டாத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜம்சூரி முக்தார் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பரவிய பதிவில் கூறப்பட்டதைப் போல சபாவின் சம்பூர்ணா லஹடத்து பகுதிகளுக்குள் ஆயுதமேந்தி ஆடவர் குழுவினர் நுழைந்ததாக எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என கிழக்கு சபா பாதுகாப்பு படை தளபதி டாக்டர் விக்டர் சான்சோஸ் தெரிவித்தார். இரு பகுதிகளிலும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் குறித்து பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சபா கிழக்கு சபா பாதுகாப்பு மண்டலம் எஸ்ஸோனில் உள்ள நீர்நிலைகள் முக்கிய இடங்களில் எஸ்கோம் எப்போதும் கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாக டாக்டர் விக்டர் குறிப்பிட்டார். சபாவில் 2025 ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான இணைய இயக்கம் KIS இல் 148,300 அதிகமான பங்கேற்பாளர்கள் இணைந்துள்ளனர். பொறுப்பான இணைய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு இலக்கவியல் பரப்புரை மற்றும் கல்வி திட்டங்களை அது உட்படுத்தியிருப்பதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அறிக்கையில் தெரிவித்தது. தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக சுதந்திர மாதத்தில் கலபகன் வட்டாரத்தில் பாதுகாப்பான இணைய இயக்கம் KIS நடத்தப்பட்டது. MCMC ஏற்பாட்டிலான அதில் கலாபாக்கான் மற்றும் சுற்று வட்டார மக்கள் என சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவை இலக்காக கொண்டு தற்போது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நிறுத்தி வைக்கும்படி புதிய அதிபர் அல்பர்டாரோ டே எஸ்பெரேலா தனது அமெரிக்க சகா டொனால்டு டிரம்பை கேட்டுக்கொண்டார். ஆயினும் காபி எண்ணெயை தவிர கடந்த மாதம் கொலம்பிய பொருள்கள் மீதான வரியை அமெரிக்கா 10 விழுக்காட்டிலிருந்து 12.5 விழுக்காட்டிற்கு உயர்த்தியதாக டெலா எஸ்பெரேலா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய விதிப்பு ஜூலை 24 நாள் செயல்படுத்தப்பட்டது. திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.4 பதிவான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்த டிரம்புடன் சுமார் 10 நிமிடங்கள் தாம் உரையாடியதாக டேலா எஸ்பிரேலா கூறினார். கொலம்பியாவின் மேற்கு பகுதியை 5 நாள்களுக்கு முன் உலுக்கிய நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் நம்பிக்கை குறைந்துள்ளது. கட்டட இடிபாடுகளிலிருந்து மேலும் பலரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தில் இதுவரை 294 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 320 அதிகமானோரை காணவில்லை. 4,000 பேர் காயமடைந்திருப்பதாக கொலம்பிய பேரிடர் மேலாண்மை பிரிவு தெரிவித்தது. காலியிலும் பெரேராவிலும் பெரும்பாலானோர் பலியாக உயிர் பிழைத்தவர்கள் இருக்கும் ஓர் இடம் மட்டும் கண்டறியப்பட்டுள்ளதாக காலி தீ இணைப்பு தலைவர் அல்பர்டோ ஹெர்னாண்டஸ் ராய்ட்டர்ஸிடம் கூறினார். அந்நாட்டின் 3 பெரிய நகர் காலி 2 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அமெரிக்கா ஹவாயி தீவை நோக்கி நகரும் லாலா வெப்பமண்டல புயல் சனிக்கிழமை காலையில் சூறாவளியாக வலுப்பெற்றுள்ளதாக அமெரிக்க வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் அதனை முதலாம் நிலை சூறாவளியாக வகைப்படுத்தியுள்ளது. இவ்வேளை மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஹவாயியில் கரையை கடக்கும்போது கனமழையையும் லாலா கொண்டுவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடல் அலைக்கும் வெள்ளம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பிற்பகலில் ஹீலோ பன்னாட்டு விமான நிலையமும் ஹலிசன் ஒனிசுகா கோனா பன்னாட்டு விமான நிலையமும் மூடப்படுவதாக ஹவாயி போக்குவரத்து துறை தெரிவித்தது. வெனிசுவேலா அரசாங்கம் 131 அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை தேசிய நல்லிணக்கத்திற்கான ஒரு முக்கிய வழி என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ விவரித்துள்ளார். இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்வேஸ் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையேயான அமைதி பேச்சில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை தொடர்பு அமைச்சர் மிகுவல் அஜஸ் பாரஸ் பிரேரா கைது ஆணைக்கு மாற்றான நடவடிக்கையின் கீழ் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவதாக அறிவித்திருந்தார். விளையாட்டு ஸ்பெயின் லாலிகா கார்பந்தாட்ட முடிவுகள். அலவேஸ் 3 சுழியம் என்ற கோல்களில் கெதாஃபேயை வீழ்த்தியது. சவியா ரயவெலன்காவுடன் 2-1 என வெற்றி கொண்டது. இவ்வேளையில் இன்றிரவு ரேசிங் ஸ்டாண்டர் விலரியலுடன் பொருதுகிறது. நாளை ஸ்பெயின் லெவாண்டேயையும் செல்தாவிகோ ஒசாசுனாவையும் சந்திக்கின்றன. செவ்வாய்க்கிழமை அதிகாலை டிபோர்டிவோ லா கொரூனா எல்சியுடன் களம் காணும் வேளை வியாழக்கிழமை அட்லாண்டிகோ மெட்ரிட் மலாகாவை சந்திக்கும். ATP WTA சின்சினாட்டி ஸ்மார்டஸ்ட் டென்னிஸ் போட்டி 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற நோவாக் ஜோகோவிச் அர்ஜென்டினாவின் டியாகோ டிராண்டேவிடம் 6-2, 4-6 எனும் புள்ளிகளில் தோல்வியடைந்தார். இதன் வழி டிராண்டே 3 சுற்றுக்கு முன்னேறினார். இவ்வேளை ஜோகோவிச் வரும் 30 நாள் தொடங்கும் அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டிக்கு தயாராகுவதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. நாடு முழுவதும் சாரா வணிக பங்காளிகளின் எண்ணிக்கை 14,000 கடந்துள்ளது. பிடிபிகே நிதியுதவியை மானியமாக வழங்கும் பரிந்துரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் மனிதவள அமைச்சு தகவல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படைக்கும் மினல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
0: அதேதாங்க பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். 8 பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரமும் இந்த பாடல் தாங்க சிறந்த பாடலா வந்துச்சு பாருங்க. நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது, இந்த வாரமாவது ரவியின் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டுட்டு வருவீங்களா அப்படின்னு. சரி பாக்கலாம், 10 மணி வரைக்கும் நம்ம நிலவரம் எப்படி அமையுது அப்படின்னு பாக்கலாம். தொடக்கமா 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க வருதுங்க. என்ன பாடல்னு வாங்க கேக்கலாம்.
2: 8 நிலையில் என் நெஞ்சில் குடியிருக்க

ஒரு பேர் வரலாறு இந்த வார நிகழ்ச்சியில் எட்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். சரி, பாபாசின் புட்டு மாவு பற்றி பேசலாமா? புட்டு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? காலையில சுட சுட புட்டு அப்புறம் ஒரு காஃபி டீ இருந்தாலே போதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாப்பிடறதுக்கு. பாபாசின் புட்டு மாவு 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாசுடைய புட்டு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளவு எளிதுங்க. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே நம்புங்க, புட்டு அவ்வளவு ருசியா இருக்கும். அதாவது பாபாசுடைய புட்டு மாவு எடுத்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாம நல்லா கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து ஏற்குறி 20-25 நிமிடம் நல்லா வேக விடுங்க. பாபாசுடைய புட்டு மாவு கொண்டு வீட்டுல புட்டு செய்யும் போது மிக மென்மையாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்ட நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம். முதல்ல சொல்லியிருந்தது போல சுட சுட காலையில ஒரு காஃபி டீயோடு சாப்பிடும் போது அவ்வளவு ருசியா இருக்குங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு 10 மணி வரைக்கும் என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்டுட்டு வருவோம்.

0: இந்த பாடல்கள்லாம் சமீபத்துல நம்ம அதிகமா கேட்கிற முணுமுணுக்கிற புத்தமுதிய பாடல்கள் அப்படின்றதுனால ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத 10 மணி வரைக்கும் நம்ம இணைந்திருந்து கேட்கலாம். 7ஆம் நிலையில இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு இப்ப கேட்கலாம்.
1: 7ஆம் நிலையில்

0: மீசி முருக்கு இரண்டு படத்துக்கு இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. ஹிப்ஹாப் தமிழா கௌஷிக் கிரீக் மற்றும் கானாவினோட அந்த பாடல பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகளிலும், பாபாஸின் மல்லித்தூள் நான்கு அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்பு தூள், பாபாஸின் வெள்ளி மிளகு தூள், பாபாஸின் கருப்பு மிளகு தூள், இது எல்லா கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்ப பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று இந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாஸின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நிலையில் ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, வாங்க கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையில்

ஹிப்ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாஸின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவனா ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாஸின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாஸின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். பாபாஸின் மஞ்சள் தூள் அதிகம் விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் ஒன்று. 25 கிராம், 75 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ என பல்வேறு அளவுகளில் பாபாஸின் மஞ்சள் தூள் சந்தைகள் விற்கப்படுகின்றது. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். நம்ம நிகழ்ச்சியில பாருங்க, இந்த வாரம் 7 மற்றும் 6 நிலைகளில் இருந்த பாடல்கள் ஒரே படத்துக்காக வந்திருக்கு.

0: அனிருத் பாடியிருந்த பாடலுங்க. அந்த பாடல் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்துருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாறை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாறை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். அக இன்றைக்கு என்ன பசியாறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியாறு செய்யுங்க. வீட்டுல இந்த கருவாடு பயன்படுத்தி குழம்பு வைத்தா, கறி வைத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதற்காகவே இருக்குங்க பாபாஸின் கருவாட்டு கறி மிக்ஸ். அதை வைத்து வீட்டுல எப்படி நம்ம இன்றைக்கு குழம்பு செய்ய போறோம் அப்படின்றத பாக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேக்கலாம்.
1: நான்காம் நிலையம்

சாய் அபியன்கர், ஸ்ருதி ஹாசன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடிய பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கு. அதற்கு முன்பாக 8 நிலை தொடங்கி 4 நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டம் வருது. முதல்ல அதை நம்ம கேட்டுடலாம்.

0: அசல் கோளர் பாடியிருந்த இந்த பாடலுங்க இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. கடந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் நான்காம் நிலையில இருந்தது. இந்த வாரம் ஒரு நிலை முன்னேறி மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம நிகழ்ச்சியில பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா கொண்டு எப்படி சுவையான ஒரு குழம்பு கருவாடு பயன்படுத்தி குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெந்தயம் மட்டும் போதும். சில சமயம் வந்து இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குவாங்களே, நம்ம இந்த குழம்புக்கு வெந்தயம் மட்டும் போதும். மூன்று வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கிக்குங்க. தேவையான அளவு பூண்டு, இதுல பாதி பூண்டை நம்ம இடிச்சுக்குவோம். மீதம் இருக்கக்கூடிய பூண்டை சின்னதா நறுக்கிக்கலாம், சரிங்களா? தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, வெட்டிய ஒரு தக்காளி பழம், தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம மறந்துடக்கூடாது, கருவாடு. இந்த கருவாடு வந்து ரொம்ப அலசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதோட சுவை போயிடும். அதனால மேலோட்டமா அலசிடுங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடைசியா பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா 3 மேஜை கரண்டி, அப்புறம் பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸ கொஞ்சமா சேர்த்துக்கலாம், 1 மேஜை கரண்டி. முதல்ல எண்ணெயை சூடேற்றி அதுக்கப்புறமா இந்த இடித்த பூண்டு இருக்கு இல்லையா, வெந்தயம் இதெல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டிய வெங்காயம், வெட்டிய பூண்டு, கறிவேப்பிள்ளை, பச்சை மிளகாய மறந்துட்டோம் பாருங்க, பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கிறீங்களா, அது தனியா நம்ம வைத்துருவோம். இதெல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க, அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நீர் ஊற்றி நம்ம எடுத்து வைத்திருக்கிற பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா, பாபாஸின் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்க விடுங்க. சில வீடுகள்ல இந்த கருவாடு பயன்படுத்தி குழம்பு செய்யும் போது கிழங்கு சேர்த்துக்குவாங்க. அப்படி கிழங்கு நீங்க சேர்க்கிறதா இருந்தா உங்களின் தேவைக்கேற்ப நீங்க கலந்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரும்போது எடுத்து வைத்திருக்கிற கருவாடை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் நீங்க சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வைத்திருக்கிற பால் இருக்கு பாத்தீங்களா, அதை கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பரிமாறலாம். இதுல ஒரு உபரி தகவல் உங்களுக்கு நான் சொல்லவா, இந்த குழம்புக்கு அன்னாசி பழம் இருக்கு பாருங்க, 2-3 துண்டுகள் அன்னாசி பழத்தை வெட்டி கடைசியா கலந்து சாப்பிட்டு பாருங்க, அதோட சுவை வேற மாதிரி இருக்கும். பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா கொண்டு வீட்டுல ஒரு சுவையான குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லோரும் இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு கருவாடா வாங்கி குழம்பு செய்யுங்க, மகிழ்ச்சியா பகிர்ந்து சாப்பிடுங்க. இப்ப நாங்க சொன்னது போலதான் இந்த குழம்பு உங்க வீட்டுல நீங்க செய்வீங்களா, இல்ல வேற மாதிரி வித்தியாசமா இருக்குமா? இந்த வாரம் நிகழ்ச்சியில 2 நிலைக்கு என்ன பாடலுங்க வந்திருக்கு, வாங்க இப்ப கேப்போம்.
1: 2 நிலையில

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா.
2: எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கதான் இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் இரண்டாம் நிலைக்கு வரும் அப்படின்னு. தொடர்ந்து முதல் நிலையை ஆக்கிரமிப்பு செய்த பாடலுங்க இந்த பாடல். இந்த வார நிகழ்ச்சியில பாருங்க இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. அப்படின்னா இந்த வாரத்தின் சிறந்த பாடல் என்ன பாடலா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்கலாம். சுட சுட ஒரு கேசரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 450 கிராம் அளவில் பாபாசின் கேசரி மிக்ஸ் சந்தைகள்ல அவ்வளவு சுறுசுறுப்பா விற்பனையில இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இந்த பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா பாபாசுடைய ஒவ்வொரு பொருளும் அந்த பொருளை கொண்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ற சமையலுக்கான செய்முறை பார்த்தோம்னா அச்சிடப்பட்டிருக்கும். இப்ப பாபாசுடைய கேசரி மிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், பேக்கெட்டின் பின்புறம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஆனா அதுவும் வீட்டுல பாபாஸ் பொருட்களை கொண்டு இந்த கேசரி செய்வங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு. கொதிக்கும் நேரில் இந்த பாபாசின் கேசரி மிக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க. ஏற்கனவே ஒரு 2-4 நிமிடம் நல்லா அடுப்புல கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் விடுங்க. பாபாசின் கேசரி மிக்ஸ கொண்டு நம்ம கேசரி செய்திருக்கோம், ரொம்ப இனிப்பா இருக்காது. இதுல போதுமான அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்க வேணாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா அல்லது மிதமான சூட்டில் நீங்க சாப்பிடலாம். கூட ஒரு காஃபி டீ இருந்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல அன்புக்குரியவரை அழைத்து உட்கார வச்சு பேசுங்க. பேசிக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடும் போது வாழ்க்கையில் அதை விட கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? உண்மைதானே? நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வரும்னு. முதல் நிலையில என்ன பாடலுங்க இருக்கும் இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
3: முதல் நிலை

பட்டாம்பூச்சி அப்படின்ற பாடல் முதல் முறையா இந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்திருக்கு. ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்புல சுபலாஷினி அந்த பாடல பாடி இருந்தாங்க. விஸ்வநாத் அண்ட் சான்ஸ் படத்துக்காக இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். ரசிகர்கள் அதிகமா முணுமுணுக்கும் பாடல்கள்ல இப்ப இந்த பாடலும் நுழைந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரம் செய்வதற்கு பாபாஸின் பொருட்கள் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாஸின் கேழ்வரகு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளோ எளிது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாம நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறமா நீராவியில ஒரு 15-20 நிமிடத்திற்கு வேக வைக்கலாம். இப்ப தயாரா இருக்கக்கூடிய பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம செய்திருக்கக்கூடிய புட்டுல சீனி, தேங்காய்ப்பூ, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து பரிமாறலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு 30 நிமிடம் கூட வராதுங்க. பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம வீட்டுல காலையில ஆரோக்கியமான ஒரு பசியார செய்யலாம். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களே, நல்ல ஒரு பசியார செய்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களின் தேர்வு பாபாஸின் கேழ்வரகு மாவாக இருக்கட்டும். இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில் முதல் முறையா சிறந்த பாடலா வந்திருக்குங்க. எப்போதும் போலதான் நேரம் நமக்கு கூடுதலா இருக்கிறதுனால வாங்க ஒரு போனஸ் பாடலை கேட்கலாம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தங்க. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாசுடைய சில பொருட்களையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. அதுல பாபாஸின் இறைச்சி மசாலை தூள், பாபாஸின் மீன் மசாலை தூள், பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள், பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள், இதெல்லாம் நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் வீட்டுல முடிய முடிய கணக்கா வாங்கி வைத்திருவாங்க. ஏன்னா வீட்டுல அது முடிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக. உங்களின் தேவையை அறிந்து பாபாஸின் மசாலை தூள்கள் பார்த்தோம்னா பல்வேறு அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றன. அதனால உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ நீங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my சரிங்க. ஓண பண்டிகை கூட நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மலையாள அன்பர்கள் அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சமையலுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கூடுதலா இந்த ஓணத்திற்கு நீங்க வாங்குறதா இருந்தா பாபாஸ் பொருட்களை முன்கூட்டி நீங்க வாங்கி வைத்துக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாபாஸ் நிறுவனம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஓணம் ஆசாம்சைகளை தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே நம்ம ஆடி மாதம் நிறைவுல இருக்குங்க. நாளையோடு இந்த ஆடி மாதமும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. நாளை மறுநாள் நம்ம செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஆவணி திங்கள வரவேற்க போறோம். ஆக இந்த ஆடி மாதம் அப்படின்றது நிறைவுல இருக்கிறதுனால சிறப்பு வழிபாடுகள்லாம் இந்த இரண்டு நாட்கள்ல கண்டிப்பா நிறைய நடைபெறும். இந்த காலகட்டங்கள்ல இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பொருட்கள். நிறைய பேர் இந்த காலகட்டங்களை செய்வமா இருக்காங்க. ஒரு உபரி தகவல் சொல்றதா இருந்தா பாபாஸ் பொருட்கள் நூறு விழுக்காடு சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. பாபாஸின் கேழ்வரகு மாவு தொடங்கி பாபாஸின் மஞ்சள் தூள், வழிபாட்டிற்கும் சமையலுக்கும் தேவையான அத்தனை பொருட்களும் பாபாஸில் இருக்கின்றன. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்த மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம் பாபாஸ் படைத்த பாபாஸ் அண்ட் யூ.

நேரம் பாருங்க எவ்வளவு வேகமா ஓடுது. வணக்கம், இன்னொரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோங்க. 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

0: FM.
1: வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனுன் மணி வீரமோகன். பினாங்கில் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதோடு யாரும் காயமடையவில்லை என மாநில முதலமைச்சர் சோகோன்யோ தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று இந்தோனேசியா வட சுமத்ராவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தின் 5 மாவட்டங்களில் நிலநடுக்க அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டது தொடர்பில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை மையம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்தோனேசியா சுலவேசி மின்ஹன்சா தீபகற்பத்தில் நள்ளிரவு மணி 12:25 ரிக்டர் கருவியில் 6.1 பதிவான வலுவான நிலநடுக்கம் முழுக்கியது. இந்தோனேசியா பாலுவின் வடகிழக்கிலிருந்து 116 கிலோமீட்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்தது. சபாவின் சம்பூர்ணா, லஹடாத்து, தாவாவ் ஆகிய பகுதிகளில் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டன. ஆயினும் மலேசியாவுக்கு இதனால் சுனாமி ஆபத்து இல்லை என மலேசியா கூறியது. மறுவாழ்வு மையத்திலிருந்து வெளியேறும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-யின் முன்னாள் உறுப்பினர் அன்றாட வாழ்க்கையை தொடர சமூகத்தினர் தனியார் துறையின் ஆதரவு அவசியம். அவர்கள் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு ஆளாகும் ஆபத்தை குறைக்க இது துணை புரியும் என AADK தலைமை இயக்குநர் டாக்டர் ரூஸ்லின் ஜூசோ கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் 3 விமானிகளை விடுவிக்கும்படி கத்தாரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. அந்த 3 விமானிகளும் பயணம் செய்த SU-24 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து கத்தார் ராணுவம் அவர்களை பிடித்ததாக ஈரான் ராணுவப்படை ஜெனரல் முகமது பெங் ஹசாரே குற்றஞ்சாட்டியுள்ளார். எனினும் கத்தார் அதனை மறுத்துள்ளது. வடகொரிய ரஷ்ய உறவுகள் குறித்து பெருமை கொள்வதாக வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான மோஸ்கோவின் போருக்கு ராணுவ ஆதரவை வழங்கிய பின்னர் கிம் இவ்வாறு கூறினார். 2022 உக்ரைன் மீது ரஷ்யா முழு அளவில் படையெடுக்க தொடங்கியதிலிருந்து வடகொரியா கிரெம்ளினின் முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. விளையாட்டு, பெல்ஜியம் தாக்குதல் ஆட்டக்காரர் மீகா காட்ஸ் அஜாக்ஸிலிருந்து பாரிஸ் சென் ஜெர்மானுக்கு அடுத்த ஆண்டு 5 ஆண்டு உடன்படிக்கையில் மாற்றலாகிறார். இருமுறை ஐரோப்பிய வெற்றியாளரான PSG அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. 21 வயது காட்ஸ் கடந்த ஆண்டு நெதர்லாந்து லீக்கில் 17 கோல்களை புகுத்தி 12 கோல்களை அடிக்க உதவினார். அப்பருவம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடலை விறுவிறுப்பான பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: ஆமோசாங் அங்கதான் நாங்க பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், நெசவு சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அப்புறம் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வந்து நம்ம தொடர்ந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். அந்த வகையில இப்ப நம்ம விலங்குகள் எல்லாம் பார்க்கும் போது வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்த்தா கூட பாரு இதுக்கு எவ்வளவு தெரியுது, இதெல்லாம் தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாகவே நம்ம வந்து வம்பு பண்ணுவோம், விளையாடுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஆனா உலகத்திலேயே நிஜமாவே ரொம்ப திறமையான விலங்குகள் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு காகத்துக்கு வந்து ஒரு 7 வயசு சின்ன பிள்ளையோட, ஒரு சின்ன குழந்தையுடைய, ஒரு சின்ன பிள்ளையுடைய வயசு 7 வயசுக்கு ஈடான அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி 94 விழுக்காடு மனித அறிவை கொண்ட சிப்பான்சிகள் தான் வந்து ரொம்ப புத்திசாலியான விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா டால்பின்கள், டால்பின்கள் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான மனிதர்களுக்கு ஈடாக வந்து யோசிக்க கூடிய டால்பின்கள் வந்து ரொம்ப திறமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்த பாட்டில் நோஸ் வகை வந்து ரொம்ப திறமையான வகை விலங்குகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அடுத்து ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் 8 கால் இருக்கும். நீர்வாழ் உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் தான் வாழும், ஆனா நீண்ட கால நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு அப்படின்னா அது வந்து ஆக்டோபஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விலங்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக அறிவு உயரிய நிலையில் இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் அறிவார்ந்த விலங்குகளை பத்தி தெரியும்னா உங்க சுத்தி இருக்கவங்க கூட பகிர்ந்துக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பொழுது என்னங்க பிடிச்சவங்களுக்காக தான் இந்த நாளை நம்ம ஒதுக்குவோம். அந்த வகையில நான் பாடல் கேட்க போறேன் சுனி, இவங்களுக்காக கேட்க போறேன், கணவருக்காக கேட்க போறேன், தோழிக்காக கேட்க போறேன்னு சொல்லி யாருக்காக பாடலை நீங்க விரும்பி கேட்கறதா இருந்தாலும் 12 மணிக்கு மேல நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. உங்களோடு பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம்.

0: லிங்கம் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
1: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
0: லிங்கம் 90ஆம் ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா. லிங்கம் லிங்கம்.
3: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேகமா இருந்தா நம்ம வேலையெல்லாம் இன்னும் சுறுசுறுப்பா பார்க்கலாம், நிறைய விஷயங்களை தேடிக்கலாம் அப்படின்றது தாங்க நல்ல விஷயம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். இப்போ சிறிது நேரத்துல நாம செய்தியை செவிமடுக்க போறோம். அதற்கு பிறகு உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா அவளோட காத்திருப்போம். அமுதி தமிழ் நிகழ்ச்சி இன்றைக்கு 11:15 ஒளிபரப்பாக உள்ளது. அந்த நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க.

0: ஐட்டம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
1: சுவையிலே உச்சந்தான், நம்பிக்கையின் மறுபெயரான் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
2: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைகள் அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைகள் அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
3: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஹார்மோஸ் நீரிணையை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப் போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியது தொடர்பில் ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த பாதை தொடர்ந்து ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் அது தொடர்பான எந்த முடிவும் வேறு எந்த நாட்டையும் சார்ந்திருக்காது என்றும் தெஹரான் வலியுறுத்தியது. மேலும் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மை தொடரும் என்று வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் காரிபாராட் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். மேற்காசிய போரின் தொடக்கத்தில் விமானங்கள் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து கத்தார் படையினரால் பிடித்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் 3 விமானிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது. அந்த 3 விமானிகளும் 6 மாதங்களாக கத்தார் படையினரின் காவலில் இருப்பதாக ஆயுதப்படை தளபதி முகமது பக்கா ஹேசாடா தெரிவித்தார். எனினும் கத்தார் அதை மறுத்துள்ளது. அந்த 3 மார்ச் மாதத்தில் SU-24 போர் விமானங்கள் விபத்துக்குள்ளான போது பிடிப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கொலம்பியா நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிபர் அல்பிராடோ டேலா எஸ்பெரிலா அமெரிக்கா விதித்துள்ள உயர் வரிகளை தற்காலிகமாக நிறுத்துமாறு அதிபர் டொனால்டு டிரம்பிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அந்த 2 தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடினர். மேலும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீட்பு நிவாரண பணிகளுக்கு அமெரிக்கா வழங்கிய உதவிக்கு டேலா எஸ்பெரிலா நன்றி தெரிவித்தார். அதேவேளை கடுமையான பொருளாதார சூழலை எதிர்கொண்ட போதிலும் கொலம்பியாவுக்கு புத்துயிர் அளிக்கப்படுவது உறுதி என்று அவர் வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வரும் நவம்பர் முதல் துப்பாக்கி ஒப்படைப்பு திட்டம் தொடங்கப்படும் என்று பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் கூறினார். சிட்னியில் யூதர்கள் விழாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் துப்பாக்கி கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஜனவரியில் துப்பாக்கிகளை திரும்ப பெறுதல், அதன் உரிமங்களுக்கான கடுமையான கட்டுப்பாடுகள், வெறுப்புணர்வுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான புதிய சட்டங்களை அல்பானிஸ் அரசு கொண்டு வந்தது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பிய கடிதத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகள் குறித்து தான் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 2022 தொடங்கியதிலிருந்து வடகொரியா ரஷ்யாவின் முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. மோஸ்கோவின் போருக்கு வடகொரியா ராணுவ ஆதரவு வழங்கி வருவதுடன் அதற்கு பதிலாக பொருளாதார பலன்கள், ராணுவ தொழில்நுட்ப உதவிகளை பெறுவதாக கூறப்படுகிறது. இவ்வேளை உக்ரைன் தலைநகர் கியேவில் விசையுறு ஏவுகணைக்கு எதிரான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து சில வெடிப்பு சப்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் உட்புற பகுதிகளில் உக்ரைன் திருக்குருதி தாக்குதலை நடத்துவதற்கு பதிலடியாக மோஸ்கோ நீண்ட தூரம் பாயும் ஏவுகணை பயன்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. கியேவில் நடத்தப்பட்ட இந்த அண்மைய தாக்குதலை தொடர்ந்து ஓபோலோன்ஸ்கி வட்டாரத்தில் உள்ள கட்டடத்தில் தீ ஏற்பட்டது. விளையாட்டு கார்பந்து. போலந்து வரல்ஸ்க்ளோவில் நடைபெற்ற பருவத்துக்கு முந்தைய ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அதன் முன்னாள் பயிற்றுனர் ரூபன் அமோரிம் நிர்வகிக்கும் எசி மிலானிடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோற்றது. பருவத்துக்கு முந்தைய 6 ஆட்டங்களில் யுனைடெட் சந்தித்த 2வது தோல்வி இதுவாகும். இந்த தொடரில் அட்லாண்டிகோ மேட்ரிட்டுக்கு எதிரான வெற்றியும் ஐரோப்பிய வாகையாளர் பாரிஸ் ஜெர்மாயினுடன் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதும் அடங்கும். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற 2026 ஐரோப்பிய தடகள போட்டி ஆடவருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் டச்சு வீரர் ஸ்டீஃபன் நெல்சன் தங்கம் வென்றார். அவர் 3:35.7 பதிவு செய்தார். இறுதி 50 மீட்டரில் வியக்கத்தகு வேகத்தை வெளிப்படுத்திய நெல்சன் வெற்றியை தன் வசப்படுத்தினார். ஸ்வீடன் சாமுவேல் ஃபெல்சும் வெள்ளிப்பதக்கத்தையும் அயர்லாந்தின் ஆண்ட்ரூ கோர்கன் வெண்கலத்தையும் வென்றனர். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒளிபரப்பாக உள்ளது. அதற்கு முன்னதாக சில மெல்லிசியான பாடல்களை நாம கேட்டு வரலாம்.

என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். தமிழ்குயில் கா கலியப்பெருமாள் சிந்தனையில் உதித்த வாழையும் தென்னையும் என்ற கவிதை இன்றைய அமுதை தமிழை நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறது. 1983 வெளிவந்த கவிதை இது. 1937 ஆகஸ்ட் 19 நாள் பிறந்த இவர் 1953 முதல் கவிதை எழுதி வந்தவர். வரும் 19 நாள் புதன்கிழமை அன்னாரது 89 பிறந்த நாள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் தமிழ்குயிலார் குறித்த சிறப்பு தொகுப்பு இடம்பெறும். வாழையும் தென்னையும். ஓங்கி உயர்ந்தது தென்னை மரம், அங்கே ஒதுங்கியே நின்றது வாழை மரம். காயென்று தந்தது தென்னை மரம், நல்ல கனியென்று தந்தது வாழை மரம். ஈர்க்கென்று தந்தது தென்னை மரம், நல்ல இலையென்று தந்தது வாழை மரம். மட்டையை தந்தது தென்னை மரம், நல்ல பட்டையை தந்தது வாழை மரம். வாழையும் தென்னையும் போலுலகில் நாம் வாழ்ந்திட வேண்டியே பந்தலிலே, வாழையும் தென்னையும் கட்டுகிறார் நாம் வாழ்ந்துமே காட்டிட வேண்டுமடா.

0: நம் மனங்கவரும் மண் மனச்சிறுகதைகள் வழங்குகிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான்.
1: நேர்கோடுகள் சாமிமூர்த்தி. சாமிமூர்த்தி 60-70களில் தோன்றிய படைப்பிலக்கிய கர்த்தாக்களில் முதன்மையானவர். 1972 மலேசிய எழுத்தாளர் சங்கம் நடத்திய மாதாந்திர சிறுகதை போட்டியில் பரிசு வென்றவர். தமிழ்நேசன் நடத்திய சிறுகதைகளுக்கான பரிசு திட்டத்திலும் பவுன் பரிசை வென்றவர். எழுத தூண்டும் பொறி உண்டாகும் போது மட்டுமே எழுதியவர். குறைவான சிறுகதைகளை படைத்திருந்தாலும் அவை காலத்தால் அழிக்க முடியாதவை. நேர்கோடுகள் கணவன் மனைவி உறவு பிணக்கை எளிமையான நடையில் சொல்லும் கதை. மனைவி தன் கட்டிய கணவன் வேறொருத்தியோடு வாழ்வதை மன்னித்து விடுகிறாள். கணவன் புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்ட போது மகள் பாலிய வயதே ஆனவள். இந்த நிலையில் தன் தாயை நிராதரவாக விட்டுவிட்டு சென்ற தந்தையை மகன் வெறுக்கிறான். பெரியவனாக வளர்ந்து ஆளானவன் தந்தையின் செயலை மன்னிக்க முடியாத குற்றமாக கருதுகிறான். தந்தை இல்லாத நிலையில் தன்னை வளர்த்து ஆளாக்கிய தாயின் அர்ப்பணிப்பை எண்ணி பெருமைப்படுகிறான். மனைவியோ கணவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் சுமங்கலியாக இருந்தாலே போதும் என்ற பிற்போக்கு தன்மையுடையவள். தாயின் கருத்தும் மகனின் கருத்தும் கதையில் முரண்படும் போது கதை சுவாரஸ்யம் அடைகிறது. சிறுகதைகளில் கையாளப்படும் இந்த பாத்திர மோதல் உத்தி வாசிப்போரின் கவனத்தை ஈர்க்கிறது. மனித உறவு சிக்கல்கள் மிக நுட்பமானவை. மனைவி, கணவன், மகன் என்ற தொப்புள் கொடி உறவில் சிக்கல்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது. விட்டு சென்ற கணவனை வெறுக்காத மனைவி, தந்தையை துச்சமாக எண்ணும் மகன், மனைவி பிள்ளை வேண்டாம் என்று இன்னொருத்தியின் கரம் பிடித்த கணவன் என உறவு மோதல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கலானவை. இந்நிலையில் கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும் செய்தி அவர்களை எட்டுகிறது. மனைவி மிகுந்த பதற்றமடைய மகனோ அதில் பெரிதுபடுத்த ஒன்றுமில்லை என்று நினைக்கிறான். அவனுக்கு தந்தையை போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சிற்றும் எழவே இல்லை. தந்தையை முற்றாக வெறுத்து ஒதுக்கிவிட்ட மகனுக்கு எப்படி பாசம் எழும்? தான் போகப் போவதில்லை என்ற உறுதிப்பாட்டில் பிடிவாதமாகவே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற தகவல் புயல் போல வந்து சேர்ந்தவுடன் மனைவி மிகுந்த துயரத்தோடு கணவனை நோக்கி ஓடுகிறாள். மகனோ சிலை போலவே அசையாமல் நிற்கிறான். அவனுக்கு தாயை புறக்கணித்து சென்ற கோபம் தீயாக சுட்டு கொண்டே இருக்கிறது. போய் பார்க்க கூடாது என்ற பிடிவாதத்தில் பாறை போல உறுதியாய் இருக்கிறான். தந்தை இறந்துவிட மகனை இறுதி காரியங்கள் செய்ய அழைக்கிறார்கள். அம்மா கதறி அழுவது அவன் நெஞ்சை பிசைகிறது. ஆனால் தந்தையின் இறப்பு செய்தி அவனை அசைத்துவிடவே இல்லை. பெரியவர்களோ அவனை பண்பாடு தெரியாதவன் என இழிவாக பேசுகிறார்கள். அவன் தன் பிடியை தளர்ந்து கொடுக்கவே இல்லை. கட்டிய மனைவியை நிர்கதியாய் கைவிட்டு விட்டு இன்னொருத்தியோடு வாழ்வது மட்டும் பண்பாடாகுமா என்று மகன் நினைக்கிறான். கதை இக்கேள்வியோடு முடிவது வாசகனுக்கு சரியாகவே படுகிறது. கதையின் நடை துரிதகதியில் செல்கிறது. சாட்டையை சொடுக்கியவுடன் குதிரை விரைந்து ஓடுவது போல கதையும் வேகம் கொண்டு கடைசியாக சாமி மூர்த்தி எழுப்பும் தர்க்க வினாவில் வந்து நிற்கிறது. ஒரு நல்ல கதை தொடங்கிய வேகத்தில் போய் முடிய வேண்டும் என்ற விதியை இலக்கணமாக சொல்கிறது. இக்கதை அதற்கான நல்ல எடுத்துக்காட்டு. கதை முடிந்த பின்னரும் வாசக மனதில் அது தொடர வேண்டும் என்ற இலக்கணத்தையும் சொல்கிறது. கடைசியாக எழுப்பப்படும் தர்க்க வினாவில் வாசகன் சமநிலை குலைந்து சிந்திக்கத் தொடங்குகிறான். இதுதான் கதையின் வெற்றி. சாமிமூர்த்தியின் நேர்கோடுகள் கதை நம் நெஞ்சில் நீங்காத இடத்தை பிடித்துக் கொள்கிறது.

0: ஜூலை 26 ஈப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் ஏற்பாட்டில் லிம்கார்டனில் மன்ற தலைவர் மகப்பேர் நிபுணர் மருத்துவர் வ ஜெயபாலனின் தினசரி வாழ்க்கைக்கு திருப்புகழ் என்ற நூல் வெளியீடு கண்டது. அந்த வெளியீட்டு விழாவில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக பேச்சாளர் பேராசிரியர் கி சிவக்குமார் திருப்புகழே மருந்தும் விருந்தும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். அதன் ஒரு பகுதியை கடந்த வாரம் கேட்டோம். நிறைவு பகுதி தொடர்கிறது.
1: நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உழுக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய்.
2: உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற வாய் நிறைய திருப்புகள் சொல்றதுங்க. எந்த சிறப்பை பத்தி சொல்றீங்க? சத்தம் பத்தாது. திருப்புகள், திருப்புகள் பெருமையை சொல்லுகிறார். 1310 திருப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவர் 16,000 திருப்புகள் பாடினார் என்று சொல்லுகிறார். உமையதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயே என்று கேட்கிறார் அவர். ஆனாலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது 1310 தான் திருப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனா நாம கிடைச்சதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இளமை காலத்தை போல, நடுத்தர வயதை போல, முதுமை காலத்தை போல, இறப்பு என்பதும் வாழ்க்கையில் ஒரு பருவம்தான். இந்த எண்ணம் ஒரு பக்குவத்தின் விளைவு. இந்த பக்குவம் இறை வழிபாட்டில் தான் வரும். இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், பிரபஞ்ச வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தித்தான் நாம் இறைவனை தெரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த இறை வழிபாடு என்பது பிரபஞ்சம் சம்பந்தப்படாத ஒரு வாழ்விற்காக அது என்கிறதை நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதாவது இந்த உடம்பிற்கும் இந்த உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு 35 கொக்கிகள். அந்த நனவு நிலையில 35 கொக்கிகளும் மாட்டப்பெற்ற நிலையிலே தான் நாம் இந்த பிரபஞ்சத்திலே கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் வாயால் பேசுவதும் கைகளால் செய்வதுமான இத்தனை தொழில்களையும் நாம் செய்து கொண்டிருப்பது உயிர் இந்த 35 கொக்கிகளும் மாட்டப்பெற்றிருந்தார். இந்த 35 கொக்கிகளிலே 10 கொக்கி கழண்டு விட்டது என்று சொன்னால் 25 கொக்கிகளிலே அது உறக்கத்திற்கு போய் விடுகிறது. அப்ப நனவு நிலையில 35 கொக்கி இருந்தது, கனவு நிலையில 10 கொக்கி கழண்டு 25 கொக்கியோட இருக்கும். இந்த கனவு என்பது ஒரு 25 கொக்கியோட பார்க்கிறது, அது உடனே ஸ்லிப் ஆயிடும். அப்ப என்ன சொல்லுகிறார்கள், உயிர் இங்கே அமர்ந்திருக்கும் புருவ மத்தியில இருக்கும், அப்பொழுதுதான் நாம வந்து சாக்கிரம் என்று சொல்லக்கூடிய நனவு நிலையில இருக்கும். அது மெதுவா இறங்கி கண்டத்துக்கு இறங்குகிற பொழுது உறக்கும், அது கனவு என்பார்கள். அப்படி இறங்கி இங்க நெஞ்சத்துக்கு இந்த இதயத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் அதனுடைய கனவு நிலை. இந்த கனவு நிலையில 32 கொக்கி கழண்டுடும். 3 கொக்கி தான் இருக்கு இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உறக்கத்துல. 3 கொக்கி பிராணன் சித்தம் புருடன் 3 கொக்கி இது கிட்டத்தட்ட மரணம். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், உறங்குவது போதும் சாக்காடு உறங்கி விழித்ததும் போலும் பிறப்பு. ஏன் உறங்குறது சாக்காடுன்னு சொன்னார்னா, உறங்கினதுக்கு அப்புறம் நீங்க எந்த டாக்டர்கிட்ட வேணா போய் கேளுங்க, டாக்டர் நான் ராத்திரி தூங்க போறேன், தூங்கு, நான் தூங்கிட்டு நாளை காலையில எழுந்திருக்கணும், எழுந்திரி, இல்ல நான் ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்திருப்பேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. எந்த டாக்டரா கொடுப்பாங்களா? இரவு உறங்க போகிற பொழுது உடல் நீங்கி விடுகிறது. அதுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. ஒரு தேள் பக்கத்துல போகுது, ஒரு பாம்பு போகுது, நம்ம காப்பாத்திக்க முடியுமா? நமக்கு தெரியுமா இந்த உடம்ப காப்பாத்திக்க தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம அந்த உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். நான் நல்லா தூங்கின சாருங்கிறான், ஏது தூக்கம்? ஆன்மாவுக்கு ஏது தூக்கம்? ஆன்மாவுக்கு ஏது இரவு பகல்? அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த உடம்போடு சேர்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுகிறது. உடம்புல இருந்து டிட்டாச் ஆச்சுன்னா அதனால அது இருளிலே மூழ்கி விடுகிறது. அந்த இருள் என்ன இருள்? எங்க இருந்தோம், எங்க இருக்கிறோம் அந்த இருள்? அதைத்தான் கேட்கிறார். உறங்குகிற பொழுது ஆன்மா எங்க இருக்கிறது? உடம்புக்குள்ளே இருக்கிறது, ஆனால் எங்க இருக்கிறது? அது இருளுக்குள்ளே இருக்கிறது. அந்த இருள் என்ன இருள்?

சு கமலா கைவண்ணத்தில் 1987 வெளியீடு கண்ட தீ மலர் எனும் குறுநாவல் மறுபதிப்பாக தற்போது வெளிவந்துள்ளது. வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் 1986 சா ஆ அன்பானந்தன் இலக்கிய பரிசு வாரியத்தின் போட்டிக்காக எழுதப்பட்டு 1000 ரிங்கிட் முதல் பரிசை பெற்றதோடு 1987 சிறந்த மலேசிய நூலுக்கான டதோகு பத்மநாபன் விருது பெற்ற படைப்பாகவும் விளங்குகிறது. முதல் பதிப்பு அச்சாகி 39 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபதிப்பாக மீண்டும் மலர்ந்திருக்கும் இந்த தீ மலர் குறுநாவல் அன்றைய மலாக்காவின் ஆட்சி முறையையும் அதன் வீழ்ச்சியையும் வரலாற்று செய்திகளோடு சுவையாக விவரிக்கிறது. மலேசிய வரலாற்றை அடிப்படையாக கொண்ட குறுநாவலை எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் எனும் பெருமைக்குரிய கமலா மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வரும் பல வரலாற்று செய்திகளை இந்த குறுநாவலில் பதிவு செய்துள்ளதாக ஆய்வாளர் முனைவர் லட்சுமி மீனாட்சி சுந்தரம் சிறப்பாக தமது கருத்துரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீ மலர் நாவலை இன்றைய தலைமுறையினர் வாங்கி படிப்பது காலத்தின் தேவை. இம்மண்ணின் உண்மையான வரலாற்றை நாம் ஓரளவு மீட்டுணரவும் அறிந்து கொள்ளவும் இந்த மறுபதிப்பும் மறு வாசிப்பும் வாசகர்களுக்கு துணை நிற்கும். இந்த கதையை பற்றி கவிஞர் சீனி நைனா முகமது வழங்கியிருந்த நோட்டம். அன்றைய மலாக்காவில் சுல்தான் முகமது ஷாவின் ஆட்சி காலம். சிறந்த ஆட்சி வீழ்ச்சி கண்ட கதையை மையமாக கொண்டு ஒரு துப்பறியும் கதைக்குரிய விறுவிறுப்போடு நம்மையும் பிணைத்து செல்கிறது கதை நடை. மலாய் மக்களின் அரச விசுவாசம், எளிதாக பொருள் தேட விரும்பும் இயல்பு, தமிழர்களின் வணிகத்திறம், நமக்கேன் வம்பு என்று அஞ்சி ஒதுங்கும் மனப்போக்கு, ஐரோப்பியர்களின் அடாவடித்தனம், இவை கதைப்பண்புகளில் இழையோடி நம் கவனத்தை கவர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க மலாக்காவின் அன்றைய இயற்கை

சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்க்கை முறை, வெளிநாட்டு வணிகர் நிலை, இவை அந்த இடத்துக்கு மட்டுமின்றி அக்காலத்துக்கே நம்மை கொண்டு செல்கின்றன. நயமாகவும் சுவையாகவும் நம்மை அயர்வின்றி அழைத்துச் செல்கிறது கதை. இதன் ஆசிரியர் சு கமலா மலேசிய சிறுகதை உலகில் மறுக்கவோ மறக்கவோ இயலாத சிறப்பிடம் பெற்றவர். மலாய் மொழியிலும் சிறுகதை எழுதி பரிசு பெற்றவர். இந்த தீ மலர் குறுநாவலை பெற விழைவோர் சுழியம் 1648447338 என்ற கைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம்.

0: தமிழ் குயில் கா கலிய பெருமாள். ஓயாமல் குவிக்கொண்டிருந்த குயில் தமிழுக்காக. உலகத் தமிழர் பண்பாட்டு களஞ்சியம். 1997 வெளிவந்த இந்த களஞ்சியத்தை பல ஆண்டுகளாக செறிவாக தொகுத்தவர் வாழ்த்துறை, முன்னுரை, எண்ணுரை, அருள்முக உரை, பதிப்புரை, களஞ்சியம் தோன்றிய வரலாறு நீங்களாக 1102 பக்கங்கள். பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் அமைத்தவராய இவர் எழுத்தாளர் சங்கங்களின் பேரவையை தோற்றுவித்தவர் எனும் சிறப்புக்குரியவர். பாடுபாப்பா, கலியபெருமாள் கவிதைகள், தேன் சிட்டு, தேன் குழல் போன்ற கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். அடிப்படை தமிழ், தமிழர் திருமணமுறை, தமிழ் அர்ச்சனை, தமிழிசை மாண்பு, கவிதை இன்பம், நீத்தார் கடன் நெறிமுறைகள், பொன்மணி சிந்தனைகள், பொன்மணி கணைகள் முதலிய 20 நூல்களும், 35 தமிழ் பாட நூல்களும், 10 பள்ளி நூலக நூல்களும் எழுதியிருக்கிறார். திருக்குறள் நெறிபரப்பும் தொண்டில் நெடுங்காலமாய் ஈடுபட்டவர். வள்ளலாரின் அருள் நெறிபரப்பும் ஆன்மீக நெறியிலும் வாழ்நாள் வரை பங்காற்றியவர். சிறுவருக்கென இவர் எழுதிய சில பாடல்களை தேசிய மொழி வளர்ப்பு நிறுவனம் டேவன் பஹசடன் புஸ்தக மலாய் மொழியில் பெயர்த்து வெளியிட்டுள்ளது. பாவுக பண்பே பரவுக தமிழென்று கூவுக இந்த குயில் என்று பாவேந்தர் நாவால் பாராட்டு பெற்றவர் தமிழ் குயிலார். நற்றமிழ் பாவலரான இவர் இனமான உணர்வோடு சிந்தித்து செயலாற்றியவர். 19 August அன்னாரது பிறந்த நாள். அவரிடம் தொடக்க கல்வி பெற்று இன்று தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் வேதியியல் விரிவுரைஞராக பணியாற்றும் இப்போ சந்தனதாஸ் தங்கப்பிரகாசம் அன்னாருடனான கல்வி பயணத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
1: இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த சொல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த மனிதரை பத்தி தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன். என்னுடைய அனுபவங்கள் அவரு கூட. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலலே. திருநாவுக்கரசரோட 5 திருமுறை தேவாரம். இத நான் வந்து 1986 மனப்பாடம் பண்ணினேன். அதாவது 40 முன்னால் இதை வந்து கட்டாயமா மனப்பாடம் பண்ண வச்சு எல்லாத்தையும் எல்லாரும் முன்னுக்கும் இதை ஒப்பிக்க வச்ச அந்த பெரிய மாபெரும் தமிழ் குயில் கலியபெருமாளை பத்தி தான் இப்ப நான் உங்கள்கிட்ட என்னோட அனுபவங்களை பகிர வந்திருக்கேன். ஆரம்ப காலத்துல தமிழ் பள்ளியில என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் 1 அங்க போனப்ப தமிழ் வந்து ஒரு மொழின்னு கத்துக்கிறதுக்கு தான் நான் போனேன். 1 தமிழ் மொழியை தமிழா தான் கத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட 2-3 வந்த அப்புறம் தமிழ் மொழி வந்து அது வந்து நம்மள இனத்தின் அடையாளமாக நான் அதை பார்த்தேன். ஆனா அதையும் தாண்டி நான் வந்து 4 படிக்கும் போது என்னோட தமிழ் ஆசிரியரா கலியபெருமாள் ஐயா வந்தாரு. அப்பதான் முதல் முதலா இந்த மொழி வந்து நம்மளது அடையாளம் இல்ல, இது வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உணர்வோடு சேர்ந்த ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சக்தி என்பதை அவர் மூலியமா நான் நல்லா அறிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உண்ட எல்லா வகையிலையும் அவர் வந்து அந்த தமிழை எங்ககிட்ட கடத்தி சென்றார். என்னோட அனுபவத்துல நான் ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்காக அவர் எனக்கு அதை எனக்கு கத்துக் கொடுக்கணும் அவர் எடுத்த முயற்சியை நான் சொல்றேன். நம்மளுக்கு வந்து லா வந்து 3 இருக்கும், குண்டு லகரம், பொது லகரம், அப்புறம் சிறப்பு லகரம். இந்த 3 நம்மளோட நாக்க வந்து வேற வேற இடத்துல சொல்லி உச்சரிப்போம். சோ எனக்கு முன்னாடி உள்ள 2 பிள்ளைகளை வந்து அவரு வந்து குண்டு லகரத்தை கத்துக் கொடுத்துட்டாரு, பொது லகரத்தை கத்துக் கொடுத்துட்டாரு. என் பக்கம் வரப்ப வந்து எனக்கு சிறப்பு லகரத்தை கத்துக் கொடுக்கற கட்டம் அது. சாதாரணமான ஒரு வார்த்தை வாழைப்பழம், இத நான் சரியா உச்சரிக்கிற வரைக்கும் அதை என் வாயில அந்த லா எவ்வளவு தூரம் என் நாக்குக்கு உள்ள போய் அந்த லா சத்தத்தை நான் கொண்டாந்து வெளியே எடுத்து வாழை பழம் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னால சொல்ல முடியும்னா அது அவரு எனக்கு கத்துக் கொடுத்த இந்த 3 உள்ள வித்தியாசத்தை அப்பயே எனக்கு அவ்வளவு அழகா கத்துக் கொடுத்தாரு தமிழ் குயில்கா கலியபெருமாள். இதுக்கப்புறம் நிறைய பாடல் கத்துக் கொடுத்தாரு. நட்பு, தயை, கொடை, பிறவி குணம்னு அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு கத்துக் கொடுத்தாரு. இதுல இந்த கடைசியா வர்றது நட்பு ஒருத்தவங்க கூட நம்ம பழகிறதும் இல்ல நம்மளுக்கு அடுத்தவங்க மேல தயவு வர்றதும் இல்ல நம்மளா தர்மம் செய்யற கொடையும் இது 3 பிறவி குணம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு 40 முன்னாடி எனக்குள்ள பதிஷ்டு பண்ண ஒரு பெரிய மகான் அவரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். இது வந்து ஔவையாரின் முதிரை. இதையும் அத்தனை 40 முன்னாடி அவர் எனக்கு கற்பித்தது தான். பொதுவாக இளமையை கால் சிலைமேல் எழுத்துன்றதுக்கு சிறப்பான உதாரணமா அமைஞ்சது என்னோட தமிழ் ஆசிரியர் தமிழ் குவில் கா கலிய பெருமாள். கடைசியா அவர்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் நான் கடத்தி கொண்டு போற ஒரு விஷயம், நான் எனக்கு அப்புறம் பல மக்களுக்கு கடத்தி போன பல விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்துல நிறைய திருக்குறளை வந்து கட்டாயமா எங்களை மனப்பணம் பண்ண சொன்னாரு. அதுல இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்த காரணமே இந்த ஒரு திருக்குறளை என்னோட தாரக மந்திரமா நான் கொண்டு வந்ததுதான். அந்த திருக்குறள் என்னன்னா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு 1985-86 அந்த தமிழ் குயில் எனக்கு கத்துக் கொடுத்துட்டாரு. அது தான் அடித்தளமா வச்சு என் வாழ்க்கையில நிறைய விஷயத்த சாதிச்சு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் என்ன சொல்லணும்னா, தமிழ் என்னோட உயிர்ல கலக்க வச்சதுக்கு அது ஒரு உயிர்னு எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த எங்க ஐயா தமிழ் குயில் கலைய பெருமாளுக்கு என்றும் மறைவு இல்லாம எப்பயுமே எங்க கூட என்னோட வாழ்ந்துதான் வருகிறார்.
0: பொன்மணி சிந்தனைகளில் தமிழ் குயிலாரின் சிந்தனை, 40 சென்றால் நாய் குணமா, ஓரிட்டில் பெறாத நடையும் ஈரெட்டில் பெறாத கல்வியும் மூவெட்டில் பெறாத பிள்ளையும் நாலெட்டில் பெறாத செல்வமும் ஐயெட்டில் பெறாத முத்தியும் அருமை வாழ்வில் பெருமை சேர்க்காது என்பது முன்னோர் எழுதிய வாக்கு. ஐயெட்டு என்பது 40 வயது எனப்படும், 40 கடந்தவன் நல்லதை கெட்டதை தெரிந்தவன் என்பது முன்னோர் எதிர்பார்த்த ஒன்று. எனவே 40 வயது வந்தால் நற்குணமே வர வேண்டும், வராவிட்டால் 40 சென்றும் நாய் குணமா என்று முன்னோர் எழுதிய சொற்கள் கொஞ்சம் தெரிந்து 40 சென்றால் நாய் குணம் என்று வந்துவிட்டது. 40 சென்றால் நாய் குணம் என்று, 40 என்றால் நற்குணமே. 1937 ஆகஸ்ட் 19 நாள் கம்பாரில் பிறந்த தமிழ் குயில் தமிழுக்காக தொடர்ந்து கூவிக்கொண்டிருந்ததை 2011 ஜூலை 8 நாள் 73 அகவியில் நிறுத்தி கொண்டது. அன்னாரது சிந்தனையை போற்ற அடுத்த தலைமுறைக்கு அழைப்பு விடுக்கிறது அமுதே தமிழே.

0: ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் அதன் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது. அந்த கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாக முதலாம் உலக தொல்காப்பிய மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்ற தலைவர் கவிரத்னா அருள் ஆறுமுகம் கண்ணன்.
1: ஈப்போ முத்தமிழ் பாவலர் மன்றத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் வருகின்ற 22 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை காலை மணி 8 தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை கோபிங் ஆர்டிசி ஃபார்மா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெறும். இந்த கொண்டாட்டத்தில் ஒரு அங்கமாக முதலாம் பன்னாட்டு தொல்காப்பியர் ஆய்வு மாநாட்டையும் நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். இந்த விழாவில் தொல்காப்பிய கண்காட்சி, ஆய்வரங்கம், கவிதை, தக்கார் சிறப்பு, தமிழகத்திலிருந்து வருகை தருகின்ற தமிழ் ஆளுமைகளின் இலக்கிய உரை, தமிழ் பள்ளி மாணவர்களின் கலை படைப்பு, தமிழ் பள்ளி மாணவர்களின் அறிவியல் புத்தாக்க போட்டி, பன்னாட்டு எழுத்தாளர்கள் எழுதிய தொல்காப்பிய ஆய்வு கட்டுரை தொகுப்பு நூல் வெளியீடு, இந்த நூல் பேராளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் மற்றும் சிறப்பு மலரும் வெளியீடு காணும். குறிப்பாக ஆசிரியர்களும் பல்கலைக்கழக பட்டய படிப்பு மாணவர்களும் தமிழ் பள்ளி மாணவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து தொல்காப்பியத்தின் முழு வடிவத்தை அறிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். வருகின்ற அனைத்து பேராளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும், காலை சிற்றுண்டி வழங்கப்படும், மதிய உணவும் வழங்கப்படும். அனைவரும் திரண்டு வாருங்கள். தமிழ் பருக.

மேன்மை மிகு மலேசியா, மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு தேசிய நாளையும் மலேசிய நாளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவிஞர் சி. வேலுசாமி 1967 புனைந்த கவிதை இந்த வார அமுதை தமிழை நிகழ்ச்சிக்கு நிறைவை தருகிறது. இன்ப மலேசியா, இன்ப மலேசியா நம் நாடு, இதற்கினை இலையென நீ பாடு, துன்பம் தொலைந்தது என ஆடு, துயர் களைவோம் என துணிவோடு, மேற்கிலும் கிழக்கிலும் கடலாகும், மேலை நாடுகளும் புகழ் பாடும், நாட்டிசையிலும் நம் உறவாடும், நாகரிகம் இங்கு நடமாடும், ரப்பரும் ஈயமும் விளைத்திடுவோம், நாட்டுக்கு உண்மையாய் உழைத்திடுவோம், எப்புவியோரையும் அழைத்திடுவோம், ஏற்றமாய் வாழ்வினில் திளைத்திடுவோம், கூட்டரசாட்சியை போற்றிடுவோம், குறைகளை வீரனச் சாற்றிடுவோம், நாட்டினில் தீமையை மாற்றிடுவோம், நாம் மலேசியர் இதை ஏற்றிடுவோம், தேசிய மொழியினை கற்றிடுவோம், திருந்திய வாழ்வினை பெற்றிடுவோம், நேசமாய் இணைந்து கை தட்டிடுவோம், நிலமதிர் முரசமும் கொட்டிடுவோம், நேசமாய் இணைந்து கை தட்டிடுவோம், நிலமதிர் முரசமும் கொட்டிடுவோம். மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு. சங்கர்.
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கொள்கை அடைவுநிலை குறித்த மக்களிடையேயான அரசாங்க தொடர்பு தொடர்ந்து மேம்படுத்தப்படும். அரசாங்கம் செயல்படுத்தும் அனைத்து முயற்சிகளையும் மக்கள் புரிந்து கொள்ளும் அதேவேளை அவற்றின் விளைவை அவர்கள் உணர்வதையும் உறுதிப்படுத்த இது அவசியம் என்று மக்கள் நீதி கட்சி PKR தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாண்டேல் தெரிவித்தார். தகவல் தொடர்பு பரிமாற்றத்தில் உள்ள பலவீனங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று காலை நிலவரப்படி சரவாக்கில் 3 இடங்களில் மட்டும் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியது. சுற்றுச்சூழல் துறையின் IPU மேலாண்மை முறை தரவுப்படி செரியானில் 162 சமரஹானில் 154 குச்சிங்கில் 119 IPU உயர்ந்த அளவில் பதிவாகியது. இதனிடையே தீபகற்பத்தின் சில இடங்களிலும் சரவாக்கிலும் பிற்பகல் 1 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரித்துள்ளது. பர்லிஸ், மலாக்கா, கடாவி, லங்காவி, குபாங் பசு, கொத்தஸ்தார் மாவட்டங்களிலும் பஹாங், சிலாங்கூர், நெகிர்சம்பிலான், ஜோஹோர் ஆகியவற்றிலும் இந்நிலை நீடிக்கும் என அது தெரிவித்தது. சரவாக்கில் மூகா, சிலாங்காவ், சிபு, சரிக்கே, மரடோங், பித்துலு, கபேட், புகேட் மாபோங், சுபிஸ், மீரி ஆகியவற்றையும் அது உட்படுத்துகிறது. அமெரிக்கா ஹவாய் தீவில் லாலா சூறாவளி கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வீசிட்டுள்ளது. அமெரிக்க பசிபிக் மாநிலம் முழுவதும் வெள்ளம் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். முதலாம் நிலை சூறாவளியாக லாலா வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அத்தீவின் ஆளுநர் ஜார்ஜ் கிரீன் மாநில அவசர நிலையை அறிவித்துள்ளார். முனிக் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போது ஓடு பாதையின் எல்லையை மீறி சென்ற வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமானம் 2 மணி நேரம் வானில் பறந்து எரிபொருள் அளவை குறைத்த பின் தரையிறங்கியது. பயணிகள் அவசர வழிகள் மூலம் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு படையினரும் அங்கிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: காத்துட்டு இருக்கோம்.
1: அடிதான் இருப்பேன்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக மாலதி அழைச்சிருக்காங்க. வணக்கம் மாலதி.
1: மாலதி கிருஷ்ணன் சிறுமால இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னோட பேர பிள்ளைங்களுக்காக வந்து நான் பாட்டு கேட்கறேன்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க பேர பிள்ளைகளுக்காக?
1: பேர பிள்ளைங்க பேர் வந்து சாயா சுக்கா, அப்புறம் காஷ்மீரா சாய்.
0: ஆஹா, வித்தியாசமா இருக்குது பேர் எல்லாம்.
1: அவங்களுக்காக அந்த பாட்டு கேக்குறேன். பாட்டு வந்து விஜய் பாட்டு, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு அந்த பாட்டு.
0: நிச்சயமா அடுத்ததா பாடலை கேக்கலாங்களா?
1: ஓகே.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
1: தொண்ணூறாம் ஆண்டில்
3: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
4: தல்லு தல்லு தல்லு தல்லு ஹ அல்லு ஹ தல்லு ஹ

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் அனு சூர்யா அழைப்புல இருக்காங்க. வணக்கம் அனு சூர்யா, இப்போ சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டுட்டீங்களா?
1: இல்ல, நாங்க வெளியே சாப்பிட போறோம்.
0: அட்டட்டா, ஞாயிற்றுக்கிழமை சமையல் அறைக்கு ஓய்வு வச்சிட்டீங்க?
1: கண்டிப்பா, ஒரு நாள்
0: ஒரு நாள். சரி, சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நந்தா பாடத்துல இருந்து முன்பனியா பாடல்.
0: ஆஹா, முன்பனியா, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: எனக்காக அந்த பாட்டு நானே கேட்டுக்கிறேன்.
0: உங்களுக்காகவே கேட்டுக்கிறீங்க, அதான் நம்மள முதல்ல பாத்துக்கணுங்க, அதான் புரிஞ்சுக்கணும்ல. நிச்சயமா அடுத்ததா பாடல கேட்கல. ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம், நான் இப்போல இருந்து ஆனந்தி பேசுறேமா.
1: ஆனந்தி வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம். சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: இன்றைக்கு நான் வந்து அபியம் நானும் திரையில இருந்து வா வா என் தேவதி அந்த பாடல விரும்பி கேட்கிறேன்.
1: யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: இன்றைக்கு எங்களோட பேத்தி வசுந்தரா குமாருக்கு 9 வயது பிறந்த நாள். அவங்களுக்காக பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஆத்மலிங்கம் ஆனந்தி, மாமாமார்கள், அத்தைமார்கள், சித்தி சித்தப்பா மற்றும் பாட்டிமார்கள் அனைவரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம்.
1: நிச்சயமா. என்ன பரிசு கேட்டிருந்தாங்க உங்ககிட்ட?
0: அவங்களுக்கு வாங்கி சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். அவங்க பிள்ளைங்கள இருந்து வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு.
1: இப்ப சொன்னா தெரிஞ்சிடும். வேண்டாம் வேண்டாம், நம்ம ரகசியமாவே வச்சுக்கோமே.
0: ஆமா, எல்லாம் நேற்று நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சமைச்சுக்கிட்டு இருக்கேன், பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: நாங்களும் வரலாமா பிரியாணிக்கு?
0: கண்டிப்பா கண்டிப்பா. அசுக்கு இல்லாதது எதுவுமே இல்ல.
1: நன்றி மா, நீங்க சொன்னதுலயே வயிறு நிறைஞ்சிருச்சு. பிரியாணி வாசம் தேடி வந்துருச்சு. சரி,
0: வாங்க வாங்க, நீங்க வாங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு.
1: நிச்சயமாமா, அடுத்ததான் பாடல கேக்கலாம்.
0: கேக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: வணக்கம்மா, நான் போர்டிக்ஸ்ல இருந்து பாரதி பேசுறேன்.
1: பாரதி சொல்லுங்க, என்ன பாட்டுல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: அஞ்சாம் தரத்துல இருந்து காதல் ஆசை யாரு விட்டதோ பாட்டு எல்லாருக்காகவும் கேக்குறேன்.
1: அடடா, இது என்ன இன்றைக்கு எல்லாருக்காகவும் பொது சேவை பண்றீங்க? சரிம்மா, நிச்சயமா, ரொம்ப நன்றி.

0: தர்ஷன்.
1: தர்ஷன், தர்ஷன் வீட்ல என்ன சமைச்சாங்க இன்றைக்கு?
0: கோழி கறி.
1: கோழி கறியா? நீங்களும் சேர்ந்து சமைச்சீங்களா? என்ன ஒண்ணுன்னா வருது, கோழிக்கறி, கோழி வறுவல், பைத்தங்காய் பரட்டல், அப்படியா? சரி, நீங்க சமைக்க உதவி பண்ணீங்களா?
0: இல்ல
1: இல்ல. அச்சு, அப்படி பண்ணலாமா? அடுத்த ஒரு உதவி பண்ணணும். சரி சொல்லுங்க, என்ன பாட்டுல விரும்பி கேட்க போறீங்க?
0: ஆனந்தம் பாட்டு.
2: ஆனந்தம், ஆனந்தம் பாட்டு.
1: ஓ, ஆனந்தம், ஆனந்தம் பாடலா? சரி, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: எங்க ஃபேமிலிக்கு.
1: நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாமா?
0: பின்னாடி
1: யாரு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க? வணக்கம்மா. யாரு? தர்ஷன் பாட்டியா? சரிமா, நிச்சயமா அடுத்ததா நம்ம பாடல கேக்கலாம். யார் பாடினது வேணும்? சித்ரா பாடிய பாடலா, உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலா?
2: உன்னிகிருஷ்ணன்.
1: நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம். நன்றி.

0: அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரமாவுங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
6: தொழுகை நேர அறிவிப்பு.
7: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.
8: இளமை, புதுமை, இனிமை.
9: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. உங்களோட பேசியதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இப்பொழுது நானும் விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் செவ்வாய்க்கிழமை இளமை உல்லாசத்துல சந்திக்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: முஸ்லிம்களின் சேமிப்பிற்கு தபூக் ஹஜ்ஜி தொடர்ந்து பொருத்தமானதாக இருப்பதில் பாதுகாப்பு உத்தரவாதம் பலம். பொது சேவை பணியாளர்களின் உயர்நெறி நிலை தொடர்ந்து மேம்படுகிறது, அரசாங்க தலைமைச் செயலாளர் பெருமிதம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பொதுச்சேவை பணியாளர்களிடையே உயர்நெறி ஆக்குகர வளர்ச்சியை காட்டுகிறது. அரசாங்கம் அறிமுகப்படுத்திய பல்வேறு முனைப்புகளும் மதிப்பீடுகளை வலுப்படுத்தும் வழிமுறைகளும் இதற்கு பங்களித்துள்ளன. அவற்றுள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை தருவதாக மெய்ப்பிக்கப்பட்டுள்ள உயர்நெறி நிர்வாக விருது ஐகா போன்ற பல்வேறு உயர்நெறி சார்ந்த முனைப்புகளை அறிமுகப்படுத்துவதும் அடங்கும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சோல் அசிரி அபுபாக்கர் தெரிவித்தார். எல்லா முனைப்புகளும் பொதுச்சேவை ஊழியர்களிடையே உயர்நெறியை மேம்படுத்துவதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். வாய்ப்பு தொகையின் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதமே முஸ்லிம்களுக்கான ஒரு நிதி செயல்பாட்டு தளமாக தபூக் ஹஜ்ஜி தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ உதவுகிறது. குறிப்பாக அதிக இடர் கொண்ட முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு கட்டொழுங்கு முறையில் சேமிப்பை உருவாக்க விரும்பும் நபர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. TH பல்வேறு தற்போதைய சிக்கல்களை எதிர்கொண்ட போதிலும் அதிக வருமானம் தரும் முதலீட்டு திட்டங்களுடன் அடிக்கடி ஒப்பிடப்படுகிறது என்று மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITM நிர்வாகம் வணிகவியல் புலத்தின் சிறப்பு விரிவுரையாளர் பேராசிரியர் டாக்டர் லெனோரா புதீட் கூறினார். இவ்வேளை உயர்நெறி, பொறுப்புடைமை, முறையான நிர்வாகம் ஆகிய கூறுகளில் கவனம் செலுத்தும் தபூக் ஹஜ்ஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை RCI மதம் அல்லது இன உணர்வுகளின் அடிப்படையிலான சிக்கலாக மாற்றக்கூடாது. RCI மூலம் வாரியத்தின் நிதி, வைப்பாளர்களின் பணம், முதலீடுகள், நிதி அறிக்கைகள் நிர்வகிக்கப்படும் முறை ஆகியவை முக்கியமாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தபூக் ஹஜ்ஜியின் முடிவெடுக்கும் செயல்முறை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்று சிரம்பான் UITM நிர்வாக அறிவியல் கொள்கை ஆய்வு புலத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் மஸ்லான் சேசோ சுட்டிக்காட்டினார். கொள்கை அடைவு நிலை குறித்த மக்களிடையேயான அரசாங்க தொடர்பு தொடர்ந்து மேம்படுத்தப்படும். அரசாங்கத்தின் எல்லா முனைப்புகளையும் மக்கள் புரிந்து கொள்ளும் அதேவேளை அவற்றின் தாக்கத்தை அவர்கள் உணர்வதையும் உறுதிப்படுத்த இஃது அவசியமாவதாக PKR தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். தகவல் தொடர்பு பரிமாற்றத்தில் உள்ள பலவீனங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் பேரியல் பொருளாதார விவகாரங்களில் அரசாங்கத்தின் அடைவு நிலையை மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் அணுக்கப்படுத்தி உறுதியான பலன்களாக மாற்ற முடியும் என்று அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்று நடைபெறும் DAP தேசிய மாநாட்டில் பேராளர்கள் கூட்டாக முடிவு செய்வார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இதுபோன்ற முக்கிய முடிவை மத்திய செயற்குழுவின் 40 உறுப்பினர்கள் மட்டுமின்றி மாநாட்டில் பங்கேற்றுள்ள 4000-க்கும் மேற்பட்ட பேராளர்களை இணைந்தே எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். புத்ரஜயா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 DAP தேசிய மாநாட்டில் அவர் கொள்கை உரையாற்றினார். தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-விடமிருந்து விழிப்புணர்வு கல்வியை பெற்றவர்கள் வாழ்க்கையை தொடர்வதற்கு உதவுவதில் சமூகம், தனியார் துறை ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஆதரவு மிகவும் முக்கியமானது. இதன் மூலம் அவர்கள் போதைப் பொருள் புழக்கத்திற்கு திரும்பும் இடரை குறைக்க முடியும். அவர்கள் மறுவாழ்வு மையங்களில் இருந்து வெளியேறிய பின்னர் போதிய ஆதரவு இல்லாமை, வேலை வாய்ப்பை பெறுவதில் உள்ள சிரமங்கள், சமூகத்தின் இழிச்சொல் ஆகியவை தொடர்புடைய நபர்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கவும் முயற்சியை கைவிடவும் காரணமாக அமைக்கூடும் என்று AADK தலைமை இயக்குனர் டாத்தோ ரூஸ்லின் ஜூசோ எடுத்துரைத்தார். போதைப்பொருள் புழக்கம் மீட்பு மையம் புஷ்பேனில் இருக்கும்போது தொழிற்கல்வி திட்டங்களில் ஈடுபடுவதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பினாங்கு பர்தாம் இண்டா இடைநிலைப் பள்ளியின் கூட்டுறவு கடை இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீயில் 95 விழுக்காடு சேதமடைந்தது. பின்னிரவு 2:23 அவசர அழைப்பு கிடைத்தவுடன் கபலபத்தாஸ் பர்தாமை சேர்ந்த 16 பேர் அடங்கிய தீயணைப்பு மீட்பு குழுவினர் அங்கு அனுப்பப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்பு துறை நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் ஜான் சகோன் பிரான்சிஸ் தெரிவித்தார். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என குறிப்பிட்ட அவர், பின்னிரவு 3:52 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது என்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பன் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: மூனிக் விமான நிலையத்தில் வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் ஓடு பாதையை விட்டு விலகியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து 2 மணி நேரம் வானில் பறந்து எரிபொருள் அளவை குறைத்த பிறகு தரையிறங்கியது. பயணிகள் அவசர வழி மூலம் வெளியேற்றப்பட்டனர். ஹனோய் நோக்கி புறப்பட்ட அந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறினால் மீண்டும் அதே விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக அந்நிறுவனம் கூறியது. எனினும் அது குறித்த விவரங்களை அந்நிறுவனம் வெளியிடவில்லை. அமெரிக்கா ஹவாய் தீவில் லாலா சூறாவளி கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வித்திட்டுள்ளது. அமெரிக்க பசிபிக் மாநிலம் முழுவதும் வெள்ளம் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். முதலாம் நிலையில் வகைப்படுத்தப்பட்டுள்ள லாலா மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. அது 25 முதல் 50 சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவை கொண்டு வரும் என தேசிய சூறாவளி மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் 20,000 மேற்பட்டோர் மின் தடையை எதிர்நோக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அத்தீவின் ஆளுநர் ஜாஷ் கிரீன் மாநில நிலையிலான அவசர உத்தரவை வெளியிட்டுள்ளார். இதனிடையே கிழக்கு ஜப்பானில் வரலாறு காணாத கனமழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். சீபா வட்டாரத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பெய்த கடும் மழையினால் 1,000 மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. சாலைகள் ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் மின்தடை ஏற்பட்டது. சுமார் 1,200 வாகனங்கள் வெள்ளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் தேசிய ஊடகம் NHK கூறியது. ஜப்பானிய அறிவியலாளர்கள் செவ்வாயின் துணைக்கோளான ஃபோபோஸிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரும் MMX விண்கல பயணத்தை விரைவில் தொடங்க உள்ளனர். அந்த மாதிரிகள் சூரிய குடும்பத்தின் தோற்றம், பூமியில் உயிர்கள் உருவான விதம் குறித்த முக்கிய தகவல்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் MMX விண்கலம் செவ்வாய் சுற்றுப்பாதையில் ஏறக்குறைய 3 ஆண்டுகளில் 10 கிராம் மாதிரிகளை சேகரிக்க உள்ளது. சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் அடங்கிய விண்கலன் 2031 வாக்கில் ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற மாதிரி சேகரிப்பு முயற்சியை மேற்கொள்ளும் சீனாவின் திட்டம் ஜப்பானை காட்டிலும் முன்னதாக பூமிக்கு திரும்ப இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM அரங்கில் நடைபெற்ற மகளிருக்கான 10,000 மீட்டர் நடைப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் கூட்டரசு பிரதேசத்தின் கோக் ஹுய் இங் இம்முறை தடகள பிரிவில் தங்கம் வென்ற முதல் விளையாட்டாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அவர் 55:56 போட்டியை நிறைவு செய்தார். யாப்ச்சா லிங் சாலின் வெள்ளிப்பதக்கம் வென்ற வேளை மலாக்காவின் தன் லீரென் 3வது இடத்தை பிடித்தார். முஸ்லிம்களின் சேமிப்பிற்கு தபூங் ஹஜ்ஜி தொடர்ந்து பொருத்தமானதாக இருப்பதில் பாதுகாப்பு உத்தரவாதம் பலம். பொதுச்சேவை பணியாளர்களின் உயர்நெறி நிலை தொடர்ந்து மேம்படுகிறது. அரசாங்க தலைமைச் செயலாளர் பெருமிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் வந்து வீட்டில் ஒன்னா உட்காந்து குடும்பமா சேர்ந்து சாப்பிட்ற அந்த ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வர்ற உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு நன்றி. ஏன்னா நிறைய பேர் பரபரப்பான சூழல்ல குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இப்ப அப்படி இல்லைங்க, நாங்கள் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசை வந்துருச்சா, யாருக்காக வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, வாங்க இந்த பக்கமா நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பும் உங்களுக்காக வழங்கப்பட போகுது. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுடைய அன்புக்குரியவருக்கு வாழ்த்து சொல்லி பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு இப்பவே நீங்க அழைக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: வணக்கம் அண்ணே, நான் திவ்யாஷினி பேசுறேன்.
1: திவ்யாஷினி எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: நான் கிளாங்ல இருந்து அழைக்கிறேன். எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க.
1: உங்க அம்மா பேசணும்னு சொன்னதுனால நீங்க அழைச்சிருக்கீங்க?
0: ஆமா, நேருங்க, நான் எங்க அம்மாட்ட கொடுக்கறேன்.
2: வணக்கம் ஐயா, என் பேர் சரோஜா, நான் பேசுறேன். தமன் செந்தோசா கிளாங்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் மகள்கிட்ட வந்து அழைச்சு கொடுக்க சொன்னீங்களாமே, என்ன சொல்லணும் சொல்லுங்க.
2: நீங்க பேசுனீங்கனாக்க நான் கால் பண்ண சொல்லுவாங்க. சொல்லுவாங்க கிடைக்க மாட்டுதுமா அப்படின்னு.
1: ஓ, இப்ப கிடைச்சிருச்சு
2: கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு.
1: சரி, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துருவோம்.
2: பாட்டு ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போடுங்கய்யா.
1: சரி, பக்கத்துல மகள்கிட்ட கேளுங்க என்ன பாட்டு வேணும்னு.
2: என்ன பாட்டுமா?
0: முருகர் பாட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டுடுங்க.
1: நல்ல பக்தியான பாடலா கேட்டிருக்கீங்க, வந்துகிட்டே இருக்கு, கேப்போம். அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கணும் அப்படின்னா அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: சரி, அவர்கிட்ட சொல்லுங்க நான் பேசிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிருங்க.
1: சொல்லுங்க. வேலையில இருக்காங்க அவங்க, பிறந்த வளர்ந்த எஸ்டேட்ல அவங்கதான் மெயினா இருப்பாங்க.
0: எந்த தோட்டம் அது?
1: தனாமேரா எஸ்டேட் அண்ணே.
0: சாமி தரிசனம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா?
1: சாமி தரிசனம்லாம் நல்லபடியா முடிஞ்சு நான் வேண்டிய எல்லாம் விபூதியில எடுத்து வந்துட்டு தம்பிக்கெல்லாம் வச்சுட்டு காடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: நிறைய இடங்கள்ல திருவிழாவா இருக்குல்ல இன்றைக்கு.
1: இவங்க இந்த எஸ்டேட்ல என்ன மூணு கோயில் இன்னைக்கு திருவிழா தான்.
0: திரும்பவும் உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். இன்றைக்கும் அழகான பல தருணங்களை நீங்க வந்து சேகரிச்சு இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போடுங்க, சரியா?
1: சரிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: என்னோட பையனுக்காக கேக்குறேன். பாட்டு போட முடியுங்களா?
0: பையன் பேர் என்னது?
1: பையன் பேர் வந்து வசந்த் தம் சியூசன்.
0: வசந்த் தம்
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: லிங்கம்ஸ்
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
4: 90 ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே
0: லிங்கம்.
6: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

நான் எப்பவும் சொல்ற மாதிரி இதுவும் வாழ்க்கை. Always take the road ahead of you. That's a rule of life. Good luck.

0: நீங்க சொன்னது ஒண்ணு. ஐ திங்க் ஐ டிட் ஃபைண்ட் மை ரூம். ஆனா இனி ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு.
1: உங்களுடைய வார இறுதி நாள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அன்புக்குரியவர்களோட என்னென்ன திட்டங்கள்லாம் இப்ப அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கு? வாழ்த்து சொல்லணுமா, பாட்டு கேட்கணுமா? வாங்க அழைத்து பேசுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
2: முழு பெயர் கீதாஞ்சலி, கூப்பிடுறது அஞ்சலி.
1: சரி, இப்ப நான் எப்படி கூப்பிடணும், கீதாஞ்சலியா இல்ல அஞ்சலியா?
2: கூப்பிடுங்க,
1: முழு பேரே கூப்பிட்டுருவோம். கீதாஞ்சலி சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னது சொல்லுங்க, கொடுத்துருவோம்.
2: முன்னந்தி சாரல், சூர்யாவை ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு காரணமும்.
1: சூர்யாவை ரொம்ப பிடிச்சதுனால இந்த பாட்டு இப்ப உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எங்க இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை?
2: கோலாலம்பூர்ல இருக்கேன், சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, வெளியில இருக்கீங்க, பத்திரமா பாதுகாப்பா போங்க, பாட்டு வந்துகிட்டே இருக்கு.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அண்மையில் நடைபெற்ற சில மாநில தேர்தல்களின் முடிவுகளை டிஏபி ஏற்றுக்கொள்வதோடு நாட்டின் அரசியல் களத்தில் அக்கட்சி தொடர்ந்து பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி டிஏபி தனது எதிர்கால இலக்கை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று அதன் தேசிய தலைவர் கோபிந்த் சிங் டியோ கேட்டுக்கொண்டார். அடைவு நிலைகளையும் பலவீனங்களையும் மதிப்பாய்வு செய்ய இஃது அவசியம் என்றார் அவர். கோலாலம்பூரிலும் சிலாங்கூரிலும் நடத்தப்பட்ட 5 வெவ்வேறு ஆய்வுகளில் இணைய மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். 28,000 ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட பணத்தை இழந்த 22 வயது நபரிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பேரா காவற்படை தலைவர் டத்துமாமன் அல்வி ஜைனல் அபிடின் தெரிவித்தார். தெலங்கானு சென்னை டோல் சாவடிக்கு அருகே 2வது கிழக்கு கரை விரைவுச்சாலையில் உள்ள செம்பனை தோட்டத்தில் நேற்று முதல்

காட்டு யானைகளின் நடமாட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த விரைவுச்சாலை பராமரிப்பு நிறுவனத்திடமிருந்து புகார் பெறப்பட்டுள்ளதாக மாநில வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்கா பெருகிழித்தான் இயக்குனர் டேனிஸ் தென்யூன்யுங் உறுதிப்படுத்தினார். தென் பசிபிக் நாடான வனுவாத்துவை ரிக்டர் கருவியில் 6.1 பதிவான நிலநடுக்கம் ஒழுக்கியது. போர்ட் ஆல்ரியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 56 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியது. தென்கொரிய ராணுவத்தின் எச்சரிக்கை துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து ராணுவ எல்லையை மீறிய வடகொரிய வீரர்கள் மீண்டும் தங்கள் பகுதிக்கு திரும்பியதாக யோன்யாப் தெரிவித்தது. ராணுவ மயமற்ற மண்டலத்தின் கிழக்கு பகுதியில் சில வடகொரிய வீரர்கள் எல்லையை கடக்க முயன்றதாக கூறப்படும் வேளை இவ்வாண்டு பதிவாகியுள்ள முதல் சம்பவம் இதுவாகும். ஏரார் 26 ஸ்லாங்கோர் சுக்மா போட்டி முதல் முறையாக இதில் பங்கேற்கும் சபாவைச் சேர்ந்த ஏர்ல் ஐசக் மின்ஸ்ல ஃப்ரீடோலின் ஆடவர் குண்டறிதல் பிரிவில் தங்கம் வென்று அதிரடி படைத்துள்ளார். 18 வயது ஏர்ல் ஐசக் 15.1 மீட்டர் தூரத்தை பதிவு செய்தார். வெள்ளி வெண்கல பதக்கங்களை சரவா தட்டிச் சென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மன்னாடி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சின்ராசை கையில பிடிக்க முடியாதுங்கன்ற அளவுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கும். இப்ப கூட பயணத்துல இருப்பீங்க, நெரிசலா இருக்குங்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால பார்த்து பாதுகாப்பா போங்க. டிக்டாக் எல்லாம் பயன்படுத்திட்டே வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது. உங்களை நம்பி உங்களுடைய அன்புக்குரியவர்கள் கூட வந்துட்டு இருக்காங்க, இல்ல வீட்டுல கூட காத்துட்டு இருப்பாங்க, அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. தொலைபேசியை கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களுக்காகத்தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதற்கிடையில 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. சுரேஷ் இன்றைக்கு வந்து பேச போறாருங்க, மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: 90ஆம் ஆண்டில்
2: செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். சுமையிலும் மகிழ்வா என்றார் நான் லிங்கம் சென்றேன்.
3: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: நேரம் பிற்பகல் 2:15, இடம் பெறுவது ஒரு நேயரின் குரல். நேயரின் குரல் நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, ஒரு நேயரின் குரல்ல பல குரல்களை நாம அறிமுகம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில கோலிம் கடா பக்கமா நீங்க அப்பனா உங்க ஊர்ல இருந்தா சுரேஷ் மனோகரன் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு கொஞ்சம் மலாயா பக்கம் திரும்ப போறோம். ஆமாங்க, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
2: வணக்கம் அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு பாடலை பற்றி இல்ல, ஒரு திரைப்படத்தை பற்றி இல்ல, இது நம்முடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் ஒரு உண்மையான கதையை பற்றியது. நேயர்களே, ஒரு நிமிடம் உங்க வீட்டில் இருக்கும் பழைய புகைப்படங்களை நினைத்து பாருங்க. அந்த பழைய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், அதில் இருக்கும் நம்ம தாத்தா நம்ம பாட்டி, அவங்க முகத்தில் இருக்கும் அந்த அமைதியான சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை கதைகள் இருக்கு தெரியுமா? கஷ்டம் இருக்கும், தியாகம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இன்று நாம் அந்த காலத்திற்கு ஒரு சிறிய பயணம் செல்ல போகிறோம். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு அப்போது நம்முடைய மலேசியா மலாயா என்று அழைக்கப்பட்ட காலம். பல பகுதிகளில் பெரிய பெரிய ரப்பர் தோட்டங்கள், அந்த தோட்டங்களில் வேலை செய்தவர்கள் யார்? நம்முடைய முன்னோர்கள். தென்னிந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழ் பேசும் பகுதியில் இருந்து மலாயாவிற்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள். அவர்கள் இங்க வந்தபோது அவர்களிடம் அதிகமான வசதி இல்ல, பெரிய சொத்துக்கள் இல்ல, ஆனா ஒரு விஷயம் இருந்தது, அது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஆசை. தங்கள் பிள்ளைகள் தங்களை விட நல்ல வாழ்க்கை வாழ்ந்திட மாட்டாங்களா என்ற கனவு. அந்த கனவு தான் அவங்களை கடல் கடந்து இந்த மண்ணிற்கு அடைத்து வந்தது. உண்மையிலே இவர்கள் ஏன் மலாயாவிற்கு வந்தார்கள்? தோட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? அவ்வளவு கடினமான வாழ்க்கையா? இந்த கேள்விகளுக்கான விடைத்தான் இந்த அங்கம்.

இப்போ நம்ம பேச போற பகுதி கொஞ்சம் மனதை தொடும் பகுதி. ஏன்னா இது வெறும் வேலைக்காக ஒரு நாட்டிற்கு வந்த கதை இல்லை, இது ஒரு தலைமுறை தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்த கதை. நேர்களே, ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்க, தான் பிறந்த மண்ணை விட்டு தனக்கு தெரியாத ஒரு நாட்டை நோக்கி ஒரு நீண்ட கடல் பயணம். கையில் அதிகமான பொருட்கள் இல்லை, ஆனா மனதில் ஆயிர கனவுகள். அவர்கள் மலாயாவிற்கு வந்தது ஒரு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கைக்கான போராட்டம். அவர்கள் கடந்து வந்த கடல் பாதையில் வழி இருந்தது, பயம் இருந்தது, ஆனால் அதைவிட பெரிதாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவர்களை முன்னோக்கி அழைத்து சென்றது. தொடர்ந்து பேசுவோம்

காலை நேரம், சூரியன் வருவதற்கு முன்பே பல தொழிலாளர்களுடைய நாள் ஆரம்பமாகிடும். ரப்பர் மரங்களை பராமரிக்கணும், மரத்தில் இருந்து பாலை சேகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வேலை. வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் வேலை தொடரணும். நேர்களே, லைன் வீடு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைய தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும், அது வெறும் வீடு இல்ல, தோட்ட மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதி. வசதிகள் அதிகம் இல்ல, ஆனா தலைக்கு மேல ஒரு கூரை இருக்குப்பா என்ற ஒரு நிம்மதி இருந்தது. அந்த லயன் வீடுகளை சுற்றிதான் ஒரு சிறிய சமூகமே உருவானது. திருமணங்கள், திருவிழாக்கள், குடும்ப உறவுகள் எல்லாமே அங்கதான். ஒருவருடைய சந்தோஷமோ ஒருவருடைய துக்கமோ அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க ஆசிரியர்கள் வந்தார்கள். அவர்கள் கல்வியை மட்டும் கொடுக்கவில்லை, தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றாங்க. பல இடங்கள் அடர்ந்த காடுகளாகவே இருந்தது. அந்த காட்டை அழித்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாங்க நம்முடைய முன்னோர்கள். சுற்றிலும் காடு, விலங்குகளின் பயம், அட்டை தொல்ல. ஆனா அந்த பயத்தை வெல்ல அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நெஞ்சில் பாரத்தை இறக்கி வாழ்ந்த இனம், நம் இனம் நமக்கு ஒரு சக்தி துணையா இருக்கு என்ற நம்பிக்கையோடு முன்னேறினாங்க. அந்த நம்பிக்கையே அவர்களின் பலம். அதிகாலை இருட்டிலிருந்து ஆரம்பித்த அந்த உழைப்பு ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தையே உருவாக்கியது. அந்த பயணத்துல அவர்களுடன் துணையாக நின்றது ஒரு இறை நம்பிக்கை.

மின்னல் நேயர்களே, இதுவரை நாம் தொழிலாளர்களை பற்றி பேசினோம், தோட்ட வாழ்க்கையை பற்றி பேசினோம், மக்களின் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசினோம். ஆனா அந்த வாழ்க்கையின் பின்னால் இருந்த இன்னொரு பெரிய சக்தி யார் தெரியுமா? நம்முடைய பெண்கள். அவர்கள் வீட்டை பார்த்தவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் தாங்கியவர்கள். ஆண்களுடன் இணைந்து தோட்டங்களில் கடுமையாக உழைத்து குடும்ப வருமானத்திற்காக முக்கிய பங்களிப்பை செய்தார்கள். அந்த காலத்துல ஒரு பெண்ணின் வாழ்க்கை ரொம்ப எளிதாக இல்லைங்க. அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து குடும்பத்திற்கான அனைத்து வேலைகளையும் முடித்து பின்னர் நாள் முழுவதும் கடினமா தோட்ட வேலை செய்வாங்க. மாலை வீடு திரும்பியதும் மீண்டும் குடும்ப பொறுப்புகள். இதற்கிடையில என் குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் எப்போதும் மனதில் இருக்கும். இத்தனை சவால்களையும் இத்தனை கஷ்டங்களையும் சந்தித்தாலும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தங்கள் உரிமையை பெரிய வார்த்தைகளால் கேட்கவில்லை. ஆனால் அவர்களின் ஒவ்வொரு வியர்வை துளிகளும் ஒவ்வொரு உழைப்பும் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொன்னது. நாங்களும் இந்த குடும்பத்தின் ஒரு வலிமையான தூண் என்று. அவர்களின் உழைப்பு, அவர்களின் தைரியம், அவர்களின் பொறுமை, இவை அனைத்தும் நம் வரலாற்றின் அழியாத அடையாளங்கள். அந்த வீர மங்கைகளின் தியாகத்தையும் துணிச்சலையும் பெருமையையும் நினைவு கூறும் ஒரு அழகான பாடல் இதோ உங்களுக்காக.

மின்னலவம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னோர்களின் பயணத்தையும் அவர்களின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தோம். அவர்கள் உருவாக்கிய பாதையில் தான் இன்று நாம் பயணம் செய்கிறோம். அவர்களின் கனவுகளை நாம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனையோ விடயங்களுக்கு சுதந்திரம் இல்ல, சுதந்திரம் இல்ல என்று நாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம இவ்வளவு சுதந்திரமா இந்த நாட்டில் நடமாடுறோம்னா, இதுக்கு அடித்தளமா இருந்தது நம்முடைய முன்னோர்கள் தான். அதை நம்ம என்னைக்கும் நினைவு கூறணும். பெருசா தேட வேணாம் எந்த முன்னோர்கள் யார் அப்படி எல்லாம் செஞ்சு அடித்தளத்தை உருவாக்கியவர்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போது விடைபெறுகிறேன். நான் சுரேஷ் மனோகரன்.

0: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன்கோகிலம்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பல்லின கட்சியாக டிஏபி தொடர்ந்து நிலைத்திருக்கும். ஒற்றுமை அரசாங்கத்தை நிலைத்திருக்க செய்யும் போராட்டத்திற்கு இந்த கொள்கையே அடித்தளமாக அமையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாங் தெரிவித்துள்ளார். கட்சி நிறுவப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இனங்களுக்கிடையேயான ஆதரவை விரிவுபடுத்துவதில் பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்த நிலைப்பாடு மாறாது என்றார் அவர். 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு அகற்றப்படுவது அரசாங்கத்தின் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. நாட்டின் தன்னாட்சி, நிர்வாக முறை, தேசிய கல்வி சுதந்திரம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டின் உயர்கல்வி சூழல் அமைப்பில் ஆக்கப்பூர்வமான சீராக்கத்தை மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்தும் இதனை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததை பொது உயர்கல்விக் கழகங்கள் வரவேற்றுள்ளன. சரவாக்கின் 3 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக செரியாடில் 162 பதிவாகியுள்ளது. தொடர்ந்து சமரஹானில் 155 குச்சிங்கில் 132 அது பதிவாகியதாக சுற்றுச்சூழல் துறையின் மேம்பாட்டு பிரிவு துணை தலைமை இயக்குநர் அசூரி அஜிசா சைடோன் தெரிவித்தார். பல்வேறு திசைகளில் இருந்து பரவும் புகை மூட்டத்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கொலம்பியாவில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 294 அதிகரித்துள்ளது. ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான அந்நிலநடுக்கத்தால் 3,935 காயமடைந்த வேளை 320 காணாமல் போனதாகவும் 353 மீட்கப்பட்டதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரான் நீதித்துறை இவ்வாண்டு ஜனவரியில் நடைபெற்ற அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது காவற்படை அதிகாரிகளை வாகனத்தால் மோதி தள்ளியானவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியது. அவ்வாணவர் ஜனவரி 8 மேற்கு தெஹ்ரானின் கராச் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளை வாகனத்தை கொண்டு மோதி தள்ளினார். இதில் 7 காயமடைந்தனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இந்த தொகுப்பாசிரியர் எனிபாஸ்டினால் ராயப்பன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சுக்கலு சந்திரடு படத்துக்காக சித்தார்த்தா சிம்ஹா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, வேலை வாய்ப்பை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கமந்திரியான் கட்ஜரையா இதற்கு கீழ் ஜுரு உக்கோர் பங்குனான் கிரேட் J9 இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். மலேசிய பொது சேவை துறையின் கீழ் இந்த வேலை வாய்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்போ இறுதி நாள் அப்படின்னு தானே கேட்கறீங்க. 18 August 2026 செவ்வாய்க்கிழமை 11:59 விண்ணப்பிச்சிடணும். மறந்துடாதீங்க. எங்க அப்படின்னா SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை அங்க நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்துக்கங்க. இப்போ அடுத்த பாடல் பாய்ஸ் திரைக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து பரமசிவம் போதி, வீட்டின் நாயகன்.
1: நீ திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள உன் புருஷனையும் மகளையும் ஒரு வழி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு.
2: தலசிய விடுங்கப்பா,
3: பாட்டிக்கிட்டு போறனா?
2: என்ன செஞ்சிட்டு
0: புதிய ஜாலோர்கமிலா வாங்கிட்டல, அதான் அதை எப்படி சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யலாம்னு பாத்துட்டு இருக்கேன்.
2: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
0: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
2: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
0: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
2: இந்த
0: தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
2: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரங்களை பார்த்துடலாம். ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. தாப்பாலிருந்து பீடூர் பக்கமாக கிலோமீட்டர் 327 பக்கமாக அந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. அதன் காரணமாக இப்போ அங்கே வாகனங்கள் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. சினாயிலிருந்து கூலாய் பக்கமாக நீங்கள் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு லாரி பழுதடைந்திருக்கின்றது கிலோமீட்டர் 23.3. அதன் காரணமாக இப்போ அங்கே நெரிசலாக இருக்குது. கோப்பைங்கிலிருந்து தாப்பா பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. புத்ரா ஹைட்ஸ்லேருந்து யூஎஸ்ஜே பக்கமாக பயணத்தில் இருக்கீங்க. அள்ளி நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. கிலோமீட்டர் 12.2. அதன் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. பிளஸ் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விபத்து காலகட்டங்களில் வந்துட்டு உங்களுடைய வேக கட்டுப்பாடை நீங்கள் குறைச்சிக்கணும், பிறகு ஒரு வாகனத்திற்கும் இன்னொரு வாகனத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புலா பினாங் பக்கமாக போலாமா? பிராயிலிருந்து புலா பக்கமாக கிலோமீட்டர் 6 வந்து ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. அதன் காரணமாகவும் நெரிசல். அங்கே பார்த்து பாதுகாப்பாக போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: பிரேமி குரு படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஒரு நல்ல பாடல் இந்த நேரத்துல கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ நண்பர்களோட பயணத்துல இருக்கீங்களா, இல்ல வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சந்தோஷமா குடும்பத்தோட இல்ல அன்புக்குரியவர்களோட வெளியே போறதுதான் திட்டமா இருக்கும். இந்த நேரம் நீங்களும் பயணத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா மின்னல் எஃப்எம் உங்களுடைய தேர்வாக்கிய உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். ஆர்டிஎம் கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்ல அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எஸ்ட்ரோ அலைவரிசை 873 வாயிலாகவும் தொடர்ந்து நீங்க மின்னல் எஃப்எம் கேட்கலாம். அடுத்து பிஸ்தா படத்துக்காக உதித் நாராயணன் பாடல் கொண்டு வராரு, கேட்கலாம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: மாதிரியான பாடல்கள்ல தமிழ்லயும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எனக்கு தெரியும். அடுத்து தீராயிசையில் அந்த பாடல் தொகுப்பு உங்களுக்காக வழங்குறதுக்காக நளினி அச்சுதன் இன்றைக்கு காத்துட்டு இருக்காங்க. அவங்களோடு தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நிறைவு பாடல் கேன் கருணாஸ் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lo na watermelon, na cute iPhone,

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மனாடி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையும் மக்களின் வளப்பமும் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதேவேளை ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அம்னோவிற்கும் தேசிய முன்னணிக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடரப்பட வேண்டும் என தாம் விரும்புவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசியல் சார்ந்த எந்த ஒரு முடிவும் மக்களின் நலன் கருதி எடுக்கப்பட்டதாக இருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் நீல பொருளாதார துறையில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சபாவில் இந்த புதிய வியூக துறையை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய முடியும் என 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். இம்முனைப்பு தொடர்பில் கூட்டரசு அரசாங்கம் சபா அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். தாப்பா நாடாளுமன்ற தொகுதியில் B40 குடும்பங்களைச் சேர்ந்த உயர்கல்விக் கழக மாணவர் 45 பேருக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. குறைந்த வசதியுடைய உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் 2008 அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இந்தோனேசியா கிழக்கு நூசா தெங்காராவில் 14 நாள்களுக்கு அவசர நிலையை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை புளோரஸ் தீவை ரிக்டர் கருவியில் 7.7 என பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மெல்கி லக்காலேனா தெரிவித்துள்ளார். மோஸ்கோவை குறிவைத்து 100 திருக்குறதிகள் ஏவப்பட்ட வேளை அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் கேஃப் உட்பட பல நகரங்கள் பாதிக்கப்பட்டன. இத்தாக்குதலில் 3 கொல்லப்பட்ட நிலையில் 10 மேற்பட்டோர் காயமடைந்ததாக அதிகார தரப்பு தெரிவித்தது. விளையாட்டு 2026 சுக்மா போட்டி. மகளிருக்கான நீர் போலோ விளையாட்டில் ஸ்லாங்கூர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. ஷா அலாம் எக்கோத்திக் மையத்தில் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் நெகிரி செம்பிலானை 18-8 என்ற புள்ளிகளில் அவ்வணி வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை உங்களுக்காக தொடங்கியாச்சு. ஆகஸ்ட் திங்கள் 16 நாள் இன்று. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை. சிலருக்கு வேலையாக இருக்கலாம், சிலருக்கு வேலை இல்லைங்க. இன்றைக்கு நாங்கள் ஓய்வா இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓய்வா இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாரம் முழுக்க வேலை செய்றீங்க, இந்த ஒரு நாள் அப்படியே ஓய்வெடுத்து உங்களுக்கான நேரத்தை நீங்க உங்களுக்காகவே செலவு செய்யுங்க. அந்த ஆங்கிலத்தில் வந்து மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கான நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல ஓய்வெடுங்க. உங்கள் ஓய்வுக்கு உறுதுணையாக பாடல்களையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். 8 வரைக்கும் தீரா இசையோடு இணைந்திருக்க போறோம். உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடையது. மாலை 5 வரைக்கும் உங்க மனசு நேசிக்கும் பாடல் என்ன, இந்த நேரத்தில் என்ன பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். அழைத்து சொல்லுங்க. 0328 2573 அல்லது 4768 என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. உங்களுக்காக பாடலை கொடுக்க நாங்க இங்க காத்திருக்கோம்.

திரைசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிலர் நேயர்கள் என்ன நினைக்கிறீங்களா, 80ஆம் ஆண்டு பாடல்களை இன்றைக்கு விரும்பி கேட்கலாம் அப்படின்னு? இல்லைங்க, 80ஆம் ஆண்டு பாடல்கள், 90ஆம் ஆண்டு பாடல்கள் வந்து நேற்று சனிக்கிழமை, இன்றைக்கு வந்து 90ஆம் ஆண்டு பாடல்கள், 2000ஆம் ஆண்டு பாடல்கள், இந்த மாதிரியான பாடல்கள் தான் நீங்கள் விரும்பி கேட்க முடியும். 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு பாடல்கள் கிடையாது. அதோடு ரொம்ப நாள் அழைத்தாலும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் அழைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த மாதிரியும் இருக்கும். ஆக நீங்கள் அழைத்து 90ஆம் ஆண்டுகளில் 2000ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை தான் விரும்பி கேட்க முடியும். நீங்கள் அழைக்கலாம் 03-2282-5733 அல்லது 4-7-6-8 90ஆம் 2000ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள் மட்டுமே.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36.
3: மின்னலில் வானொலி நாடகம், எழுத்து பரமசிவம் போதி, வீட்டின் நாயகன்.
4: நீ திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள உன் புருஷனையும் மகளையும் ஒரு வழி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாறேன்.
5: தலசிய விடுங்கப்பா,
6: பாட்டிக்கிட்டு போறனா?
5: அவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
6: ஐயோ, நான் மட்டும் என்ன இதுல பிஹெச்டியா முடிச்சிருக்கேன்?
5: அப்ப யூனிஃபார்ம் ஆவது அயன் பண்ணி தாங்க.
6: அதையும் நான் தான் பண்ணுமா உனக்கு?
5: உங்களுக்கே அம்மா தானேப்பா செஞ்சு தராங்க. அம்மா ஆல்வேஸ் கிரேட்.
3: ஞாயிற்றுக்கிழமை 7:30 வீட்டின் நாயகன்.
7: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01709712919.

தேவா இசையில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். ஹரிஹரன் ஹாஷா போஸ்லி கொண்டு வந்தாங்க அந்த பாடலை. தீரா இசையில் உங்க மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் 90s 2000s வெளிவந்த பாடல்கள் உங்களுக்கு அப்படியே செவி ஓரமா வந்து உங்களை தாளாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தாளாட்டுதல் அப்படின்னா நீங்க தூங்குறதுக்காக இல்லை, தொடர்ந்து பாடல்களை ரசிப்பதற்காக. சரி, கவினேஷ் நாயர், கஜேந்திர ராவ், ஹரிதரன் பயணத்தில் இருப்பதா நமக்கு செய்தி வந்திருக்கு. என்னன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்திருக்காங்க, தன்னுடைய உயிர் நண்பன் சசி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு பயணத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நண்பர்கள் அனைவருக்காகவும் ஒரு பாடல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படிங்க, நீங்கள் கேட்டு நாங்கள் கொடுக்காம போவோமா என்ன? பிறந்த நாள் ரொம்ப சுமூகமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, மனசுக்கு நிறைவாக நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பதிவுகளில் எங்களுக்கு தெரியுது. இதே மகிழ்ச்சி, இதே திருப்தி எப்போதுமே உங்களுக்குள்ள இருக்கணும், இந்த நட்பு எப்போதுமே தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வெளியே இருக்கலாம், சில சமயத்தில் சந்திக்க முடியாத சூழல் கூட இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். நாம உருவாக்காம யார் உருவாக்கி கொடுக்க போறாங்க சொல்லுங்க. சில நட்பெல்லாம் காலகாலத்துக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும் பாருங்க, அந்த நட்பெல்லாம் இழந்துட்டா மீண்டும் கிடைக்காது. அந்த மாதிரி இங்க இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா நண்பர்களுக்காகவும், முக்கியமாக கவினேஷ் நாயர், கஜேந்திர ராவ், ஹரிதரன் உங்களுடைய நண்பர் சசி, உங்களுக்காகவும் இந்த பாடல் வருதுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜோஹர் தங்கால இருந்து பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: என் பேர் வந்து கஸ்தூரி.
0: கஸ்தூரி சொல்லுங்க.
1: எனக்கு வந்து விஜயோட படத்துல இருந்து துள்ளாத மனமும் துள்ளும் படம் பேரு, பாட்டு வந்து நிறைய பாட்டு இருக்கு, அதை எது சூஸ் பண்ணுன்னு தெரியல.
0: துள்ளாத மனமும் துள்ளும் திரையில இருந்து எந்த பாடல் வரும் கேக்குறீங்க?
1: மேகமாய் வந்து.
0: மேகமாய் வந்து போகிறேன், கண்டிப்பா கொடுத்துறோம். நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் மின்னலா,
1: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் விசாலாட்சி பேசுறேன், ஜோஹர்ல இருந்து.
1: சொல்லுங்க விசாலாட்சி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு சேது படத்துல இருந்து கண கரும்

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: ராமன் பேசுறேன்.
1: ராமன், சொல்லுங்க, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: சிரம்பால இருந்து அழைக்கிறேன்.
1: சிரம்பால இருந்து சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க கூப்பிட்டிருக்கீங்க?
0: குச்சி குச்சி ராகம்மா, பொண்ணு வேணும்.
1: அந்த பாட்டு வேணும் உங்களுக்காக. சரிங்க, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: கோகிலாவாணி தொடர்ந்து அழைப்புல இருக்காங்க சுங்கப்பட்டாணி கிடாவில இருந்து. வணக்கம் கோகிலாவாணி.
1: வணக்கம். நான் ஒரு பாட்டு கேட்க முடியுமா?
0: கேளுங்க. ஏன் நீங்க கேட்க கூடாது?
1: விஜய் படத்துல உள்ள பாட்டு, சக்கரை நிலவே பாட்டு.
0: சக்கரை நிலவே உங்களுக்கு வேணும்?
1: ஆமா.
0: சரிங்க சரிங்க, சக்கரை நிலவே பாடல் வழியா கொடுக்கறேன் உங்களுக்கு.
1: சரி, ரொம்ப நன்றி நன்றி.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்.

0: ஆக்குவுக்கு மாற்றாக புதிய சட்டம் இல்லை, பிரதமர் உத்தரவாதம். முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பு, முழுமையான தயார் நிலையில் உள்ளது சமூக நலத்துறை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையும் மக்களின் வளப்பமும் முன்னுரிமையாக உள்ளது. அதேவேளை கூட்டரசு நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அம்னோவிற்கும் தேசிய முன்னணி பிஎன்னுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடரப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். எந்த ஓர் அரசியல் முடிவும் பதவி, நிலை அல்லது சினத்தின் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடாது. மாறாக அது மக்களையும் நாட்டின் நலன்களையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நீதி கட்சி பிகேஆர் தலைவருமான அவர் தெரிவித்தார். மலாக்கா பன்னாட்டு வாணிக மையத்தில் நடைபெற்ற ஈரார் 26 தேசிய பிகேஆர் மாநாட்டில் பிரதமர் தொகுப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார், 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு முழுமையாக அகற்றப்படும். அதேவேளை மாணவர் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என உறுதியளித்தார். அமைச்சரவை கூட்டத்தில் தாமே இந்த விவகாரத்தை எழுப்பப் போவதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் UIAM அவுக்குவை அகற்றுவதோடு நாட்டின் உயர்கல்வித்துறையில் முழுமையான மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தை வரவேற்றுள்ளது. இந்நடவடிக்கை கற்றல் இடமாக பல்கலைக்கழகத்தின் நிலையை வலுப்படுத்த வழிவகுத்துள்ளது என்று UIAM தலைவர் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் ஓஸ்மான் பக்கார் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனை, தலைமைத்துவம், சமூகத்தில் ஆக்ககர ஈடுபாடு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான பரந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் சில மேம்பாடுகள் குறித்து ஆராயப்படுவதோடு அவை அடுத்த 1 முதல் 2 மாதங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேம்பாட்டு நடவடிக்கைகள் விண்ணப்பிக்கும் நடைமுறையை எளிதாக்குவது, தவணை செலுத்தும் வாகனங்களுக்கான தகுதி நிபந்தனைகளை தளர்த்துவது, தகுதி வரம்பை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றுவது ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கும் என்று 2ம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை மக்களுக்கு மிகவும் திறம்படவும் முழுமையாகவும் சென்றடைவதை உறுதி செய்யப்படும் என்று அவர் விளக்கினார். இதனிடையே ஏஆர் 27 வரவு செலவு திட்டத்தில் நீல பொருளாதாரத்துறையில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சபாவில் இந்த புதிய வியூகத்துறையை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய முடியுமென டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா கூறினார். இந்த விவகாரத்தில் மக்கள் நலன் கருதி கூட்டரசு அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து அணுக்கமாக பணியாற்றி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீல பொருளாதாரத்தில் கடல்சார், கடல்வாழ் துறைகளை ஆராய்வதற்கான பெரும் ஆற்றலை சபா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சமூக நலத்துறை JKM பராமரிப்பாளர்கள், தன்னார்வலர்கள், சமூகத்தினர் ஆகியோருக்கான பயிற்சிகளை விரிவுபடுத்தியுள்ளது. மலேசியா முதியோர் அதிகம் உள்ள நாடாக மாறும் நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளை அந்த தரப்பினர் உடற்பேறு குறைந்தவர்கள் ஆகியோருக்கான பராமரிப்பு துறையில் முழுமையான ஏற்பாடு அவசியமாகிறது என்று JKM தலைமை இயக்குநர் டாத்தோச்சே மூராட் சாயாங் ரம்ஜான் தெரிவித்தார். இவ்வேளை முதியோர், குழந்தைகள், உடற்பேறு குறைந்தவர்கள், படுக்கையில் சிகிச்சை பெறும் மருத்துவ பயனர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நலனை பாதுகாப்பது ஒரு தரப்பின் பொறுப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக ஒட்டுமொத்த சமூகத்தின் பங்களிப்பும் அவசியம் என்று டாக்டர் மூராட் வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் சமூக ஆதரவு தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அரசு சாரா அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் கூடிய கூட்டு பராமரிப்பு அணுகுமுறையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் OKU பதிவு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தாப்பா நாடாளுமன்ற தொகுதியில் B40 குடும்பங்களைச் சேர்ந்த உயர்கல்விக் கழக மாணாக்கர் 45 பேருக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. குறைந்த வசதியுடைய மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் 2008 அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இம்முறை பட்டய கல்வி மேற்கொள்ளும் 30 மாணவர்களுக்கும் சான்றிதழ் கல்வியை பெறும் 5 4 மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கும் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் 3 இந்த உதவி வழங்கப்பட்டதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் ஒற்றுமை அரசாங்கத்தில் DAP தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று 14 மாநில பேராளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நிறுவன சீர்திருத்தங்களை தொடரவும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கவும் இஃது அவசியமாவதாக அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் பல்லின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு கொள்கை நிலைத்தன்மையை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும், மேலும் பொது தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படும் இடரையும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் காரணம் காட்டினர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியா புளோரஸ் தீவை நிலநடுக்கம் முழுக்கியதை அடுத்து கிழக்கு நுசா தெங்காரா வட்டாரத்தில் 14 அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரின் தாக்கத்தை விரைவாக கையாள்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வட்டார ஆளுநர் மெல்கி லாக்காலேனா தெரிவித்தார். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பயன்படுத்துவதோடு அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான அணுகல், ஒருங்கிணைப்பு, தொடர்பு ஆகியவற்றை எளிதாக்க முடியும். இதனிடையே நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 51 உயர்ந்துள்ள வேளை 36 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் 77 பேர் சொற்ப காயங்களுக்கு உள்ளாகியதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பெஞ்சமின் பவுலோஸ் ஒக்டாவினியஸ் கூறினார். சுமார் 5000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஈரானில் ஜனவரியில் வெடித்த அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது சில காவல்துறை அதிகாரிகளை காரால் மோதியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஷாராம் சடேகிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக செயல்பட்டதாகவும் நீதித்துறை கூறியது. அதிகரித்த வாழ்க்கை செலவினங்களுக்கு எதிராக டிசம்பர் இறுதியில் தொடங்கிய ஆர்ப்பாட்டங்கள் பின்னர் அரசுக்கு எதிரான பெரும் ஆர்ப்பாட்டங்களாக வெடித்தன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான கடும் மோதல்களுக்கு நடுவே ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான திருகுருதிகள் மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்தின. இதற்கிடையில் யுக்ரைனின் கேஃப் உள்ளிட்ட சில நகரங்களில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 பலியானதோடு 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் ரொமேனியா எல்லைக்குள் நுழைந்த ட்ரோனை ஸ்பெயினின் நேட்டோ போர் விமானம் சுட்டு வீழ்த்தியது. 2026 ஸ்லாங்கோர் சுக்மா போட்டி மகளிருக்கான நீர் போலோ விளையாட்டில் உபசரண மாநிலம் இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. ஷாலாம் அக்வாட்டிக் மையத்தில் நடைபெற்ற அரையிறுதியில் அவனி 18-8 என்ற புள்ளிகளில் நெகிர்சிம்பிலானை வீழ்த்தியது. நாளை திட்டமிடப்பட்டுள்ள இறுதி சுற்றில் ஸ்லாங்கூர் சரவாக்குடன் பொருதும். ஆக்குவுக்கு மாற்றாக புதிய சட்டம் இல்லை, பிரதமர் உத்தரவாதம். முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பு முழுமையான தயார் நிலையில் உள்ளது சமூக நலத்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
8: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க, அதுவே

மாலை நேரத்துக்கு இதமான பாடல்களை நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம், உங்களுக்கு துணையாக பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் வேலை தாங்க, வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறதும் எங்களுக்கு கேட்குது, பரவாயில்ல, அதுவும் ஒரு கடமை தானே. கடமை அப்படிங்கிறது சனி ஞாயிற்றுக்கிழமைகளை ஒதுக்கி வைக்க முடியாத ஒன்று. வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது மகிழ்ச்சி தான். ஆனாலும் வேலை இருந்தால் என்னங்க செய்ய முடியும், இப்போ நாமும் அப்படி தானே வேலைக்கு வந்திருக்கோம்ல. அந்த மாதிரி நீங்களும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சாலை நெரிசல் அப்படிங்கிறது மன உளைச்சலை கொடுக்கவே கூடாது. அப்படின்னா 24 மணி நேரமும் அப்படிதான் உளைச்சல் இருந்துட்டே தான் இருக்கும். சாலையில் இறங்கினாலே அந்த உளைச்சல் வந்துடும், அது வேண்டாம். இந்த சாலை நெரிசல் அப்படிங்கிறது அது சாலைக்கு சொந்தமானது, அதை எப்படி நீங்கள் தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியாது. ஆக நம்ம சிந்தனைக்குள்ள அதை அப்படியே ஒட்ட வச்சுக்கணும், உள்ளே கொண்டு போய் சேர்த்துடணும். இல்லை சாலைனா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாலைக்கு இறங்கியதுமே நெரிசல் கூடவே தொத்தி கொள்ளும். ஆக அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாலை நெரிசலை சிரிச்சபடி பார்க்க பாருங்க. உங்களுக்கு கூடவே பாடல்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறவங்க உங்களுக்கு மருந்து பூசிக்கிட்டு இருக்கலாம், மனசுக்கு ஒரு மருந்து பூசிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த சாலை நெரிசலை பார்க்கும் போது இருக்கிற மன உளைச்சலை தூரமா தூக்கி போட்டுருங்க. பாடல்கள் ரசிங்க, மகிழ்ச்சியா பயணம் செய்யுங்க.

லிங்கம். ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் தீரா இசைக்குள்ள ஒரு வாய்ப்பு, ஒரு பெரும் வாய்ப்பு நேயர்களுக்கு காத்திருக்கும், எப்போதுமே காத்திருக்கும். என்னன்னா, தீரா இசை தொடங்கியது முதல் நிறைவடையும் வரை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இன்றைய தீரா இசைக்குள் இருக்கும் விஷயத்தை சார்ந்துதான் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்படும். எப்போ கேட்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தீரா இசை நிறைவடைந்த பிறகு நம்முடைய மின்னலின் டிக்டாக்ல ஒரு காணொலி பதிவிடப்படும். அந்த காணொலிக்குள் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த வாரத்திற்கான நேயராக நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அடுத்த வாரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியரும். அதோடு உங்களோடு நாங்க பேசுவோம். ஆக இன்றைக்கான நிகழ்ச்சியை ஏறக்குறைய 4 மணியிலிருந்து போதும் 5.5 மணியாக போகுது. 1.5 மணி நேரம் கடந்தாகி விட்டது. இரவு 8 மணி வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இங்கிருந்து தான் ஒரு கேள்வி உங்களுக்காக கொடுக்கப்படும். ரொம்ப கஷ்டமாலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ளதான் எல்லா கேள்வியும் இருக்கு. எல்லா கேள்வியும் ஒரே ஒரு கேள்விதான். அந்த ஒத்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. இரவு 8 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் டிக்டாக்கில் ஒரு காணொலி பதிவிடுவோம். ஆக கவனமா அதுக்காக, அந்த கேள்விக்காக காத்துருங்க. கேள்விக்கான பதிலை சொல்லி அடுத்த வாரத்துக்கு நீங்க தாங்க வந்து சேரணும். உங்களோட பேச நாங்க காத்திருக்கோம். அந்த மாதிரி இந்த வாரத்துக்காக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் தமிழ்ச்செல்வி கிருஷ்ணன், டமன் சரா உத்தமாவை சேர்ந்தவர். 6 மணிக்கு பிறகு தமிழ்ச்செல்வியோட தான் நம்ம பேச போறோம். பாடல்கள் எல்லாம் அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப அழகழகான பாடல்கள், அழகான தேர்வு, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே
3: லிங்கம்.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

உன்னிகிருஷ்ணன் சுஜாதா கொண்டு வந்த பாடல். அது நேரம் இப்போது மாலைமணி 5:43 ஆயிருச்சு. 6 மணிக்கு மேல ஒரு நேயரின் தேர்வு பாடல் ஒளியேறவிருக்கின்றது. மறக்காம கேளுங்க இன்றைக்கு யார் அப்படிங்கறத நீங்க இந்நேரத்துக்கு சமூக வலைத்தளத்திலிருந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சரி, நமக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தும் வந்து சேர்ந்திருக்கு. தமன் முஹிபா தஞ்சோ நபுத்தான் பேராவை சேர்ந்த பிமிஷாஸ்ரீ குழந்தை பிமிஷாஸ்ரீக்கு இன்றைக்கு 2 வயது பூர்த்தி ஆகிறது. வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்பா கர்ணன், அம்மா ஷாமிலா, தாத்தா பாட்டிகள் மல்லிகா, பரதன், லீலாவதி, பெரியப்பா வசந்தன், சித்தப்பா திவீன், மாமா திவாகரன். இன்னும் நிறைய பட்டியல் நீண்டு கொண்டே போனது, நாம ஏறக்குறைய ஒரு மாதிரி சுருக்கி வச்சிருக்கோம். சரி.

கலாஸ்ரீ எப்போதுமே நல்ல குழந்தையா வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா எல்லாருமே பாராட்டும் படியா இருக்கணும் அப்படின்னு அப்பா நீண்ட ஒரு பட்டியல் அப்படி அவர் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதை கர்ணன் தெரிவிச்சு நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சரிங்க, எல்லாமே சரியா நடக்கும். நாங்களும் இங்கிருந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் மகள் பிமிஷாஸ்ரீ ரொம்ப நல்ல குழந்தையா வருவாங்க, கவலையப்படாதீங்க. அந்த பெருமை எப்போதுமே அது பெற்றோர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தெரியுமா. ஒரு காலகட்டம் வரும்போது இன்னாருடைய மகள் இவங்க, இன்னாருடைய மகன் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாராட்டு வார்த்தை ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டாலே போதுங்க, மனசு பூரிச்சு போகும். அந்த மாதிரியான ஒரு தருணம் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். கர்ணன் ஷாம்லா, இங்கிருந்து நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடும் எல்லோருக்குமே இங்கிருந்து நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. இன்றைய விட அடுத்த நாள், நாளைய நாள் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரணும். அது நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை தெரிவிச்சுக்கிறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முறையே 1 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதி வழங்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. இந்த நிதி நேரடியாக வழங்கப்படும். மக்களின் தேவைகள், குறிப்பாக நலத்திட்டங்கள், அடிப்படை வசதிகள், உள்ளூர் சிக்கல்கள் ஆகியவற்றை அதிகப்படியான அதிகாரத்துவ தடைகள் இன்றி விரைந்து கையாள இந்த நிதி உதவும் என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு சமூக மேம்பாட்டுத்துறை கமாஸ் வழங்கும் தொடக்க கல்வியை தொடர்ந்து வலுப்படுத்தும். எதிர்கால தலைமுறையினரின் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப திறன்களுடன் நற்பண்புகளையும் சமய கல்வியையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் இது மேற்கொள்ளப்படும். தேசிய கல்வி அமைப்பில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் தொடக்க கல்வியின் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளதாக துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். 15வது நாடாளுமன்ற தவணை நிறைவு பெறும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் நீடிக்க DAP முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற அதன் தேசிய மாநாட்டில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு தீர்மானத்துக்கு 1857 பேராளர்கள் ஆதரவாக வாக்களித்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டதாக பேரவைத் தலைவர் சாக்கி சின் தெரிவித்தார். சிரியா விமான நிறுவனம் சிரியன் ஏர் 1.5 ஆண்டுக்கு பிறகு மோஸ்கோவுக்கான தனது சேவையை மீண்டும் தொடங்கியது. இதன் மூலம் ரஷ்யாவின் நேரடி விமான சேவையை கொண்டுள்ள 37வது நாடு சிரியா என்று ரஷ்யா போக்குவரத்து அமைச்சு கூறியது. ஹங்கேரி கிழக்கு பகுதியில் போலந்து நாட்டின் பேருந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். புடாபெஸ்டிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெசுகேரஸ்டிஷ் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாக இருக்கலாம் என்று தொடக்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டி ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் திரங்கானு விளையாட்டாளர் முகமது அர்மின் ஜரில் அப்துல் லத்தீப் தங்கம் வென்றார். அதேவேளை 13.66 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்து புதிய சாதனையையும் படைத்துள்ளார். தனது தாயார் ஹனாரியா ஒமார் முன்னிலையில் களம் இறங்கியது தனக்கு கூடுதல் உத்வேகத்தை அளித்ததாக முகமது அர்மின் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒரு மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தீரா இசை மீண்டும் உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நேயரின் விருப்ப பாடல்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒளியேறும். அந்த மாதிரி இன்றைக்கு தேர்வாகி இருப்பவர் டமன் சரா உத்தமாவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி கிருஷ்ணன். அவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் இன்றைக்கு தீரா இசையில் இப்பொழுது தொடக்கம் 7 மணி வரைக்கும் நாம கேட்டு ரசிக்க போறோம். ஒரு இரு பாடல்களை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியோடு நாம பேச போறோம்.

0: கேரளா இசையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நம்முடைய டிக்டாக்ல வந்து ஒரு காணொலி பதிவிடப்பட்டது. அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்னவங்க தான் தமிழ்ச்செல்வி கிருஷ்ணன். இந்த வாரத்துக்கு தேர்வாகி இருக்காங்க. அவங்களுடைய தேர்வு பாடல்கள் என்ன அப்படிங்கறத நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். இப்போ நாம அவங்களோட பேச போறோம். வணக்கம் தமிழ்ச்செல்வி.
1: வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? மனசு எப்படி இருந்தது இன்றைக்கு உங்களுடைய தேர்வு பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொன்னதும்?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிரே பார்க்கல.
0: எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, உங்க பூர்வீகம் எங்க? அத்தனை கேள்வி எடுக்கிறோம் பாருங்க, சொல்லுங்க.
1: பிறந்துட்டு வளர்ந்ததெல்லாம் தமன் சாரால தான். திருமணமாகி இருக்கிறதும் தமன் சாரா
0: தான். அப்ப கணவர் அதே ஊர் தான்?
1: இல்ல இல்ல, கணவர் வந்து அம்பாங்கல உள்ளவர்.
0: ஓ, அம்பாங்கல இருந்து தமன் சாரா உத்தமாக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? சரிங்க சரிங்க. அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க. எத்தனை உடன்பிறப்புகள்?
1: அப்பா காலமானிட்டாரு, அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க மூணு பேர், ஒரு அக்கா ஒரு தங்கை இருக்காங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க.
0: ஒரு அக்கா ஒரு தங்கை? ஓ, பெண் பிள்ளைகள் தான் வீட்டுல?
1: மூன்றும்
0: பெண் பிள்ளைகளா இருக்கீங்களா? சின்ன வயசுல நிறைய சண்டை பிரச்சனை வருமா? இல்ல
1: இல்ல இல்ல,
0: நல்லபடியா இருப்பீங்க.
1: எல்லாமே பெண் பிள்ளைங்களா கொஞ்சம் சாதுவா இருப்போம்
0: எல்லாமே. அப்ப நீங்க சாதுவான ரகமோ?
1: ஆமா, ஏன்னா எங்க அப்பா நீ ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா இருப்பாரு அவங்க அப்பா.
0: அப்படிங்களா? இப்போ அப்படிதாங்க இருக்கீங்க. எங்களுக்கே பேசும்போது செல்லமா இருக்கு. நன்றி சொல்லிக்கிறோம். நேர்கள் பலரும் நம்ம அறிவிப்பு அறைக்கும் அழைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேர்வு பாடல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி தமிழ்ச்செல்வி, இன்னும் தொடர்ந்து பேசலாம்.

0: லிங்கம்ஸ்
1: சுவையான மசாலை, லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம், முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகா வகைங்க.
0: லிங்கம்ஸ்
1: டேஸ்டே தனி.
3: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
3: நம்பிக்கையின் மறுபெயரால் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
6: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9729 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த

0: நிறைவு பெறும் வரை நீங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இன்றைய தீரா இசைக்கு பிறகு ஒரு காணொளி உங்களுக்காக மின்னலின் டிக்டாக்ல பதிவிடப்படும். அங்க ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதில நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இடம்பெற போகுது. அந்த மாதிரி இன்றைக்கு தமிழ் செல்வி நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி சொல்லுங்க, முதல்ல நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க நீங்க ரொம்ப சாதுவான பொண்ணு, அப்பாவுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எங்க கூட பேசும்போது அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்கள் கணவர் அவங்கள எப்படி சந்திச்சீங்க? இந்த சாதுவான பொண்ணு எப்படிங்க சந்திச்சீங்க? துரைசிங்கம் இந்த சிங்கம் படத்துல சூர்யா வருவாங்களே,
1: வீரா இருக்க.
0: ஆனா இந்த சாதுவான பொண்ணுக்கு துரைசிங்கம் கிடைச்சிருக்காரு பாருங்க. சொல்லுங்க, வீட்டுல பாத்து வச்சிருக்காங்க காதல் திருமணம் இல்ல? காதல் திருமணம் அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது பேசி நமக்கு தெரியும் ஏறக்குறைய. வீட்டுல பாத்து வச்ச பிறகு எப்படி எப்படி அவரோட பழக்கம் ஆணுச்சு? எப்படி சரி சொன்னீங்க அவருக்கு சரி சொன்னது எப்படி?
1: இல்ல, பெருமா பாத்து கொடுத்தனால அதனால வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. 3 மாதம் கால தான் அவருக்கு நான் பேசினேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. இப்ப 4 பிள்ளைங்க இருக்காங்க.
0: 3 மாச காலம் தான் பேசினேன், அதுக்கப்புறம் பேசல.
1: இல்ல
0: சரி, உங்க கணவர் பத்தி சொல்லுங்க. அவங்க குணம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட?
1: ரொம்ப சாதுவா இருப்பாங்க.
0: பேர்ல மட்டும்தான் துரைசிங்கமா? சிங்கம்னா அவரும் சாதுதான். அவருக்காக எந்த பாட்டுங்க நீங்க தேர்வு செய்தீங்க? நீங்க கொடுத்த அந்த பட்டியல்ல
1: அதுல வந்து எல்லா பாடலும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தேர்வு செஞ்சுதான் கொடுத்தாங்க.
0: ஓ, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமா உட்கார்ந்து தேடி இருக்கீங்க பாடல்களை?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க,
1: ஒரு நல்ல லிஸ்டா தான் போட்டு கொடுத்தோம் பாடல்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதுல எந்த குறை குற்றமும் சொல்லவே முடியாது தமிழ் செல்வி. சரி தமிழ் செல்வி, இவ்வளவு அழகழகான பாடல்களை நேயர்களுக்காக தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். செப்டம்பர் 1 உங்களுக்கு பிறந்த நாள், அத நீங்க கேட்காமலேயே உங்களுக்காக ஒரு வாழ்த்து பாடலை இப்போ நாங்க கொடுக்க போறோம். எடுத்துக்கோங்க தமிழ் செல்வி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே நாங்க உங்களுக்கு சொல்றோம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ் செல்வி கிருஷ்ணன், டமன் சர உத்தமாவை சேர்ந்தவங்க, அவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். பாடல்கள் அப்படியே நம்ம தாளாட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மிக பொருத்தமான இந்த மாலை நேரத்துக்கு மிக இதமான பாடல்களாக தான் அவங்க தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. தமிழ் செல்வி, நீங்க படித்தது எல்லாம் எந்த பள்ளி, பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் உங்களுடைய நட்பு இது வரைக்கும் தொடருது திருமணத்துக்கு பிறகும் கூட அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுங்க.
1: ஆரம்ப கல்வி வந்து அசிங்கம் தொட்ட தமிழ் பள்ளியில படித்தேன். அப்புறம் செகண்டரி ஸ்கூல் வந்து எஸ்எம் டமன் சரஜயில படிச்சேன். சோ அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சு ஒரு எப்படி சொல்றதுனாக்க ஒரு பாலப்பள்ளி ஆசிரியரா நான் வந்து நான் படிச்ச ஸ்கூலுக்கே நான் போனேன். சோ அங்க வந்து எனக்கு படிச்சு கொடுத்த டீச்சர் கூட நான் வேலை
0: செஞ்சேன். நல்லா இருக்கும்ல.
1: 5-6 வயதுல படிச்சு கொடுத்த டீச்சர், அவங்க பேரு திருமதி குணசுந்தரி. சோ அவங்க கூட நான் வேலை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த தருவாயில அவங்க கூட வேலை செய்யறப்ப. இந்த மாதிரி கொடுப்பனை யாருக்கும் கிடைக்காது இல்ல.
0: உண்மைங்க, உண்மைங்க. சரி சொல்லுங்க தமிழ் செல்வி, இந்த பாலர் பள்ளி அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க அங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப பொறுமை
1: தேவை.
0: ஆமா, ரொம்ப பொறுமை தேவை. அது வந்து ஆசிரியர் தொழிலே ரொம்ப உன்னதமான தொழில்னு சொல்லுவோம். அதுவும் பாலர் பள்ளி மாணவர்களை பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமை தேவைப்படும் ஒரு தொழில்னு உண்மை நினைக்கிறோம் இல்ல, அதுதான் உண்மை. அத பத்தி அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அங்க வர ஸ்டூடெண்ட்ல வந்து ஒரு பிள்ளைங்க ஒரு ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, ராங்கி பண்ற பிள்ளைங்களை வந்து நம்ம அன்பாலதான் அவங்களை கொண்டு வர முடியும். சோ அந்த மாதிரி தான் நான் வந்து அவங்க எல்லாம் கேரக்டர் பண்ணிக்குவேன். ஆத்திரம்லாம் பட முடியாது, நம்ம வேலை செய்யறோம். ரொம்ப பொறுமையா தான் இருப்பேன் நாங்க வந்து. எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க. இப்ப வந்து எனக்கு வந்து எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் நான் பாத்தது, இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு. சமத்துல வெளியே போறப்ப பாத்துட்டு கேட்பாங்க என் பேரை சொல்லி, ஆனா எனக்கு அவங்கள அடையாளம் தெரியாது.
0: ஐயோ, அதுதாங்க. ஆசிரியர்கள் எத்தனையோ மாணவர்களை கடந்து போயிட்டே இருப்பாங்க, ஆனா மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்களின் முகம் அப்படியே ஒட்டிக்கும் சிந்தனையில. எத்தனை வருஷம் கடந்தாலும் டீச்சர் அப்படின்னு வந்து நிப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது. நிறைய பேரை கடந்து வந்தாச்சுல. சரி, நிறைய பாடல்களை நீங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க தமிழ் செல்வி. அடுத்து என்ன பாடலை கேட்கலாம், நீங்களே ஒரு அறிவிப்பு செஞ்சிருங்க பாக்கலாம்.
1: நிகழ்ச்சியில அடுத்து முதல்வன் திரையில இருந்து குறுக்க சிறுத்தவெளி பாடல் ஒரு போறோம்
0: வரப்போகுது.
1: உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது.
0: நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. கேட்டுடலாம் பாடலை.

பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

0: இசையில் இன்று நாம் தமிழ் செல்வி கிருஷ்ணன் டமன் சாரா உத்தமாவை சேர்ந்தவர் அவருடைய தேர்வு பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரு நேயரின் விருப்ப பாடல் இது. காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ரொம்ப அழகழகான பாடல்களை நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கோம் தமிழ் செல்வி கிருஷ்ணனுக்கு. முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கலாம். சொல்லுங்க தமிழ் செல்வி, உங்களுடைய பிள்ளைகள் அவங்கள பத்தி சொல்லுங்க.
1: பொண்ணு, அவங்க பேரு ஜெயவர்ஷினி, அவங்களுக்கு வந்து 20 வயது ஆகுது. அவங்க வந்து இப்ப டீச்சிங் லைன்ல படிச்சிட்டு இருக்காங்க ஆசிரியர் துறைக்கு. ரெண்டாவது பையன், அவரு பேரு கேஷ்வின், அவரு வந்து ஃபோ படிச்சிட்டு இருக்காரு. மூன்றாவது வந்து மேகவர்ணன், அவரு பேரு, அவரு வந்து ஸ்டாண்டர்ட் 4 படிச்சிட்டு இருக்காரு. கடைசி வந்து தர்ஷன், அவரு வந்து ஸ்டாண்டர்ட் 3 படிச்சுட்டு இருக்காரு.
0: அதுல அந்த பேர் மேகவர்ணன் யாருங்க தேர்வு செய்தது?
1: நாத்தா சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் அது. அவரு பேரு நான் தேடி அவருக்கு வைக்கிறதுக்கே 1 மாதம் காலம் ஆயிருச்சு.
0: சொல்லிருக்கீங்களா மகன் கிட்ட? 4ஆம் ஆண்டா?
1: 4ஆம் ஆண்டு.
0: ஐயா, 1 மாசம் பிடிச்சிச்சியா? அம்மா உங்களுக்கு பேர் தேட சொல்லிருக்கீங்களா?
1: சொல்லிருக்கேன்.
0: சரி, பிள்ளைங்க உங்ககிட்ட இதுதான் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதை சொல்லிருக்காங்க?
1: எதை சொல்லிருக்காங்கன்னா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன், நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். சோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்க என்கிட்டதான் கேட்பாங்க, அவங்க அப்பா கிட்ட கூட கேட்க மாட்டாங்க.
0: ஓ, உங்ககிட்டதான் வருவாங்க? நீங்க எப்படியாவது பாத்து சரி பண்ணிருவீங்க?
1: இன்றைக்கு
0: இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க தேர்வு செய்யும் போது ஏறக்குறைய முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்க எல்லாரும் உட்கார்ந்துதான் தேர்வு செய்தோன்னு, அந்த சூழல் எப்படி இருந்தது? அந்த தீராயிசையின் பாடல்கள் அப்படின்னாலே மனசுக்கு பெரும் மருந்து, அதை ஒத்துக்கிறீங்களா?
1: ஐயோ, கண்டிப்பா ஒத்துக்குவேன். நம்ம தேர்வு செய்து கொடுக்கறது ரொம்ப மருந்தா தான் இருக்கும். இப்ப நீங்க போட்ட பாடல், நீங்க வார வாரம் போட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்காங்க, உங்க பாடி நீங்க 80s பாட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் சத்தடி கேக்குறதுக்கு அப்படின்னு.
0: ஓ, நன்றிங்க, நன்றிங்க, நன்றி தமிழ் செல்வி.
1: அவங்க சொன்னாங்க, மறந்துடாம சொல்லிருங்க அவங்க கிட்ட நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அப்படின்ட்டு. அவங்க பேரு சுகுணா.
0: சுகுணாவை கேட்டதா சொல்லுங்க. சுகுணாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுங்க.
1: நன்றி.
0: சரி, இந்த பாடல்கள்லாம் நீங்க தேர்வு செய்து கொடுத்துருக்கீங்க, மனசுக்கு மருந்தான பாடல்கள். உட்கார்ந்து அதை தேர்வு செய்யும் போது குடும்பத்தோடு சேர்ந்து அப்ப எப்படிங்க இருந்துச்சு மனசு?
1: ஒருத்தவங்க ஒரு பாடல சொன்னாங்க, ஏன் அதை பிடிக்குது அப்படிலாம் சொன்னாங்க. பிள்ளைங்க வந்து எப்படின்னாக்கா, என்னுடைய பெரிய பொண்ணுதான் கொஞ்சம் 20 வயசுனால அந்த 90s 2000 பாட்டு சொன்னாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்களாம் வந்து இப்ப காலகட்டத்தோட பாடல் தான் தேர்வு செய்வாங்க. அவங்க வந்து அவங்க சொன்னாங்க, அம்மா இந்த பாட்டு எடுங்கம்மா, இது நல்லா இருக்கு, இதுல உள்ள அந்த ஓடிங் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் தேர்வு செஞ்சு லிஸ்ட் போட்டு கொடுப்போம் உங்களுக்கு.
0: அந்த சூழலே ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி, நன்றி, நன்றி தமிழ் செல்வி. குடும்பத்தோடு சேர்ந்து தேர்வு செய்திருக்கீங்க பாருங்க. இன்னும் சில பாடல்களை கேட்டுட்டு வரலாம்.
2: யார் பார்த்தது

0: இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கான தீரா இசைக்கு பிறகு ஒரு காணொலி உங்களுக்காக மின்னலின் டிக்டாக்கில் பதிவிடப்படும். அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே வந்து பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு தீரா இசையில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த தகவல்களோ இல்லை பாடல்களோ இல்லை எது சார்ந்தோ, ஆனால் இந்த தீரா இசையை தாண்டி வேற எங்கேயுமே போகாது. அந்த கேள்வி வந்து இன்றைய தீரா இசைக்குள்ளே தான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நாம் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அங்கே வந்து நீங்கள் சரியான பதிலை சொல்லுங்கள். அடுத்த வாரம் நீங்கள் தான் தேர்வாக போகிறீங்க. அடுத்த வாரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியேற போகுது. சரிங்க, தமிழ் செல்வி கிருஷ்ணன் டமன் சரா உத்தமலேந்து நீங்க தேர்வாகி இருக்கீங்க. இந்த வாரத்துக்கு உங்களுடைய தேர்வு பாடல்கள் எல்லாம் நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நேர்கள் நிச்சயமா இன்றைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்கன்னு நாங்களும் நம்புறோம். சொல்லுங்க தமிழ் செல்வி, தீரா இசையை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்கள் உலகம் முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. முக்கியமா வந்து மின்னல் எஃப்எம்க்கு நான் தேர்வு செய்த பாடல்கள் வந்து இங்க இவ்வளவு அழகா என்கிட்ட பேசி ஒளியேற்றதுக்கு மிக்க நன்றி. அது உங்களுக்கு ஸ்பெஷலா நன்றி. நல்லி
0: நன்றிங்க. தீரா இசை பத்தி ஒரு இரு வார்த்தைகள் சொல்லுங்கன்னா என்னதான் சொல்வீங்க?
1: இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க கொடுக்கறதுனாலதான் எங்கனாலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பேசுறதுக்கு. சோ இது கண்டினியூஸா நீங்க கொண்டு போங்க.
0: கண்டிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும். ஆனா நிகழ்ச்சியை முழுசா கேட்கணும், அப்பதான் பதில் தெரியும்.
1: நாங்க கேட்டோம், நான் போன வர நீங்க சொன்னீங்க 9 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நாங்க போடுவோம் அப்படி. 9:20 கிட்டதான் நீங்க போனீங்க.
0: ஆஹா, பாடல்கள் தேர்வு செய்து கொடுத்ததற்கும் நன்றி. தீரா இசையை ரசிக்கும் உங்க நல்ல மனசுக்கும் அந்த ரசனையான மனசுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் தோழி அவங்களை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. நன்றி.
1: நன்றி நளினி. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். உலகளாவிய பொருளாதார சவால்கள் தலை தூக்கியுள்ள போதும் 2021 வரவு செலவு திட்ட தயாரிப்பில் ரஹ்மா அடிப்படை உதவி சாராவின் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு துணை நிற்பது மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமையாக உள்ளதாக 2 நிதியமைச்சர் டதோஸ்ரீ அமீர் அம்சாசிசான் தெரிவித்தார். கடந்த 9 கைவிடப்பட்ட நிலையிலிருந்த சபா தம்புனான் மருத்துவமனை வெளி நோயாளர் பிரிவின் புதிய கட்டட திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. நோயாளிகள் மருத்துவமனை பணியாளர்களின் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி தொடரப்படுவதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். தேசிய கொடி ஜலோர் கெமிலாங்கின் கூறுகள், குறிப்பாக அதன் கோடுகளின் எண்ணிக்கை, வண்ணம் குறித்து மக்கள் தெளிவாகவும் மிகுந்த கவனத்துடனும் இருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். ஜலோர் கெமிலாங் தொடர்பில் இதுவரை புதிய புகார்கள் ஏதும் பதிவாகவில்லை என்றார் அவர். வங்காளதேசத்தில் நிகழ்ந்த 2024 புரட்சியின் போது பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை புதுடெல்லி மீண்டும் ஒப்படைக்காதவரை நடப்பு பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள மாட்டார். வங்காளதேசத்தில் எழுந்த மிகப்பெரிய அளவிலான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இரவு முழுவதும் நீடித்த திருகூர்த்தி ஏவுகணை தாக்குதல்கள் இருதரப்பின் பொது கட்டமைப்புகளுக்கு சேதம் விளைவித்த நிலையில் 12 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள அவ்விரு நாடுகளும் நீண்ட தூரம் பாயக்கூடிய தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் பொதுமக்களை உட்படுத்திய உயிரிழப்புகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளன. நிறைவாக விளையாட்டு 2026 சுக்மா போட்டி. 2026 ஸ்லாங்கோர் சுக்மாவின் தடகள வீரராக 10.27 வினாடிகளை பதிவு செய்த ஜோஹோரைச் சேர்ந்த டேனிஸ் இக்திஃபார் முகமது ரோஸ்லி வாகை சூடினார். அதேவேளை மகளிர் பிரிவில் தடகள வீராங்கனை பட்டம் 11.73 வினாடிகளுடன் திருங்கானுவைச் சேர்ந்த இசாத்துல் முஸ்ஃபிரா அகமது கமல் அசிரா வசமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாசினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ராசியில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி. உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. எப்போதுமே எங்க கூடவே இருங்க. 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற போகுது. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டின் நாயகன் அப்படிங்கிற தலைப்பில். அதையும் கேட்க மறக்காதீங்க. உங்க வீட்லயும் எழுதக்கூடியவர்கள் இருந்தா பிள்ளைகளுக்கும் ஊக்கம் கொடுங்க, எழுதி அனுப்ப சொல்லுங்க. storybox.minnal@gmail.com இந்த முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்ப சொல்லுங்க. நீங்களும் எழுதி அனுப்புங்க. ஒலிபரப்பு கேட்ட மாதிரியான கதையாக இருந்தால் நிச்சயமாக நாங்க எடுத்துக்குவோம். சிறுகதை, வானொலி நாடகம் இதெல்லாம் நீங்க எழுதி அனுப்புவீங்க அப்படின்னு நாங்க ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். புதிய எழுத்தாளர்களையும் வரவேற்கிறோங்க.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்ற சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து பரமசிவம் போதி, வீட்டின் நாயகன்.
3: நீ திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள உன் புருஷனையும் மகளையும் ஒரு வழி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு.
4: தலசி விடுங்கப்பா,
5: பாட்டிட்டு போறா,
4: அவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
5: ஐயோ, நான் மட்டும் என்ன இதுல பிஹெச்டியா முடிச்சிருக்கேன்?
4: அப்ப யூனிஃபார்ம் ஆவது அயன் பண்ணி தாங்க.
5: அதையும் நான் தான் பண்ணுமா உனக்கு?
4: உங்களுக்கே அம்மா தானப்பா செஞ்சு தராங்க. அம்மா ஆல்வேஸ் கிரேட்.
2: ஞாயிற்றுக்கிழமை 7:30 வீட்டின் நாயகன்
6: தொழுகை நேர அறிவிப்பு.
7: நேரிகளே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26.
8: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைக்கு தீரா இசை நிறைவடைந்த பிறகு மின்னலின் டிக்டாக்கில் ஒரு காணொளி பதிவு செய்யப்படும். அந்த காணொளிக்குள் ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதில சீக்கிரமா வந்து சொல்லிருங்க. அதாவது இன்றைய தீரா இசைக்கு பிறகுதான் அந்த காணொளி பதிவிடப்படும், பார்த்துக்கோங்க. அங்க வந்து சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியேற போகுது. அங்க காத்துருங்க, காணொலிக்காக காத்துருங்க. உங்க பதில் என்னங்கிறதுக்காக நாங்களும் காத்திருக்கோங்க.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தொடர்ந்து இடம்பெறுகின்றது வானொலி நாடகம்.
1: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து பரமசிவம் போதி, வீடின் நாயகன்.
2: ஜெயா, காஃபி
3: வரே. அம்மா, பசியார ரெடியா? டிரான்ஸ்போர்ட் வண்டி இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க.
4: எனக்கு என்ன 10 கையா இருக்கு, ஒரே நேரத்துல 10 வேலையை பார்க்க. இந்தாங்க, இந்தா. அப்பாவும் பொண்ணும் பேருக்கு கூட ஒரு அடி நகர மாட்டீங்கல்ல. எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேரணும்.
2: ஏன், வீட்டுல இருக்கிற உனக்கு எங்களுக்காக இது செய்ய கூட கஷ்டமா இருக்கா?
4: நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு எது தெரியுமா? இவ பிறந்ததும் இவளை உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிருக்கணும். வயசானவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, இவளை தவிர வேற குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதால இவளை பாத்துக்கிறதுக்காக நான் என் வேலையை விட்டேன் பாருங்க. அதான் அதான் நான் பண்ண பெரிய தப்பு. வேலைக்காரவங்களுக்கு கூட வேலையை முடிச்சுட்டு உட்கார நேரம் இருக்கு, ஆனா எனக்கு காலையில 4:30 எழுந்திருக்கிறேன். பசியார செய்யறேன், வீட்டு வாசல சுத்தம் செய்யறேன், துணி துவச்சு காய போடுறேன், அதை எடுத்து மடிச்சோ வைக்கிறேன். மடிச்சு வைக்கிறத கூட நீங்களோ உங்க மகளோ எடுத்து அலமாரியில அடுக்க உதவி பண்ண மாட்டீங்க. அதையும் நான் தான் எடுத்து வைக்கணும். மதியம் சமைக்கணும், டீ டைம்க்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், டின்னர் ரெடி பண்ணணும், அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தோ உங்க மகளுக்கு பாலை கலக்கி கொடுத்துட்டு அப்புறமா தான் நான் தூங்கவே வரணும்.
5: ஐயோ அம்மா, ஹோம்வொர்க் நீங்க தானே சொல்லி தரீங்க, லிஸ்ட்ல அதை சேர்க்க மறந்துட்டீங்க.
4: அத மறந்துட்டேனே, ஹோம்வொர்க் அத கூட நீங்க சொல்லி தர மாட்டீங்க.
2: நானும் தான் வேலை முடிஞ்சு டயர்டா வரேன்.
4: டயர்டா வரவரு நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். ஆனா இங்க 12:00 வரைக்கும் கேம்ல இருக்கிறீங்க. குளிக்கிற நேரம் சாப்பிடுற நேரம் முத கொண்டு எல்லாத்தையும் நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்ல?
2: ஆபீஸ் வேலையில 1000 டென்ஷன் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண முடியும். நான் என்ன, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேலை முடிஞ்சு தேவையில்லாத இடங்களுக்கா போறேன்? அதை நினைச்சு நீ சந்தோஷ பண்ணும்.
4: ஓஹோ, துறைக்கு அந்தாசையெல்லாம் வேற இருக்கா?
2: அப்படி இருந்திருந்தா காலையில எதுக்கு வாங்கிட்டு இப்படி பாட்டு வாங்கிட்டு இருக்கேன்?
4: என்னோட வேதனை உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்குல்ல? கண்ணீர் விட்டு கதறனாலும் அத நான் வேலை செய்ய சோம்பேறி பட்டுக்கிட்டு நடிக்கிறேன்னு சொல்ற நகரம் இங்கெல்லாம். இங்க பாருங்க, ஜெயாங்கிற இந்த ஜீவன் இல்லாம போற அன்னைக்குதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும்.
2: இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. என்னமோ இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற மாதிரியும், வீட்டுல இருந்து வெறும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. என் அம்மாவும் தான் ஹவுஸ் ஒய்ஃப், நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் புலம்பி நான் பார்த்ததே இல்லையே.
4: ஹலோ, அப்ப நீங்க இருந்த லைஃப் ஸ்டைல தான் இப்ப நம்ம இருக்கோமா என்ன?
2: இங்க பாரு ஜெயா, வேலைக்கு போற நேரத்துல தேவையில்லாத வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத. வேலைக்கு மணி ஆகுது, நான் கிளம்புறேன்.
5: மா, அண்டி வந்துட்டாங்க, என்னோட தண்ணி பாத்தில எடுத்துருங்க.
4: ஏண்டி, அத கூட நான் தான் எடுத்து தரணுமா? இந்தா போ.
5: ஓகேமா, பை மா, பை பா.
4: உங்களுக்கும் ஏதாவது எடுத்து கொடுக்கணுமா? இதோ ஷூ போட்டு வரணுமா?
2: அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் வேலையை பாத்துக்க, எனக்கு தெரியும்.
4: யாரு நீங்க?
2: இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? காலையில எதுக்கு பேய் பிடிச்ச விளையாட்டு இந்த ஆட்டம் ஆடுற?
4: இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே என் பொழப்பு போனா பேய் இல்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும்.
2: உனக்கு இல்ல எனக்கு தான் பிடிக்கும். நான் கிளம்புறேன். சரி சரி,
4: திரும்ப சொல்லுங்க.
5: மா, நான் வரேன் தெரியுதுதானே? பைப் அந்த பக்கம் கொட்டிட்டு போங்க.
4: ஏய், வாசல கழுவிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுதானே? ஷூ எடுத்து ஷூ ரேக்ல வச்சுட்டு போ. அருணா, அருணா, உங்ககிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காதுல விழுதா என்ன? உள்ள எடுத்து வச்சுட்டு போ.
5: நான் உள்ள வந்துட்டேம்மா, நீங்க அங்கதானே இருக்கீங்க, எடுத்து வச்சிருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன்.
4: அப்பனுக்கு பொண்ணுக்கும் ஒரே புத்தி, போடுறத கழட்டி அப்படி அப்படியே வீசிட்டு போக வேண்டியது.
2: நிம்மதியா
4: ஒரு செய்தி கூட பார்க்க முடியல. ஏண்டி சும்மா தானே உட்கார்ந்திருக்க? நீ போய் எடுத்து கொடு, போ.
5: அது ஏன் வேலை இல்லம்மா?
2: ஜெயா
4: வரேன். இந்தாங்க, எங்க குளிக்க போறீங்கன்னு தெரியும், டவலை கையோட எடுத்துட்டு போக வேண்டியது தானே?
2: மறந்துட்டேன். போய் கண்டினியூ பண்ணு, போ.
4: அருணா,
5: என்னம்மா?
4: என்னடி இது? நீ தானே இங்க சாப்பிட்ட? எதுக்கு எல்லாத்தையும் இப்படி செஞ்சு வச்சிருக்க?
2: இப்ப எதுக்கு கத்துற? அழுக்கா இருந்தா கிளீன் பண்ண வேண்டியதுதானே?
4: கிளீன் பண்ண கிளீன் பண்ண கிளீன் பண்ணு. எல்லாத்தையும் இந்த வீட்ல நான் தான் கிளீன் பண்ணணுமா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கீங்க?
2: போதும் ஜெயா, என்ன சும்மா எல்லாத்துக்கும் கத்திட்டே இருக்க? நானும் கொஞ்ச நாள் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், தொட்டதுக்கு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்க.
4: கத்தாம என்ன செய்ய சொல்றீங்க? நீங்களும் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. அவளுக்கு வேலை சொன்னாலும் திருப்பிக்கிட்டு நீங்க ஏன்கிட்டே சண்டைக்கு வந்தா? அவ எப்பதான் இந்த வேலையெல்லாம் கத்துக்குவா? அஞ்சுல வளைக்கலனா ஐம்பதுல எப்படி வளையும் சொல்லுங்க?
2: பத்து வயசு குழந்தாவ அவகிட்ட போய் பல்லுக்கு நிக்கிற, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா?
4: ஆமா, எனக்கு மூளைதான் குழம்பி போச்சு. ஏன் இவ்வளவு பேசுறீங்கல்ல? ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு அப்பாவும் பொண்ணும் நான் இந்த வீட்டுல செய்யற எல்லா வேலையும் செஞ்சுதான் பாருங்களேன், அப்ப புரியும் இங்க யாரோட மூளை குழம்பி போயிருக்குன்னு.
2: போதும், நிறுத்துறியா?
4: ஞாயிற்றுக்கிழமையான மத்தியானம் 12:30 அப்பாவும் பொண்ணும் நல்லா தூங்குறீங்க. ஆனா நான் எப்பவும் போல காலையில எழுந்திருச்சு உங்களுக்கு பசியார செஞ்சு அதே ரூட்டீன். எனக்கு உயிர் இருக்குங்க, உடம்பு இருக்கு, நிறைய வலி நிறைஞ்சிருக்கு, எனக்கும் ஓய்வு தேவைன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வெளியே கூட்டிட்டு போனா கூட அங்கேயும் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் நான் சேவை செய்யணும். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பீங்க. போதும், இங்க பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் வேண்டியதை நீங்களே செஞ்சுக்குங்க.
6: என்ன மருமகளே, ரொம்ப சூடா இருக்கேன்னு நினைக்கிறேன்.
7: என்னத்த கிண்டலா?
6: இல்ல, உன் புருஷன் கால் பண்ணா. நேத்து நீ என்னமோ சவால் எல்லாம் போட்டியாமே, ஆனா இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
7: என்னத்த வாசனை அது வரைக்கும் வந்துச்சா?
6: வாசனை எல்லாம் ஒண்ணு வரலம்மா, நீ சட்டிய போட்டு அடிக்கிற சத்தம் இங்க என் காது ஜவ்வு கிழியுது.

0: பேசாமல் இருக்கேன்.
1: இனி இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு அவங்கிட்ட வீர வசனம் எல்லாம் பேசிட்டு திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சுட்டு போல் இருக்கே.
0: என்னத்தை பண்ணுறது, எதையும் செய்யக்கூடாதுன்னு பிடிவாதமாக காலையில் வரைக்கும் இருந்தேன். ஆனால் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வாசல்லே பசிக்குதுன்னு சொல்லி தட்டை எடுக்கிற உங்கள் பேத்தியை நினச்சதும் என் மனசு கேட்கல.
1: என்ன

0: ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான சக்தி கொண்ட பொண்ணு கடவுளுக்கே நிகரானவமா? அப்படிப்பட்ட உன்னதமான பொறப்பே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நீ இவ்வளவு மனசு வெறுத்து போயிருக்கேனா? போ, பெருசா ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு.
1: ஒண்ணும் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலே நமக்கான சந்தோஷம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிடணும்னு எழுதி வச்சிருக்கு. இது அருணா பிறக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வீட்டுல இருக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன்.
0: 35 வருஷமா நான் ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கேன்.
1: உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு பார்வை பார்த்தா போதும், மாமா நீங்க சொல்லாத வேலையை கூட சேர்த்தே செஞ்சு முடிச்சிருவாரு. இங்க அப்படியா, குளிக்க போனா கூட துண்ட நான் தானே எடுத்து கொடுக்கணும்.
0: நீ அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க.
1: யாரு? நானு? உங்க மகிட்ட ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னா வீட்டுல தானே இருக்க, இத கூட செய்ய முடியாதான்னு கேப்பாரு. அவருக்கு ஏத்த மாதிரியே மகளிர்

0: நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் போன கையுமா தான் இருப்பாரு. பாத்ரூம்ல குளிக்க போகும்போது கூட போனோடையே தான் போவாரு. தூங்க கண்ணை மூடுற வரைக்கும் அந்த போன் அவர் கையில தான் இருக்கும். அவ்வளவு ஏன் தூங்கி எழுந்து என்ன பாக்குறாரோ இல்லையோ, முதல்ல அந்த போனை தான் அத பாப்பாரு.
1: கை அடக்கத்துக்குள்ள இருக்கிற போனு ஒரு குடும்பத்தையே என்ன ஆட்டாட்டு வைக்குதுன்னு பாரு.
0: என்னால முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகுது, பீரியட் வேற இரகுலரா ஆயிட்டே வருது.
1: அதுக்குள்ள என்னமோ வயசாயிடுச்சு, இப்பதானே 36, அதுக்குள்ள மெனபோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, நீ டாக்டரை போய் பாத்தியா இல்லையா?
0: எங்கத்த கைனிய தான் போய் பாக்கணும். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், காதலியே போட்டுக்க மாட்டாரத்த.
1: அவன் கூட்டிட்டு போகலனா என்னம்மா, நீ போயிட்டு வர வேண்டியதானே.
0: ஸ்பெஷலிஸ்ட்க்கு போகணும்த, காசு அவருதானே கொடுக்கணும்.
1: ஆஹா, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது.

0: அது வரைக்கும் இது ஒரு தொடர் கதை தான்.
1: ஏண்டி மோப் பண்ணிட்டு வரேன்னு தெரியுது தானே, கால தூக்கி மேல வச்சதா என்னவா?
2: சாரிமா.
1: அடேங்க அப்பா, அதிசயமா சாரி எல்லாம் சொல்ற.
3: இங்க பாருமா, டாக்டர் ஒன்னு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீ உடம்ப நல்லா தேய்ச்சிட்டு வா, நல்லா ஓய்வெடு. உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் டாக்டர் கிட்ட சொல்லி ஒரேடியா பாத்துட்டு வா, புரியுதா?
4: அவ்வளவு நாள் நான் இங்க இருந்தா வீடு என்னத்துக்காகிறது அத்த? எனக்கு ஒண்ணும் இல்லாத, நான் நல்லாதான் இருக்கேன். இன்னைக்கே கிளம்பலாத்த.
3: மருமகனை கூட பார்க்க மாட்டேன், பளார்னு கண்ணத்துல ஒண்ணு வச்சிருவேன். உன்னை மாடு மாதிரி வேலையை வாங்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறான் நான் பெத்த பைய. இவ்வளவு பட்டும் இன்னும் அவன் மேல உள்ள பாசம் உனக்கு குறையிலையே.
4: அவருக்காக இல்லத்த, நான் பெத்த பொண்ணு இருக்காள.
3: இங்க பாருமா, கடவுளா பார்த்து இப்ப உனக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்க இருந்து நல்லா ஓய்வு எடு, நான் அங்க போய் அவங்க இடுப்பு எலும்ப கழட்டி எடுத்துடுறேன். நீ திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் புருஷனையும் மகளையும் ஒரு வழி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு.
5: என்ன மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சிரிப்பு.
3: அப்புறம் என்ன, ஒன்ன மாதிரி நாங்களும் போன்லயே மூழ்கணுமா என்ன?
5: என்ன குறை சொல்லணும்னா உங்க ரெண்டு பேருக்கும் முடியாத.
6: இப்ப உடம்புக்கு பரவாயில்லையாமா?
4: பரவாயில்ல மாமா.
3: மருமகளை குசலம் விசாரிச்சது இருக்கட்டும், சூடா ரெண்டு பேருக்கு டீ வாங்கிட்டு வர சொன்னே. எங்க
6: டீயா? ஐயோ, வாங்கிட்டு வர சொன்னியா? மறந்துட்டேன், சாரி.
3: இந்த மறதி மன்னார கட்டிக்கிட்டு நான் படுற பாடி இருக்கேன்.
5: இப்ப மட்டும் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? நான் பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள பக்கத்து வார்டுக்கு போய் அங்க நர்ஸ் கிட்ட, இங்க இருந்த என் மருமகளையும் பொண்டாட்டியும் காணோம், அவங்க எங்க, அவங்களை என்ன பண்ணீங்கன்னு ஒரே ரகல பண்ணிட்டாருமா. காடு பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே நிப்பாட்டி வச்சிருந்ததை பார்த்து தான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன். இல்லனா இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வச்சிருந்திருப்பாரு இந்த மனுஷன்.
3: எங்க போன இடம் கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்ல?
6: அதெல்லாம் நல்லா தான் ஞாபகத்துல இருக்கு. நர்ஸுங்க எல்லாம் எந்த பேஷண்ட் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையான்னு அவங்கள சோதிச்சு பார்த்தேன்.
3: பாருங்க, சும்மா எதையாவது சொல்லி என் கோபத்தை கலராதீங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கினா பக்கத்து நாட்டுக்கே போய் பக்கத்து வீட்டுக்காரர தேடிட்டு வர ஆளு நீங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஏன் காதலே பூசுத்துறீங்களா?
6: இங்க பாரு அலமேலு, சும்மா என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, எனக்கும் கோபம் வரும்.
5: ஆமா
3: வரட்டுமே, நானும் பாக்குறேனே என்னதான் பண்றீங்கன்னு.
5: ஆமா, உங்க சண்டே உடனே இங்க ஆரம்பிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், இப்ப அவளை ரெஸ்ட் பண்ண விடுங்க, வாங்க கிளம்புவோம்.
3: பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போது வராத கரிசனா இப்ப மட்டும் பொங்கிக்கிட்டு வழியதாக்கும். நீ மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்திருந்தா இவ ஏண்டா இங்க வந்து படுத்திருக்க போறா?
4: அத்த பிளீஸ்.
3: சரி சரி, நான் வாயை திறக்கல, போதுமா? சரி நான் கிளம்புறேன், சொன்னத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, உடம்ப பாத்துக்க, நான் நாளைக்கு வரேன்.
5: ஜெயா, அலாரம் அடிக்குது பாரு. ஜெயா, அவ தான் வீட்டில் இல்லைல்ல,
7: இப்போதான் தூண மாதிரி இருக்கு.
5: அதுக்குள்ள மணி 5:30 ஆச்சா? அருணா மா எழுந்திரிமா. அருணா, மணி 5:30 ஆச்சு. அருணா, அருணா
8: பா, ப்ளீஸ் பா, 5 மினிட்ஸ் கொடுங்க.
5: அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் குடி, நானும் ஆபீஸுக்கு போகணும். பாட்டி எழுப்பி பசியார செய்ய சொல்லிட்டு வந்துடுறேன். மா, மா, மா.
3: என்ன குமாரு?
5: மா, மணியாவதுமா, நானும் அருணாவும் எப்பவும் வீட்டில் பசியார் எடுத்து தான் கிளம்புவோம். அருணாவுக்கு ஜெயா ஸ்கூலுக்கு வேற பேக் பண்ணி கொடுப்பா.
3: அவ இருந்தா செஞ்சா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளேப்பா.
5: அதான்மா, நீங்க ஏதாவது சிம்பிளா பண்ணி கொடுங்களேன்.
3: நானா? காலையில நான் பசியார செஞ்சு பல வருஷமாச்சுப்பா, இப்ப எல்லாம் சரியா தூங்கி எந்திரிக்கலன்னா பிரஷர் வேதா அதிகமாகி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துருது. அது மட்டும் இல்லப்பா, கண்ணு தோலை உரிச்சிருக்கேன்ல, அடு

0: அப்பா தலசி விடுங்கப்பா,
1: பாட்டிக்கிட்ட போறா,
0: அவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
1: அப்ப நீ ஏன் சீரிக்கியாங்களா?
0: எனக்கு தெரியாதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன்.
1: நான் மட்டும் என்ன இதுல PhD முடிச்சிருக்கேன். வரணா, என்ன டென்ஷன் பண்ணா தரணா, சிம்பிளா என்ன வருதோ அதை சீரி கட்டு.
0: அப்ப யூனிஃபார்ம் ஆவது அயன் பண்ணி தாங்க.
1: ஏய், அதையும் நான் தான் பண்ணுமா உனக்கு? 10 வயசு ஆகுது தானே, சொந்தமா செஞ்சுக்க தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணுமா உனக்கு?
0: உங்களுக்கே அம்மா தானேப்பா செஞ்சு தராங்க. அம்மா ஆல்வேஸ் கிரேட்.
1: இந்த குடி ஃபுட் பாக்ஸ், தண்ணி போத்தல். அருணா, எடுத்து முதல்ல பேக்ல வை.
0: என்ன பசியா இருப்பா?
2: பிரெட் டோஸ்ட் வித் பட்டர் ஜாம்.
0: இது செய்யவா கிச்சன்ல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க?
1: ஏன் பேச மாட்டேன், பாவன்னு செஞ்சு கொடுக்குறேன் பாரு, என்ன சொல்லணும்?
0: பிரேக் டைம் குள்ள ரொட்டி காஞ்சி போயிடும்ப்பா, சாப்பிட முடியாது. இப்போ வேணா நான் இதை சாப்பிட்டுக்கிறேன், எடுத்துட்டு போங்க, ஏதாச்சும் சமைச்சு கொடுங்க.
1: சமைச்சு கொடுங்கவா? ஏய், சாப்பிட்டு கைய கழுவு வர்றது தவிர நான் இந்த பக்கம் நீ வந்து பாத்திருக்கியா? இதுல உன் பாட்டி அவங்களுக்கும் சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு போக சொல்றாங்க.
0: உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இப்படி செஞ்சானா, அம்மா வர வரைக்கும் நம்ம எல்லா சாப்பாடையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்.
1: ஏய், சூப்பர் ஐடியாமா, இது எனக்கு தோணாம போச்ச. ஆனா உங்க பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே.
0: அப்பா அவங்களுக்கு போய் கூட சொல்ல தெரியாதா? அவங்களுக்கு தெரியாம வாங்கி ஹாட்பாட்ல வச்சிருவோம், கேட்டா நீங்க தான் சமைச்சீங்கன்னு சொல்லிடலாம்.
1: கண்டுபிடிச்சிட்டா?
0: அவ்வளோ பயமா இருந்தா நீங்களே சமைங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் அவ்வளோ ரெசிபிஸ் வருது.
1: அப்படிங்கற?
0: எஸ்.
2: அருணா, இப்போ பாரு உன் அப்பாவோட கைப்பக்குவத்தை.
1: உன் அம்மா என்ன சமைச்சா? என் சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ உன் அம்மாவோட சமையலையே சுத்தமா மறந்துறியா இல்லையான்னு பாரு.
0: முதல்ல சமைங்க, அப்புறம் யார் சமையல் பெஸ்ட்னு பாத்துக்கலாம். பஸ் ஆண்டி வந்துட போறாங்க.

0: அருணா, இப்ப என்ன போடணும் சொல்லு.
1: வெங்காயம் போடுங்கப்பா. வெங்காயம்
0: வெங்காயம் வெங்காயம் வெங்காயம். இது வெங்காயமா?
1: அது வெங்காயம் இல்ல, அது பூண்டு. வெங்காயம் போடுங்க, அது அங்க இருக்கு.
0: ஓ, இது இங்க இருக்கு. ஆ, சரி சரி, ஓகே. இப்ப இப்ப
1: உருளைக்கிழங்கு போடுங்க.
0: உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எங்க எங்க உருளைக்கிழங்கு?
1: இதோ அங்கதான் இருக்கு, உங்க முன்னுக்கு தான் இருக்கு.
0: ஆ, இங்க இங்க. ஆ, ஓகே. அப்புறம் எங்க அந்த மிளகாய் தூளு? ஆ, இங்க இருக்கு, இங்க இருக்கு.
1: அப்பா, அது மிளகாய் தூள் இல்ல, மஞ்சள்ல இருக்கு. மஞ்சள் தூள் நினைக்கிறேன்.
0: மஞ்சள் தூள். ஆ, எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட், இது மஞ்சள் தூள் தான். அருணா, இப்ப எது கறி பவுடர்னு கண்டுபிடிக்கிறது?
1: பா, அதை விடுங்கப்பா, எல்லாத்துலயும் ஒரு ஒரு கரண்டி போடலாம்.
0: ஓ, ஒரு ஒரு கரண்டி போடலாமே. போடலாம். ஒன்னு, ரெண்டு, இதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் போட்டேன். போதுமா அருணா?
1: ஆ, ஓகேப்பா.
0: போதும்ல? என்னம்மா நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா சமையலையும் மறந்துருப்பிய?
1: சாப்பிடுறதே மறந்துருவாப்பா,
0: அவ்வளவு மோசமாவா இருக்கு.
2: அலமேலு, யாரோ வந்திருக்காங்க.
3: ஏன் ஐயா எழுந்திருச்சு போய் பார்க்க மாட்டீங்களோ? அதுக்கும் நான் தான் போகணுமா?
2: சரி சரி, உடனே ஆரம்பிக்காத, நானே போய் பாக்குறேன். அலமேலு, உன் பையன் நமக்கு சாப்பாடு வாங்கி அனுப்பி இருக்கான்.
3: வாங்கி அனுப்பி இருக்கானா?
2: நீதான் சமைக்க முடியாதுன்னு சொன்ன.
3: எங்க, இப்படி கொடுங்க பாப்போ. அடியாத்தே, இந்த ரெண்டு சாப்பாடு 45 வெள்ளியா? என்னடா இது, பகல் கொள்ளையா இருக்குது. ஒரு நேரத்துக்கு 45 வெள்ளினா ரெண்டு நேரத்துக்கு என்ன ஆச்சு?
2: இப்ப யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே, வரிசையா வாங்கி அனுப்பிக்கிட்டே இருக்கானோ.
1: ஹாய் தாத்தா.
2: ஓ, நீயாமா? வாமா, ஸ்கூல் எல்லாம் நல்லபடியா போச்சா?
1: எல்லாமே ஓகே தான் தாத்தா.
3: ஏண்டி சப்பாத்தை கட்டி எங்க போட்டு வச்சிருக்க? எடுத்து ஷூ ரேக்ல வச்சிட்டு வா.
1: எனக்கு பசிக்குது பாட்டி, நான் அப்புறம் எடுத்து வைக்கிறேன்.
3: உன்ன என்ன மலையை உடச்சு மடியில கட்டிக்கிட்டு வரவா சொன்னேன்? தோ அங்க இருக்கு ஷூரை. எங்க கழட்டி போடுற சப்பாத்த அதுக்குள்ள போய் வச்சுட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? போ, போய் எடுத்து வச்சுட்டு காலை கழுவிட்டு உள்ள வா, இல்லன்னா வெளியிலே நில்லு.
1: என்ன பட்டி சமைச்சீங்க, வாசனை தூக்குது.
2: உங்க பாட்டியாவது சமைக்கிறதாவது, மகன் வீட்டுல கால ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க இல்ல, கிழவி வண்டி பிடிச்சு இங்க வந்திருக்கா? இது உன் அப்பா வாங்கி அனுப்புன சாப்பாடு.
3: இப்ப உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? பேசாம சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லன்னா இன்னைக்கு பூரா உங்களுக்கு சோறு கிடையாது. கவனம்
1: பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்தீங்க.
3: அருணா, எந்திரி எழுந்திருச்சு போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடு. போ.
1: குளிச்சிட்டா? அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் சாப்பிட்டு தான் போய் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி.
3: இந்த சாப்பாடு வேணும்னா போய் குளிச்சிடுவா, சாப்பிட்டு தான் குளிப்பேனா? காலையில உன் அப்பா கிண்டி வச்சுட்டு போனது அப்படியே தான் இருக்கு, போய் சாப்பிடு.
2: எது அந்த மிளகா பொடியா? வேண்டாலமேலு, புள்ள பசிக்குதுங்கிறா இல்ல, சாப்பிட்டு தான் போய் குளிக்கட்டுமே, சாப்பாடு வைய அவளுக்கு, நீ உட்காருமா?
3: நான் சொன்னது சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல.
2: எதுக்கு நீ இப்படி பண்ற?
3: வெளியில இவ்வளவு நேரம் இருந்துட்டு வந்திருக்க, எவ்வளவு கிருமிகள் அவ மேல அண்டி இருக்கும். குளிக்காம கொள்ளாம அப்படியே சாப்பிட்டா அவ உடம்புக்கு தானே கெடுதி.
2: ஆமா தங்கம், பாட்டி சொல்றதும் சரிதானே, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. போ, தாத்தா உனக்காக காத்திருக்க. பிடிவாதம் பண்ணுனா அப்புறம் உனக்கு சாப்பாடு கொடுக்கவே மாட்டா, அகராதி பிடிச்சவா.
1: I hate you buddy, I really hate you.
3: நானும் ஹேட் யூ தான். போடி. அருணா, இங்க வா.
1: இருங்க பட்டி.
3: இங்க வான்னு சொல்றேன்.
1: என்ன பட்டி?
3: இங்க நீதானே உட்கார்ந்து சாப்பிட்ட, எப்படி இருக்கு இந்த இடம்? சாப்பிட்டு இந்த பேக்கெட் எல்லாத்தையும் யாரு தூக்கி வீசுவா? வேலை முடிஞ்சு உங்க அப்பனா வந்து எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி வைப்பாரு.
1: அதான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க பண்ண வேண்டியதானே.
3: இந்த வயசுல என்ன வாய் உனக்கு?
1: ஆ, வலிக்குது பட்டி.
3: சாப்பிடுறது நீ, சுத்தம் பண்றது நானா? நல்லா இருக்கே, அப்பனும் பொண்ணும் இப்படி அடி மட்டத்து சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் என் மருமக இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. உங்க வேலைகள் எல்லாம் நீங்களே செஞ்சிருந்தா அவன் நல்லாதானே இருந்திருப்பா. என்னடி முறைக்கிற, கண்ணு மூடிய ரெண்டையும் அந்த பக்கம் திருப்பி வச்சிருவேன். ஜாக்கிரத போ. இத எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு மேஜைய சுத்தமா தொடச்சு விட்டுட்டு வீட்டை கூட்டிடு. பாரு, துணிய நல்லா சவுக்காரம் போட்டு அலசி அப்புறமா தொட, தெரியுதா? தொடச்ச துணியை தூக்கி வீசிட்டு வராத, ஒழுங்கா அலசி காய போடு. அருணா, டிவிய ஆஃப் பண்ணிட்டு ரிமோட் என்கிட்ட கொடு.
1: இப்பதானே பாட்டி டிவி பார்க்க உட்கார்ந்த.
3: அருணா, மணி 5 ஆகுது, போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டு பாடம் இருக்கு இல்ல, செஞ்சு முடிப்போ.
0: என்னம்மா ஆர்டர் எல்லாம் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க?
1: அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு இவங்க சுத்தமா பிடிக்கலப்பா. இவங்களை இவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க, நம்ம மட்டும் தனியா இருக்கலாம்.
3: இவங்க என்ன யாரடி? நான் அப்ப வீட்டுல ஆடு மாடு மேய்க்க வந்தவளா? பாட்டின்னு ஒழுங்கா சொல்லு.
0: என்னம்மா என்ன பண்ணீங்க? இவள
3: உட்கார்ந்த இடத்திலேயே மத்தவங்கள வேலை வாங்கி பழகிட்டீங்க இல்ல, அதான் வேலை செய்ய சொன்னா கஷ்டமா இருக்கு.
0: சின்ன பொண்ணுமா, இவளுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு போய் வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
3: அப்படியாப்பா, சரி. இனிமே உன் பொண்ணுக்கு நான் எதுவுமே சொல்லல. பாவம், வேலை முடிஞ்ச அசதியா வருவ, உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு உன் பொண்ண சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்ய சொன்னேன். அது தப்புனா இனி நீயே எல்லா வேலையும் பாத்துக்கோ, சரியா?
1: பா, இப்பவாது நல்லா சமைச்சு கொடுங்கப்பா.
3: குமரா, ராத்திரிக்கு எங்களுக்கு சோறு வேண்டாம், சப்பாத்தி. ஆர்டர் பண்ணாத, நீயே செய்ய. நெய்யே கொஞ்சம் தூக்கலாம்.
4: அப்பா, நெய் போடாதீங்க, உப்பு போடுங்க.
3: டேய் பாத்து, அடிக்கிற அடியில மாவு பக்கத்து வீட்டுல போய் விழுந்துற போகுது.
2: ஏன் அலமேலே, உன் மாவன் சப்பாத்திக்கு தானே மாவு போய் செய்யறான்?
3: அதெல்லாம் தெரியலங்க, சப்பாத்தியா ரொட்டி
5: ஜனாயான்னு.
3: என்னாச்சு?
5: தட்டி சுட்டுருச்சு.
3: ஆனாலும் மெதுவா வச்சு சுடுடா.
5: அப்ப கூட காரணம் காட்ட மாட்டாங்க.
3: பாரு, கிச்சனை கூட்டித்தோட துணிய துவைச்சு காய வச்சிரு, வாசல கழுவி விட்டுரு, வீட்டை கூட்டி அப்படியே மாப் பண்ணிரு, அதுக்கப்புறம் அடுப்ப நல்லா தொடச்சிரு, சரியா?
5: இன்னும் வேற ஏதாச்சும் இருக்காமா?
3: இப்போதைக்கு இவ்வளவுதான்.
5: இப்போதைக்கு இவ்வளவுதான்.
0: அப்பா, ஓடிடா சாமி, இடுப்ப கழட்டி ஃப்ரிட்ஜர்ல வச்சு ஃப்ரோசன் பண்ணி எடுத்து போட்டணும் போல.
2: வழி தெரியாம இருக்கு.
0: ஜெயா, என்ன மன்னிச்சிருமா? வீட்டுல இருந்து வீட்டு வேலைகளை பாக்குற எல்லா பொண்ணுகளுக்கும் ஒரு பெரிய சொல்யூட் வைக்கிறேன்.
2: அப்பா, குமரா,
0: இவர் என்ன வேலை சொல்ல போறாருன்னு தெரியலையே.
2: குமரா, எங்கப்பா இருக்க?
0: இங்கதான்ப்பா, இங்கதான். என்ன வேணும்னு சொல்லுங்க.
2: என்னோட சுகர் மாத்திரை முடிஞ்சிருச்சு.
0: சுகர் மாத்திரை
2: வெளிய போனா வாங்கிட்டு வந்திருப்பா.
3: எனக்கு ரொட்டி, ஹோல் மீல்.
0: ஹோல் மீல்
1: பா, எனக்கு சாக்லேட் மில்க்.
0: சாக்லேட் மில்கா?
2: ஹலோ,
3: எங்க இருக்கீங்க?
2: வீட்டுல.
3: வீட்டுலயா? நான் எங்கங்க இருக்கேன்?
2: வீட்டுல தான் இருக்கேன்.
3: நான் இருக்கேன்னு பாருங்க.
2: அம்மாடி, உன் பாட்டி எங்க?
1: நீங்க தான் தாத்தா, கடை கூட்டிட்டு போனீங்க.
2: ஐயோ,
1: தொலைச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி தாத்தா.
3: ஹலோ குமரா.
6: ஹலோ, சொல்லுங்கம்மா.
3: நான் உங்க அப்பா கூட கடைக்கு வந்தேன்டா. அந்த மனுஷன் என்ன மறந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. நீ தயவு செய்து கொஞ்சம் டாக்ஸி புக் பண்றியா?
6: என்னது, உங்களை மறந்துட்டாரா?
1: அம்மா,
2: நல்லா இருக்கீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்சம் குடிக்கிறீங்களா? அருணா,
0: நீ சாப்பிடுறியா?
4: அத்தை, நான் கேக்குறது பாக்குறது எல்லாம் நிஜம்தானா?
3: எல்லாம் நிஜம்தான். இனி இங்க எல்லாம் இப்படிதான். உனக்கு சந்தோஷம் தானே?
0: ஆமா ஜெயா, வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்க ரொம்ப ரிலாக்ஸா ஜாலியா இருக்காங்கன்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ இல்லாத இந்த ஒரு வாரம் எங்களுக்கு நல்லாவே உணர்த்திருச்சு.
1: ஆமாமா, இனிமே நானும் உங்களுக்கு சின்ன சின்ன உதவி எல்லாம் செஞ்சு தரேன், சரியா?
4: என்னத்த பண்ணீங்க?
3: அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரம்னு சும்மாவா சொன்னாங்க.
2: சரி சரி, உடம்பு முடியாத பொண்ண எவ்வளவு நேரம் இப்படி நிப்பாட்டி வச்சே பேசிக்கிட்டு இருப்பீங்க? அம்மாடி, நீ போய் ஓய்வு எடுத்துக்க. அலமேலே வா, நம்ம கடைக்கு போய் மருமகளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து சமைக்கலாம்.
3: எனது உங்க கூட வா.
7: வரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் அமீர் அப்பாஸ், புனிதா கலா, தர்ஷரா, மலர்விழி சண்முகம், சோதிராஜன் பரஞ்சோதி ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் பரமசிவம் போதி எழுதிய வீடின் நாயகன். தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
8: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

வானொலி நாடகமும் கேட்டாச்சு. இன்றைய தீராயிசையின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச பிரவீன்குமார் ரொம்ப தயாரா காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிக்கும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நிதி அவசர தேவைகளை நிறைவு செய்வதற்கும் மக்களுக்கு உடனடி உதவி வழங்குவதற்கும் நேரடியாக பயன்படுத்தப்படும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். கடனிலையில் உள்ள தரப்பினருக்கான உதவியை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது என பிரதமர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் நீல பொருளாதார துறையில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சபாவில் இந்த புதிய வியூகத்துறையை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்ய முடியும் என 2ம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசன் தெரிவித்தார். இம்முனைப்பு தொடர்பில் கூட்டரசு அரசாங்கம் சபா அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. தேசிய மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் 2000 தேசிய கொடிகள் ஜாலூர் கமிலாங் விநியோகிக்கப்பட்டன. தகவல் துறை ஏற்பாட்டின் கீழ் ஜாலூர் கமிலாங் உலான் நிகழ்ச்சியின் மூலம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக பஹாங் தகவல் துறை இயக்குநர் ரோஹானிச்சிக் தெரிவித்தார். இந்த உலாவின் ஊடே 7 நிறுத்தங்களில் கொடிகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இத்தாலியின் மறுமலர்ச்சி கால ஓவியர் அந்தோனெலோ டா மெசினாவின் விலைமதிப்பில்லா 4 படைப்புகள் சிசிலியில் உள்ள அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டதாக அந்நாட்டு பண்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த 15ம் நூற்றாண்டு கலைப்படைப்புகள் அந்த ஓவியரின் பிறந்த ஊரான மெசினாவில் உள்ள அருங்காட்சியகத்திலிருந்து களவாடப்பட்டுள்ளது. ஜப்பாவின் டோக்கியோவின் சீபா பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட சேதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை ஏறக்குறைய 1300 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுவரை 10 பேர் பலியான வேளை ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பேரிடரால் நெடுஞ்சாலை தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதோடு 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் முதன்மை சாலைகளிலேயே கைவிடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் ஏனி பாசினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை இரவில் மீண்டும் சந்திக்கின்றோம் நேயர்களே. கலகல கல்லூரி, நிற்காத அழைப்புகள், வரும் மலரும் நினைவுகள், கூடவே ஒரு மணி நேர ஹைதராபாத் பயணம், அதாவது தெலுங்கு திரையிசை தொகுப்பை சொல்றேன். இந்த மாதிரி கலவையான சுவையான காற்றின் மொழியை மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்காக படைப்பதற்காக நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை நிறைய உரையாடல்களோடு இன்றைய காற்றின் மொழியும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரையிசை பாடல்கள் தான். நாளைக்கு வேற வார நாட்கள் ஆரம்பிக்குது இல்லையா, உற்சாகமா ஆரம்பிக்கணும் உங்களுடைய வார நாட்கள்லாம். அதனால உற்சாகமான ஒரு பாடல் நாட்டு நாட்டு RRR திரையிலிருந்து ராகுல் மற்றும் காலபைரவா கொண்டு வராங்க இதோ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37.
2: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.

விஜய் யேசுதாஸ் மற்றும் சைந்தவி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இந்த பாடலுக்கு யூடியூப் தளத்தில் எத்தனை பார்வைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வியூஸ். ஆமாங்க, தினம் தினம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு திரைப்படத்தின் புதிய பாடல் வெளிவருகின்றது, யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதிகமான பார்வைகளை பெற வேண்டும், வியூஸ் நிறைய விருப்பங்களை பெற வேண்டும், அதுதான் நம்ம திரைப்படத்திற்கு நல்ல ஒரு விளம்பரமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அதெல்லாம் பதிவேற்றம் செய்கிறாங்க. ஆனால் உலகிலேயே இதுவரை யூடியூப் தளத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடல்னா என்ன பாடல் தெரியுமா? கண்டிப்பா நீங்க யோசிக்கும் போது ஏதாவது ஒரு ஆங்கில பாடலா தான் இருக்கணும், இல்ல ஸ்பானிஷ் பாடலா இருக்கலாம் அப்படித்தானே யோசிக்கிறீங்க. அதுதாங்க இல்ல, பேபி ஷக் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு பாத்தீங்களா? என்னால சரியா பாட முடியல, என்ன குழந்தை இல்லல்ல. அந்த பாடல் தான் இதுவரை உலகத்திலேயே அதிகம் பார்வைகளை பெற்ற பாடல். அவ்வளவு குழந்தைகள் தினமும் மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாடலை. குழந்தைகள் பாடல் இந்த மாதிரி பேபி ஷாக்கா இருக்கலாம், இல்ல கொக்கோ மெலனா இருக்கலாம், மத்த பாடல்களா இருக்கலாம், இந்த பாடல்லாம் குழந்தைகள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த வர்ணங்கள், திரும்ப திரும்ப ஒரே இசையை கேட்பது, இதனால அவங்க தூக்கத்தின் தரம் வந்து கொஞ்சம் குறைவாகும். அதனால இந்த மாதிரி பாடல்களை நிறைய காண்பிக்காதீங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை நம்ம நிறைய சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது. ஆமாங்க, உண்மைதான், அது பார்க்கும் போது அவங்க சந்தோஷமாவாங்க, ஆனா வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அதனால பார்த்து எதா இருந்தாலும் அவங்களுக்கு அளவாகவே காண்பிப்போம். அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் மது பிரியா கொண்டு வராங்க சரிலேரு நீக்குவாரு அப்படின்ற திரைக்காக. இதோ

0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நீங்க எடுத்த செல்ஃபில கொடி தலைகீழா இருக்கிறத பாக்கலையா?
2: அது எடுக்கும் போது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அதான் சொல்றேன், ஜாலர் குமிலாங் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
2: இந்த தேசிய மாதத்தில் ஜாலர் குமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

தூரமா போகிறாரு போல, அதனாலதான் அப்படியே குரல் குறைந்துட்டே போகுது. சங்கர் மகாதேவன் கொண்டு வந்தாரு அந்த ஒரு பாடலை. சரி, கடந்த 2 நாட்களில் அதிக எதிர்பார்ப்போடு வெளியாகிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற திரைப்படம் இன்றைக்குதான் படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 2 நாட்களில் 100 கோடி வசூல் உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமா இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. இதிலும் வந்து நம்ம தெலுங்கு திரைப்பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தனித்துவமான சாதனையை நடத்தியிருக்காரு இந்த திரைப்படம் மூலமா. கடந்த 3 திரைப்படங்கள் அவர் இயக்கிய 3 திரைப்படங்களுமே வந்து மாபெரும் வெற்றி படங்கள். ஒன்று வந்து நடிகர் தனுஷை வைத்து சர், அதன் பிறகு நடிகர் துல்கர் சல்மானை வைத்து லக்கி பாஸ்கர், அதோட இப்ப நடிகர் சூர்யாவை வைத்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற திரைப்படம். இது மூன்றுமே வந்து தெலுங்கு மற்றும் தமிழ் இரண்டுக்காகவும் படம் பிடிக்கப்பட்ட திரைப்படங்கள். ஆனா இந்த 3 படங்களையுமே வந்து வேற்றுமொழி கதாநாயகர்களை வைத்து ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமா கொடுத்திருக்காரு. அதனால பார்த்தோம் இந்தியா முழுதும் மற்ற மொழி கதாநாயகர்கள் நாங்களும் வந்து ஒரு தெலுங்கு திரைப்படம் நடிக்கணும், அதுவும் வெங்கி அட்லூரி அவருடைய இயக்கத்தில் நடிக்கணும்னு மும்முரம் காட்டி வருவதா தகவலும் வெளியாகி உள்ளது. கண்டிப்பா அது ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம், அந்த கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரி, அடுத்து வெங்கி அட்லூரி அவர் இயக்கிய சர் அப்படின்ற திரையிலிருந்து ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம். இதோ

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரம் காலமா பார்க்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அல வைகுந்த புறமுள்ளு திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இப்ப கடிதம் எழுதுறதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிதானே சொல்லணும். என்ன வந்து மின்னஞ்சல், வாட்ஸ்அப், இந்த குறுஞ்செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு. நம்ம நாட்டில் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு படி என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2012 வந்து ஒரு வீட்டுக்கு 173 கடிதங்கள் வந்து கொண்டிருந்ததா, இப்ப வந்து அதே எண்ணிக்கை 27 குறைந்துருச்சு அப்படின்றாங்க. அதாவது 84 விழுக்காடு இருக்கு இந்த கடிதம் எழுதுவது, கொடுப்பது, அனுப்புவது, இதில் வந்து ஒரு வீழ்ச்சி வந்துள்ளது. கண்டிப்பா இதற்கு காரணம் தொழில்நுட்பம் தான். ஆனா எப்போதுமே வந்து கைப்பட எழுதிய கடிதங்களை வாங்கி படிக்கும் போது ஒரு நெருக்கமான உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா? அதனால வந்து கடிதம் வந்து எப்போதும் வந்து பழக்கத்தில் இருக்கதான் போகின்றது. அந்த நெருக்கமான உணர்வுன்னு சொன்ன இல்லையா, அது ஏன் சொல்றேன், ஏன்னா வாரம் வாரம் நான் உங்க கடிதங்களை படித்துட்டு இருக்கேன். ஆமா, செவ்வாய்க்கிழமை மலரும் நினைவுகளுக்காக நீங்க எழுதி அனுப்பும் கடிதங்களில் பல, அதை மட்டும் நிறுத்திராதீங்க, இன்னமும் கடிதம் அனுப்புங்க. ஏன்னா அதை படிப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. பாடலோடு சேர்த்து நீங்கள் சேர்த்து எழுதும் அந்த செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு நேயரையும் அவங்க கடிதத்தையும் படித்து உங்கள் பாடலை ஒளிபரப்புவதில் எங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி தான். தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வராரு இதோ.

0: அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதல் 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. 2027 வரவு செலவு திட்டம், நீல பொருளாதார துறையில் கவனம் செலுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நிதி அவசர தேவைகளை நிறைவு செய்வதற்கும் மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்கும் நேரடியாக பயன்படுத்தப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார். கடைநிலை மக்களுக்கான உதவியை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை இது புலப்படுத்துவதாக பிரதமர் கூறினார். உலகளாவிய பொருளாதார சவால்கள் தலை தூக்கியுள்ள போதும் 2027 வரவு செலவு திட்டத்தில் ரஹ்மா அடிப்படை உதவி சாராவின் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை உந்த செய்யும் நடவடிக்கைக்கு மடானி அரசாங்கம் முன்னுரிமை வழங்கும் என 2 நிதியமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அஜிசான் தெரிவித்தார். குறிப்பாக வறுமையில் வாடும் தரப்பினரின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரிக்கும் என்றார். அரசாங்கம் செலவினங்களை கட்டுப்படுத்தும் விதத்தை பொறுத்து இலக்கிடப்பட்ட உதவி தொகைகளை செயல்படுத்துவதன் வழி மக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் மேலும் பயனுள்ள திட்டங்களுக்கான வாய்ப்பை அதிகரிப்பது அவசியம் என அமைச்சர் வலியுறுத்தினார். 2027 வரவு செலவு திட்டம், நீல பொருளாதார துறையில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சபாவில் இந்த புதிய வியூகத்துறையை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்ய முடியும் என 2 நிதியமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அஜிசான் தெரிவித்தார். இம்முனைப்பு தொடர்பில் கூட்டரசு அரசாங்கம் சபா அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. இதன் மூலம் மக்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் 2027 வரவு செலவு திட்டத்தில் அத்துறை ஆழமாக ஆராயப்படுவதை உறுதி செய்ய இயலும் என அவர் கூறினார். நீல பொருளாதாரத்தில் கடல்சார் கடல்வாழ் துறைகளை ஆராய்வதற்கான மிகப்பெரிய ஆற்றலை சபா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். எனவே தமது தரப்பு சபா துறைசார் தரப்புடன் 2027 வரவு செலவு திட்டமிடல் தொடர்பான கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தியதாக அவர் கூறினார். கடந்த 9 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சபா தம்புனான் மருத்துவமனை வெளி நோயாளிகளுக்கான பிரிவின் புதிய கட்டட திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. நோயாளிகள் மருத்துவமனை பணியாளர்களின் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி தொடரப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மான் தெரிவித்தார். அதிகரித்து வரும் நெரிசலால் நாள்தோறும் நோயாளிகள் உட்பட மருத்துவமனை ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 1977 செப்டம்பர் 16 முதல் செயல்பட்டு வரும் இந்த மருத்துவமனையில் 48 படுக்கைகள் மட்டுமே உள்ளன. தம்புனான் மருத்துவமனையை பார்வையிட்ட டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வட்டார மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்தார். தேசிய கொடி ஜலோர்கமிலாங்கின் கூறுகள், குறிப்பாக அதன் கோடுகளின் எண்ணிக்கை, வண்ணம் குறித்து மக்கள் தெளிவாகவும் மிகுந்த கவனத்துடனும் இருப்பதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். தேசிய மாதத்தில் தேசிய கொடியை மதிப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதை இந்நடவடிக்கைகள் புலப்படுத்துகிறது என்றார் அவர். ஜலோர்கமிலாங் தொடர்பில் இதுவரை புதிய புகார்கள் பதிவாகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், திருங்கானு பத்துபுரோக் தேசிய கொடி முழுமையடையாமல் இருந்த விவகாரத்தை தாம் கவனத்தில் கொள்வதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பு உரிய நடவடிக்கையை முடுக்கிவிடும் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஃபாமி கூறினார். பஹாங்கில் தேசிய மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் 1000 தேசிய கொடிகள் விநியோகிக்கப்பட்டன. தகவல் துறை ஏற்பாட்டின் கீழ் ஜலருகமிலாங் உலா நிகழ்ச்சியின் மூலம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மாநில தகவல் துறை இயக்குநர் ரோஹானி சிக் தெரிவித்தார். இந்த உலாவின் உடை 7 நிறுத்தங்களில் கொடிகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இந்த முயற்சி சமூகத்துடன் அளவுலாவதற்கும் நாட்டின் சுதந்திர உணர்வை உயிர்த்துணர்வதற்கும் வாய்ப்பளித்ததாக ரோஹானி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: வங்காளதேசத்தில் 2024 ஆண்டு எழுச்சியின் போது பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை புதுடெல்லி மீண்டும் ஒப்படைக்காத வரை நடப்பு பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள மாட்டார். வங்காளதேசத்தில் எழுந்த மிகப்பெரிய அளவிலான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்ததிலிருந்து அவ்விரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக அந்நாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கும் ஹசீனாவை நாடு கடத்துமாறு டாக்கா தொடர்ந்து இந்தியாவை வலியுறுத்தி வருகிறது. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இரவு முழுவதும் நீடித்த திருகூர்த்தி ஏவுகணை தாக்குதல்கள் இருதரப்பின் பொது கட்டமைப்புகளுக்கு சேதம் விளைவித்த நிலையில் 12 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள அவ்விரு நாடுகளும் நீண்ட தூரம் பாயக்கூடிய தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் பொதுமக்களை உட்படுத்திய உயிரிழப்புகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளன. ரஷ்யாவின் ரோஸ்தோ பகுதியில் யுக்ரைனிய திருகூர்த்திகள் பொதுமக்கள் குடியிருப்பு மீது தாக்கியதில் 5 பலியாகினர். பெல்கரோட் மோஸ்கோ பகுதிகளில் மேலும் 2 கொல்லப்பட்டனர். அதேவேளை யுக்ரைனில் ரஷ்ய திருகூர்த்திகள் நடத்திய தாக்குதலில் 2 பலியான வேளை 14 பேர் காயமடைந்தனர். ஜப்பான் டோக்கியோவின் ஷிபா பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட சேதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை ஏறக்குறைய 1300 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் 10 பேர் பலியான வேளை 1 காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பேரிடரால் நெடுஞ்சாலை தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதோடு 200 மேற்பட்ட வாகனங்கள் முதன்மை சாலைகளிலேயே கைவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை பேரிடரால் ஏற்பட்ட மொத்த சேதங்கள் குறித்தும் கணக்கிடப்பட்டு வருகின்றன. போலந்து நாட்டைச் சேர்ந்த பேருந்து ஹங்கேரி நெடுஞ்சாலை நிகழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பலியாகினர். குறைந்தது 10 பேர் கடுமையான காயங்களுக்கு இலக்கானதாக பிரதமர் பீட்டர் மகர் தெரிவித்தார். விபத்தின் போது 57 பயணிகள் 2 ஓட்டுநர்களுடன் சென்ற அப்பேருந்து சாலையை விட்டு விலகி பள்ளத்தினுள் விழுந்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டது. 2003 ஆண்டு ஜெர்மனிய சுற்றுலா பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 33 பேர் பலியான விபத்துக்கு பின் அந்நாட்டில் பேருந்தை உட்படுத்தி நிகழ்ந்த மற்றொரு கோர விபத்தாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாலியின் மறுமலர்ச்சி கால ஓவியர் அந்தோனிலோ டஹ்மெசினாவின் விலை மதிப்பில்லா 4 படைப்புகள் சிசிலியில் உள்ள அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டதாக அந்நாட்டு பண்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த 15 நூற்றாண்டைச் சேர்ந்த கலை படைப்புகள் அந்த ஓவியரின் பிறந்த ஊரான மெசினாவில் உள்ள அருங்காட்சியகத்திலிருந்து களவாடப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் நடத்தப்பட்ட ஓர் ஏலத்தில் அந்தோனிலோ டஹ்மெசினாவின் ஓவியம் ஒன்றை அந்த இத்தாலிய மாநிலம் 15 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கிய சில மாதங்களில் அந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவ்வாறான விலை மதிக்கத்தக்க கலைப்படைப்புகள் திருடப்படுவது இத்தாலியில் வழக்கமாக உள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங் ஒரு சுக்மா போட்டி தைகோண்டோ ஆடவர் யுரோகி பிரிவின் இறுதிப் போட்டியில் பஹாங் விளையாட்டாளர் புத்ரா அர்ஷா டேனிஷ் தங்கத்தை தன்வசப்படுத்தி கொண்டார். தொடர்ந்து வெள்ளியை சரவாக்கின் ஜோசப் வாங் பெற்ற வேளை வெண்கல பதக்கங்களை முறையே கடாவைச் சேர்ந்த முகமது ஹடீஃபும் கூட்டரசு பிரதேசத்தின் அஜய்ராஜ் சிங் ஷடானும் பெற்றனர். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதல் 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. 2027 வரவு செலவு அறிக்கை நீல பொருளாதார துறையில் கவனம் செலுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2004 ஆம் ஆண்டு இன்றைய நாளில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM பினாங்கில் உள்ள கணினியல் புதிய மையத்தில் விசா செயற்கைக்கோள் நிலையத்தை வெற்றிகரமாக நிறுவியது. இந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து சூர்யா அப்துல் ரஹ்மான் தலைமையேற்றார். 4.5 மீட்டர் அளவிலான இந்த செயற்கைக்கோள் ஜப்பான், சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ள செயற்கைக்கோள்களுடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த நாடுகளுடன் இணைந்து கட்டமைப்பு தொடர்பான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடிந்தது. இது கணினியல் துறையில் ஆராய்ச்சி மேம்பாடு தொடர்பான பணிகளுக்கான வசதியாக மட்டுமல்லாமல் விவசாயம், கல்வி போன்ற துறைகளிலும் அறிவையும் பட்டறிவையும் பகிர்ந்து கொள்ளும் தளமாக செயல்பட்டது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று காஜாங்கை சேர்ந்த அப்துல் ஹாடி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளக்குமாறு அவர் கேட்டிருக்காரு.
2: அல்ஹம்துலில்லாஹ், ரபியுல் அவ்வல் வசந்த கால மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அவர்களை பற்றி நாம இங்கே பேசுவதில் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வந்து பிறந்ததற்கு காரணமாக அவருடைய தாயார் ஆமினா, அவருடைய தந்தை அப்துல்லாவாக இருந்திருக்கின்றார்கள். பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய தந்தை அப்துல்லாவை இழந்து விடுகின்றார்கள். பிறந்த பிறகு 6 அதாவது ஆமினா அம்மையார் அவங்க வந்து பெற்றெடுத்த 6 அவர்களும் இறந்து விடுகின்றார்கள். அபுவா என்ற இடத்திலே அவருடைய தாயார் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து அப்துல் முத்தலி அவருடைய பாட்டனார் இடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. செவிலி தாய் இடத்திலே போய் பாலூட்டப்பட்டு வருமான குறைவின் காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார குழுவோடு கூட சென்றிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே மக்கா குறைசியரிடத்தில் நல்ல மதிப்பை பெற்றவர்களாக இருந்தார்கள்.
1: சரி,
2: அவர் வரும்போது அல் அமீன், நம்பிக்கையாளர் வருகிறார், அசாதிக் உண்மையாளர் வருகிறார் என்று அழைப்பாங்க.
1: சரி,
2: அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்திலேயே அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையான உண்மையாளராக இருந்திருக்கின்றார்கள். அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, கதீஜா பிராட்டியார் அவங்ககிட்ட தான் வேலை செய்யறாங்க. இதில் அவங்க வந்து அவர்களை திருமணம் செய்கின்றார்கள்.
1: சரி,
2: 40 தான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கின்றது.
1: சரி,
2: அவங்க எப்போதுமே என்ன தனிமையிலே இருப்பாங்க. தனிமையில இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிரா குகைக்கு போறாங்க, அங்கதான் போய் தவம் இருப்பாங்களாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிக்கத்துமார்களின் தலைவர் வரார்.
1: சரி,
2: வந்து நபியை வந்து கட்டிப்பிடிச்சு இக்ரா ஓதுவீராக என்ற முதல் வசனம் அல் குர்ஆன், அந்த வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க.
1: சரி,
2: அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் இல்ல, திடீரென்று ஒரு உருவம் வந்து நம்ம கட்டையை அணைச்சு ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் அப்படியே பயந்து விடுகிறார். அப்ப வீட்டுக்கு வரும்போதே நடுங்கிய நிலையில வரும்போது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்து விடுங்கள், என்னை போர்த்து விடுங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வராது. அப்ப அவங்க கத்தீஜா ரதியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு போர்த்தி விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஏதோ ஆகிவிட்டது போல நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது கத்தீஜா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஆகாது, அல்லாவின் மீது ஆணையாக உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உறவுகளோட சேர்ந்து வாழ்றீங்க, இன்னும் சிரமப்படுவரின் பாரத்தை சுமக்கிறீங்க, வறியவர்களுக்காக நீங்க பாடுபடுகிறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சத்திய சோதனையில் ஆட்பட்டவருக்கு உதவி செய்றீங்க, ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னதாக புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: அப்புறம் இவங்க வரக்கத்து பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அழைத்து செல்றாங்க. வரக்கத்து பின் நௌஃபல் என்பவர் வந்து முந்தைய வேதங்களை கற்றிருந்த ஞானியாக இருந்தாங்க, ஹிப்ரு மொழியையும் கற்றிருந்தாங்க. அப்ப கத்தீஜா ரதியல்லாஹு போய் சொல்றாங்க, என் சகோதர மகனே, இவர் வந்து ஏதோ சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத விளக்கி தருமாறு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கிறாங்க, இந்த வரக்கத்து பின் நௌஃபல் என்ன நடந்ததுன்னு. அப்ப நடந்த விஷயத்தை சொல்லும் போது அவர் சொன்னாரு, இவர் தான் மூசாவிடம் அல்லாஹ் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் உங்களிடத்துல வந்து உங்களுக்கு வஹி கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை வந்து இறுதி தூதராக அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கின்றான் என்ற செய்தியை வந்து உண்மைப்படுத்துறாங்க. இவங்க நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சத்திய மார்க்கத்தை வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்க வெளியேற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் உயிரோடு இருந்தேன் சொன்ன அந்த நேரத்தில் நான் தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லீமும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: ஆக அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், 2 வசனத்தை இறக்குகின்றான். யாயுவல் முத்தசீர் கும்ஃபான்சீர் என்று சொல்லுகின்றான். அதாவது போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவரே, நபி நடுங்கிட்டு தான் இருக்காங்க, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க வந்து போய் சஃபா மலைக்குண்டிலே ஏறி நின்று மக்களை எல்லாம் அழைத்து சொல்றாங்க, எல்லாரும் வாருங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த கணவாய் வழியா எதிரிகள் நம்மோட போர் தொடுக்க வராங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் நம்புவோம்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, நான் வந்து அல்லாவால் அனுப்பப்பட்ட நபி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாவை கொண்டு நீங்க ஈமான் கொண்டு என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த மக்கள் கோபப்பட்டார்கள், நபிக்கு மிக சிரமத்தை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே தான் நபி ஆக்கப்பட்ட, அதாவது 40வது வயதிலே நபித்துவம் நபிப்பட்டம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது.
1: சரி, இதை தவிர்த்து வேறு ஏதும் ஆதாரம் இவர் வந்து நபிதான், இறைவனுடைய தூதர் தான் அப்படின்றதுக்கு?
2: அதாவது அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமுன் நபியீன், முஹம்மது உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, மாறாக இறை தூதராகவும் நபிமார்களில் இறுதியாகவும் இருக்கின்றார் என்று கூறுகின்றான்.
1: சரி,
2: மா கான அல்லாஹு பிகுல்லி ஷைன் அலீமா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபியாகவும் இறுதி தூதராகவும் இருக்கின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையில பல இடங்களிலே சுட்டி காட்டுகின்றான். அடுத்து ஒரு இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் என்று சொன்னால், சல்மான் பார்சி ரதியல்லாஹுடைய சம்பவத்தை நாம இங்க உதாரணம் காட்டலாம்.
1: சரி,
2: அதாவது சல்மான் பார்சி, அவங்க வந்து பாரசீகத்து சல்மான் என்று அழைக்கப்படுவாங்க. ஈராக் நாட்டினுடைய ஒரு பகுதியிலே அவங்க வந்து இருக்கிறாங்க. வந்து நெருப்பை வணங்கக்கூடியவர்.
1: சரி,
2: அவருடைய தந்தையும் அதே நிலையப்பட்டவர் தான். ஆக இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு ஒரே பிள்ளை, ரொம்ப செல்லமா வளர்க்கறனால இவரை எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாரு. அப்ப வீட்டுல வந்துட்டு ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு இடத்தை வச்சு இந்த நெருப்பு அணையாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது அவர் வந்து கண்ணியத்தோட பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள்ல தந்தை சொல்றாரு, எனக்கு பண்ணைக்கு போக முடியல, அதனால நீ போய் பாத்துட்டு எனக்கு வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு.
1: சரி, அப்ப
2: அன்னைக்குதான் அவர் வெளிய உலகத்தையே பாக்குறாரு. போய் கொண்டிருக்கின்ற நேரத்துல அவர் ஒரு கட்டடத்தை பாக்குறாரு. உள்ள போய் பார்க்கும்போது அங்கே ஜபம் படித்துக் கொண்டிருப்பதை பாக்குறாரு.
1: சரி,
2: அப்ப இவர் பார்த்து நினைக்கிறார், என்னடா நம்ம ஏதோ உணங்கிட்டு இருக்குமே, இதுவும் நல்லா இருக்கு என்று சொல்லி அங்க உட்கார்ந்து ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து அவர் என்ன செய்யறாரு, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து இந்த மார்க்கம் வந்து நல்லதா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க அதை ஈடுபாடு கொண்டு இரவு வரைக்கும் அங்க இருந்து லேட்டா வீட்டுக்கு போறாங்க.
1: சரி,
2: அப்ப போற நேரத்துல தந்தை தேடிட்டு இருக்காரு, எங்கடா மகனை காணும், எங்கேயோ காணாம போயிட்டாரு என்று பதட்டத்தில் இருக்க நேரத்துல இவர் போய் சேர்ந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, எங்க போயிட்டா, காணாம போயிட்டே, ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து உண்மையை சொல்றாரு. அவசர இதெல்லாம் நம்பாத, நெருப்பு வணங்குறதுதான் சரி, இதான் நம்முடைய மூதாதையர்களுடைய இது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தந்தை என்ன செஞ்சாங்க, அவர் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இருந்தாலும் அவர் சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு, அதாவது இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கும் போது ஷாம் தேசத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஷாம் பகுதியிலிருந்து வந்ததுனால அங்க யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அதே போல அவருக்கு செய்தி வருது, இந்த மாதிரி ஷாம் தேசத்திலிருந்து வியாபாரிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்ப இவரும் என்ன செய்யறாரு, அவரோட சேர்ந்து போகிறாரு, வீட்டை விட்டு போயிடுறாரு, இல்ம படிக்கணுன்றதுக்காக போயிடுறாரு. அங்க போய் இங்க உள்ள மதகுரு பாக்குறாரு, அந்த மதகுரு அவரை ஏற்றுக்கிறாரு. இப்படி அவர் வந்து சுருக்கமா இதை நீண்ட சரித்திரம். ஆக அவர் வந்து ஒருத்தர்கிட்ட போறாரு, அவர் இறந்து போயிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. மீண்டும் அவர் இன்னொரு ஆள் எடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் அந்த மதகுருட இறந்து போகக்கூடிய நேரத்துல வந்து இப்ப நான் வந்து மார்க்கத்தை எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க இறந்து போகக்கூடிய நிலையில இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் வேறொரு இடத்துக்கு அனுப்புறாரு. இப்படி அவர் மூன்று இடங்கள் மாற்றப்பட்டு மூன்றாவது இடத்துல அந்த மதகுரு இறக்கின்ற நேரத்துல சொல்றாரு, என்னை போல இந்த மாதிரியான நல்ல நேர்மையான ஆட்கள் இப்போது கிடைப்பதுக்கு அரிதாகிவிட்டது என்றாலும் கூட ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அவர் வந்து ஒரு ஊரை விட்டு நாடு திறந்து வருவார், அவர் வரக்கூடிய இடம் வந்து இரண்டு மலைகளுக்கு இடையிலே இருக்கும், அந்த மலைகளுக்கு இடையிலே பேரித்த மரங்கள் இருக்கும் அப்படின்ற அடையாளத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் இறந்துறாரு. அரேபியாவிலே இருக்கும்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. மூன்றாவது மூன்று விஷயங்கள் அவர் சொல்றாரு, அதாவது அந்த தீர்க்கதரிசி வந்து ஜகாத்து பொருளை சாப்பிட மாட்டாரு, ரெண்டாவது வந்து ஹதியாவோட அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார், மூன்றாவது அவருடைய முதுகில வந்துட்டு இறுதி நபியான முத்திரை பதியப்பட்டு இருக்கும் அப்படின்ற மூன்று விஷயத்த சொல்லிட்டு இறந்துறாரு.
1: சரி,
2: அதே போல அரேபியாவில வந்து வியாபார கூட்டம் வருது. அப்ப அந்த கூட்டத்துல அவர் வந்து கேட்டு, என்ன இடத்துல காசு இருக்கு, என்ன கொண்டு போய் அங்க சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் என்ன செய்ய கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல அவங்களாம் முஸ்லீம் இல்லையா, இவங்க என்ன செஞ்சாங்க, இடையில கொண்டு போய் இவரை வந்து அடிமைக்கு விலைக்கு விட்டு விட்டுருக்காங்க.
1: சரி,
2: அப்ப இவர் அடிமையா இருக்கிறார். அங்க இருந்து அடிமையா இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய அடிமையுடைய சொந்தக்காரங்க வரும்போது இவரை எடுத்து கூட்டிட்டு போயிடறாங்க. அப்ப இவங்க எங்க போறாங்கன்னா நேரா வந்து யஸ்ரிப் என்ற ஊருக்கு தான் அவங்க போறாங்க.
1: சரி,
2: அப்ப அங்க போய் சேர்ந்த பாக்குறாரு, இரண்டு மலைகள் நடுவுல பேரித்த மலர் தோட்டம், இங்கே நாம இந்த தீர்க்கதரிசி வர்றதுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அங்க அடிமையா வேலை செஞ்சிருக்கிற நேரத்துல அந்த அடிமையுடைய எஜமானனும் அங்க வந்திருப்பவங்களும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா சொல்றாங்க, அல்லாஹ் பனு கைலா கோத்திரத்தார அழிப்பானாக, மக்காவில இருந்து யாரோ ஒருவர் வந்து புலம்பெயர்ந்து வராராம, தம்மை இறை தூதர் என்று சொல்லிக் கொள்கிறாராம், குபாவில தங்கி இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சு, அவங்களை வரவேற்க குழுவாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப அந்த மரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க சல்மான் அவங்க பாக்குறாங்க, நம்ம மதகுரு சொன்னது போல இவராகத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, உடல் நடுக்கத்தோட கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து அந்த எஜமானன் கேட்கறாங்க, யாரு அப்படின்னு கேட்குமா, எஜமான ஓங்கி ஒரு அற கொடுக்குறாங்க, போய் உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள் கழிஞ்சு காஞ்சி பேரித்த பழம் தான் எடுத்துட்டு போறாரு, தீர்க்கதரிசியை பாக்கிறதுக்காக போறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாக்கிறதுக்காக போறாங்க. போய் பார்க்கும்போது அங்க சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த சொல்றாங்க, இந்த மாதிரி இது வந்து பேரித்தம்பளம், உங்களுக்கு வந்து நான் வந்து ஜகாத்து பொருளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு எல்லாம் அதை கொடுத்து விட்டு சொல்றாங்க, ஜகாத் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது அப்படின்னு சொல்றாங்க உண்மை. அப்ப முதலாவது விஷயம் தெளிவாகி விட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் பேரித்தம்பளங்க எடுத்து போயிட்டு சொல்றாங்க, இதை நான் ஹதியாவா தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்து நபிகள் பெருமானார் சாப்பிட்டாங்க. அப்ப பாக்குறாங்க, ஆஹா இவர் வந்து இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது விஷயத்தை பார்க்கணுமே, இவருடைய முதுகுல வந்து அந்த இறுதி நபி என்ற முத்திரை பதிக்கப்பட்டிருக்கின்றதா பார்க்கணும் எப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரண சம்பவம் நிகழ்கின்றது. அப்ப அந்த ஜன்னத்தில் பக்கி இவரும் போறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, போய் பின்னாடி போய் முதுகுக்கு பின்னாடி போய் உட்கார்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிடுச்சு, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய முதுகினுடைய அந்த துணியை வந்து மேலாடைய கொஞ்சம் விளக்குறாங்க. அப்ப அதை பார்த்ததுமே இந்த சல்மான் பாசி ரதி அல்லாஹு அன்ஹு செய்றாங்க, போய் கட்டி பிடிச்சி நபியோட மடியிலே விழுந்துறாங்க. அப்ப சொல்றாங்க, அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் போது இந்த வாழ் கஷ்டப்பட்டு இவ்வளவு காலம் நான் வந்து அடிமையா இருந்து நான் உங்களை பாக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆக இந்த ஒரு சம்பவம் வந்து போதும் நபி உண்மையான நபி என்பதற்கு. ஆக அது மட்டுமல்ல, இந்த சஹாபிய வந்து அவரவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய தியாகத்தின் அடிப்படையில இவர் என்னை சார்ந்தவர், என்னை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் வந்து அஹ்லுல் பைத், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சல்மானை வந்து தன் குடும்பத்தாரோடு இணைத்ததை நான் பார்க்கும். ஆக இந்த ஒரு சம்பவம் நிச்சயமாக இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் என்பதற்கு இது ஆதாரபூர்வமாக இருக்கின்றது.
1: சரிங்க உஸ்தாத், இப்போ வந்து நபி அவங்க உண்மையிலேயே வந்து இறை தூதர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை வந்து தெளிவாக கூறியிருந்தீங்க. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு நபிமார்களை வந்து அனுப்பி வைத்துள்ளான், ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து இறுதி நபி என்று அவர்களுக்கு அப்புறம் வந்து ஒரு நபி இல்லை, ஒரு இறை தூதர் வரமாட்டாங்க அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இது வந்து தொடர்ந்து அல்லாஹ் வந்து மக்களை சீர்திருத்துவதற்கு அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மக்களிடையே வந்து ஒரு நபியை ஏற்படுத்தி இருக்கலாமே.
2: எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா தேவை இருந்தால் தான் நம்ம அதுக்கு முயற்சி செய்வோம். ஆக ஒவ்வொரு நபிமார்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கும் ஊர்களுக்கும் நபியாக இருந்தாங்க. அவர்கள் முடிவு பெற்ற பிறகு அந்த மக்கள் வழிகேட்டில் ஆகிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அது பிறகு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, அவர்தான் இறுதி நபி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் இருக்கின்றது, இதை வந்து அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரையிலே பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் தனக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டான். சரி, அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸ்அலுன ஸிக்ரோ வ இன்னா லஹு லஹாஃபிஸுன் என்று குறிப்பிடுகின்றான். இதை நாம் தான் அறியலனோ, நாமே அதை பாதுகாப்போம் என்று சொல்றான். அதே போல அந்த குர்ஆன் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தோம்னா அதுவும் இந்த ஹதீஸாக இந்த வரையில எந்த மாற்றம் காணாத நிலையில் இருக்கின்றது, கியாமத்து நாள் வரையில் இருக்கின்றது மனிதனுக்கு படிப்பினைக்காக. ஆக அதற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இது நபிமார்களுடைய வேலையை என்ன செய்யறான்னா எல்லா பூரா உம்மத்துக்கும் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறும்போது சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லஸீனா ஆமனு, வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர்களையே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுனா அனில் முன்கர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வதுமீனூன பில்லாஹ், அதாவது வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர்களிலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். காரணம், நீங்கள் நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், தீமை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், இன்னும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட இந்த தாவாவுடைய வேலை, நன்மை கொண்டு அழைக்கக்கூடிய பணி, தீமை விட்டும் தடுக்கக்கூடிய பணி தொடர்ந்து கியாமத்து நாள் வரையிலே அவருடைய உம்மத்துக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் செய்தார்கள், தாபியன்கள் செய்தார்கள், தபா தாபியன்கள் செய்தார்கள், உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த வரையில என்ன செய்யறாங்க, இந்த தாவா பணியை மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் வந்து இன்னொரு நபி தேவையா இல்லையா என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த நபியுடைய பொறுப்பை நாம் எடுத்து நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஈருலக வெற்றி இருக்கின்றது. அது மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு சாட்டி
1: இருக்கின்றான். மிகவும் தெளிவாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளக்கி கூறியிருந்தீர்கள். ஜஸாகல்லாஹ். இன்ஷால்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லது நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு பல விவரங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இதன் தொடர்ச்சியினை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் நாம் செவிமடுப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஜாக்கிம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: இணைகின்றோம் காற்றின் மொழியில். கார்த்திக் மற்றும் சுசித்ரா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இந்த இணைய மோசடி, இலக்கவியல் மோசடி, இந்த மாதிரி இன்னொரு ஒரு மோசடியும் இருக்குங்க. ஆனா இதை பற்றி நிறைய பேச மாட்டாங்க. அதுதான் உணவு மோசடி இல்லையா? உணவு மோசடி இருக்கா, என்ன நினைக்கிறீங்க?
1: என்ன கேட்டாக்கா கண்டிப்பா உணவு மோசடி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம டிக்டாக்லயா இருக்கட்டும், இல்ல ஐஜி பக்கங்கள்லயா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம்.
0: ஆமா,
1: அவங்க ஃபுட் பத்தி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அவங்க ஃபுட்டை போட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க, அவங்க நிறைய வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஃபுட்டை பத்தி. அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் போது கண்டிப்பாக அது நம்பக்கூடிய தன்மையில இருக்கிறனால அதை கண்டிப்பா நம்ம நம்ம செய்யலாம்.
0: சில நேரங்களில் வந்து அவங்க விளம்பரப்படுத்தும் போது ஒண்ணு இருக்கும், ஒரு வகையில இருக்கும், ஒரு சுவையில இருக்கும். ஆனா நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கும் போது அந்த வகையிலும் இருக்காது, அந்த சுவையிலும் இருக்காது, அந்த எடையிலும் இருக்காது. அதனால நிறைய நேரங்கள்ல நம்ம ஏமாற்றப்படுறோம் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: உலகம் முழுதும் உணவு மோசடிகள் நடந்து

பத தக்காளி சாறு நிறுவனம் இருக்கு. பத தக்காளி சாறுனா என்ன சொல்லுங்க நீங்க. நம்ம தினமும் அடிக்கடி நம்ம உண்ணும் ஒரு உணவு தான் அது. ஆனா தமிழ்ல சொல்லும் போது தெரியல. சரி, பத தக்காளி சாறுனா சில்லி சாஸ். உலகம் முழுதும் ரொம்ப பிரபலமான ஒரு பத தக்காளி சாறு நிறுவனம் இருக்கு. இவங்க வந்து உலகம் முழுதும் இதை பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன ஆயிருச்சுன்னா, நிறைய இடங்கள்ல நிறைய உணவகங்கள்ல அவங்களுடைய அந்த தக்காளி சாறு முடிஞ்ச பிறகு, அந்த ஒரு நிறுவனத்தின் தக்காளி சாறு முடிஞ்ச பிறகு, அதன்குள்ள கொஞ்சம் இந்த சீப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைந்த விலையில் கிடைக்கும் இன்னொரு தக்காளி சாறை அவங்க வந்து உள்ள புகுத்தி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தாங்களாம். இது வந்து ஒரு நாள் இந்த நிறுவனத்துக்கு தெரிய வந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களுடைய அந்த நெகிழி குவளை இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்க ஒரு ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டிக்கர்ல வந்து என்ன இருக்குன்னா, உண்மையாகவே வந்து எங்களுடைய பத தக்காளி சாறின் நிறம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்லயே வந்து அவங்க ஒட்டிட்டாங்க. ஆக அந்த நெகிழி குவளையில உள்ள இருக்கிற அந்த தக்காளி சாறை பார்க்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் இதுதான் வந்து அந்த வண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லா இடத்துலயும் அதே வண்ணத்தோட இருந்தாதாங்க இது உண்மையான எங்களுடைய நிறுவனத்தின் பத தக்காளி சாறு அப்படின்னு சொல்லிட்டு உணவு மோசடிகளில் உலகம் முழுதும் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு. எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க அதை அப்படின்றதுக்கு இதை ஒரு உதாரணமா காமிக்கலாம். ஆக உணவு மோசடிகள் நிறைய நடக்குது, அதனால இந்த ஒரு உணவை சாப்பிடும் முன் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அது உண்மையா இல்லையா. ஏன்னா சிலருக்கெல்லாம் உணவு அவங்க எதிர்பார்த்து போய் வேற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து கொஞ்சம் அழுத்தம் வந்துடும், அவங்களுக்கு கோபம் அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால எல்லாரும் இருக்காங்கல்ல, இருக்காங்க ரொம்ப நேரமா இவங்க என்ன பாத்துட்டே இருக்காங்க, பேச மாட்டாங்க. பேசிருவாங்கல்ல, பேசிருவீங்கல்ல, 10 மணிக்கு மேல கண்டிப்பா பேசணும். பேசுங்க பேசுங்க, பேசிருவேன்னு சொல்லுங்க. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த மத்த இரண்டு பேர் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இரண்டு உள்ளூர் பாடல்களை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இது காற்றின் மொழி.

0: ஹிடன் கோமுகம் அங்கதான் நாங்க ஹாப்பியாக்கியம் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் ஃபீல்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: திலீப் வர்மன் மற்றும் சைக்கோ யூனிட் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சைக்கோ யூனிட்னு சொல்லிட்டேன், சைக்கோ மந்த்ரா திலீப் வர்மனுடன் இணைந்து கொண்டு வந்த பாடல் அது. சிரிக்கிறாங்க பாருங்க, இன்று வந்து கல்லூரி நிகழ்ச்சியில் பேச வந்தவங்க எல்லாம். வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம் தானே, பண்ணுவோம் தானே, எல்லாரும் தப்பு பண்ணுவோம் தானே, சின்ன தவறு. அது கத்துக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு, திருத்திக்கணும். நான் திருத்திட்டேன்ல, அப்ப சரிதானே. சரி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்னன்னா, சமூக ஊடகங்களில் நிறைய இடங்கள்ல இந்த பதிவை நம்ம பார்க்க முடியும். எனக்கு இந்த புதிய புதிய இசையை அறிமுகப்படுத்தும் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் பதிவேற்றம் செய்வதை பார்த்திருப்போம். உங்களுக்கு எப்படி சொல்லுங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளுங்க யாராச்சும் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாலே நான் போய் தட்டி கேட்பேன். ஆக்சுவலி தட்டி கேட்டு எப்படி இருக்கு அந்த சாங், என்ன மாதிரி லவ், என்ன மாதிரி சாங்னு கூட அனலைஸ் பண்ணுவேன்.
0: தட்டி கேட்கறதுக்கு தானே சொல்றாங்க.
1: தட்டி கேட்டு வைப் கூட பண்ணுவேன்.
0: கண்டிப்பா அது வந்து ரொம்ப முக்கியம். வைப் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க சொல்லுங்க? புதிய புதிய பாடல்களில் உங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை?
1: என்ன
0: இந்த புதிய புதிய இசையை நமக்கு அறிமுகப்படுத்தவர்களை நமக்கு புரியுதுன்னா, பிடிக்குதுன்னா, இந்த ஒத்த ரசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இருவருக்கும் வந்து ஒரே மாதிரியான ரசனை. ஆ, புது பாட்டா, நம்ம கேட்டா நமக்கு பிடிக்குமே, இவங்களுக்கும் பிடிக்குது, அதனால அந்த ரசனை ஒத்து போவதால் வந்து அவங்க நெருக்கமாகறாங்க. இன்னொரு விஷயம், அதனாலதான் வந்து அவங்களை வந்து இவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. சரி, வந்த இந்த மூவர்ட்டையும் நான் கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு பாடலை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படின்ற திரையிலிருந்து ஒரு பாடலை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. பெயர் வந்து இப்ப சொல்லக்கூடாது, கல்லூரி நிகழ்ச்சியில் தான் சொல்லணும். சரி, ஏன் இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஏன்னா வந்து இந்த பாடம் வந்து யாருமே ரொம்ப பாத்துருக்காங்களான்னு தெரியல, ஆனா நான் பாத்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஹைப்பா வரும்.
0: சரி,
1: பாடல் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கண்டிப்பா அந்த பாடலை கேட்டறலாம்.
1: கண்டிப்பா.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். கடந்த மாதம் இந்தோனேசியாவில் 45 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானி 2024 முதல் பலமுறை வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த 39 வயது விமானி தனது வான்பயண அட்டவணையை பயன்படுத்தி போதைப் பொருளை குறிப்பிட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக புகிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டது உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். குடும்ப வன்முறையை எதிர்நோக்கும் பெண்கள் தொடர்ந்து அமைதி காக்க வேண்டாம், மேலும் தங்கள் மீதான துன்புறுத்தல்களை பொறுத்துக் கொண்டிருக்க தேவையில்லை என மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டது ஸ்ரீ நென்சி சுக்ரி தெரிவித்தார். குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படும் தரப்பினர் தைரியமாக முன்வந்து உதவிகளையும் பாதுகாப்புகளையும் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தியா வாரணாசி விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனையின் போது கைத்துப்பாக்கி வெடித்ததில் இருவர் காயமடைந்தனர். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானி ஒருவர் வைத்திருந்த உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் பாதுகாப்பு அதிகாரியும் அருகில் இருந்த மற்றொருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் 1 மாத காலகட்டத்தில் இளம் பிள்ளைவாதம் போலியோவை உட்படுத்திய 6 புதிய நேர்வுகள் பதிவாகியுள்ளன. இந்நோய் பரவலை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இது பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. உலகளவில் இன்னமும் போலியோ நேர்வுகள் அதிகம் பதிவாகும் 2 நாடுகளாக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உள்ளன. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா எடை தூக்கும் போட்டியில் ஆடவர் 60 கிலோகிராம் பிரிவில் கூட்டரசு பிரதேசத்தைச் சேர்ந்த அகமத் டர்விசி ஜர்ஃபான் அகமத் டர்மிட்சி தங்கம் வென்றார். அதனைத் தொடர்ந்து வெள்ளி பெர்லிஸ் வசமானது. கெடா வெண்கலப் பதக்கத்தை பெற்றது. இதனிடையே மகளிர் 48 கிலோகிராம் பிரிவில் பெயராக் தங்கத்தை தட்டிச் சென்றது. வெள்ளி வெண்கல பதக்கங்களை முறையே திரங்கானுவும் பஹாங்கும் பெற்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம் இது. நீங்க டிக்டாக் நேரலையில் இப்போதே இணையலாம். நம்ம கூட இணைந்திருக்காங்க இல்லையா இந்த மூவர். இவங்க கிட்டே சொல்லியிருந்தேன், இதுதான் முதல் முறை நான் கல்லூரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்த பிறகு மூவருமே வந்து பெண்களா வந்திருக்காங்க. அதற்கு அவங்க ஏதோ சொன்னாங்க. என்ன சொன்னீங்க?
1: நான் வந்து நம்ம எல்லாம் மூன்று தேவதைகள்னு சொன்னேன்.
0: நல்ல வேலை நான்கு தேவதைகள்னு சொல்லல, மூன்று தேவதைகள்னு சொல்லிட்டேன். ஏங்க நாங்க தேவதையா இருக்கலாம்? தேவ தூதன். அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இந்த அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, முதல் அங்கத்திற்கு என்ன பெயர்னு பார்த்தறலாமா?
2: சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: அதாவது பாம்பேல நீங்க எதுவும் செய்யல, ஆனா கடாவில ஏதோ செய்துட்டு இருக்கீங்க. UUM பல்கலைக்கழகத்துல இருந்து மூவர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அதுல முதல் ஆளா நம்ம கூட யார் இணைந்திருக்கா? வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: உங்க பெயர்?
3: என் பேர் லவ் மேயி.
0: லவ் மேயி, அதாவது சரளமாக சீன மொழி பேசக்கூடிய லவ் மேயி. இவங்க முதல்ல என்கிட்ட சொல்லிட்டாங்க நல்லா சீனம் தெரியும் எனக்குன்னு சொல்லிட்டு. சீனத்துல வரவேற்றுறீங்களா எல்லாத்தையும், டிக்டாக் நேரலை நேயர்களையும் நம்ம நேயர்களையும்? முதல் சொன்ன மாதிரி தான். அப்ப சொல்லி காமிச்சு கொடுத்துருங்க போல, ஏற்கனவே வந்து பேசி வச்சுட்டோம் அப்படின்னு. பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லுங்க.
3: சங் ஜாய் காஞ்சோமன்.
0: கல்லூரி நிகழ்ச்சிய முதல் முதலா சீன மொழியில பேசி உங்க வரவேற்றிருக்காங்க. சரி இல்ல, லவ் மெய்யி மெய்யின் கூப்பிடலாம் இல்ல
3: உங்களை.
0: மெய்யி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
3: என் பேர் மெய்யி. சோ இந்த வருஷம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் முடிச்சிருக்கேன். சோ பேச்சுலர்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் வித் ஆனர்ஸ் படிக்கிறேன்.
0: தொழில் முனைவு துறையில் உங்க இளங்கலை பட்டத்தை படிக்கிறீங்க. எங்கிருந்து தோன்றிய ஆர்வம் இது?
3: ஆக்சுவலி எஸ்டிபிஎம் முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ எஸ்டிபிஎம் முடிஞ்சு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சும்மா யூபிஐல போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் சரி பிஸ்னஸ் வேலையாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணேன்.
0: ஓ, வியாபாரத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு அப்போ ஏற்கனவே?
3: லைட்டாக.
0: ஆ, கொஞ்சமாக இருந்துச்சா? இப்போ படிக்க ஆரம்பித்த பிறகு அதிகமாக வந்திருக்கணுமே. எதிர்கால திட்டங்களை விட இந்த துறையினால் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன?
3: நான் படிக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா ஒரு நல்ல பிசினஸ் தொடர்ந்து செய்யற மாதிரி.
0: அதாவது வியாபாரம் செய்வதற்கு தேவையான அந்த புகட்டுதல் எல்லாருமே வந்து இந்த ஒரு துறையில இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆரம்பமா இதுல கத்துக்கலாம், ஆனா வந்து நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கும் இல்லையா? சரி, நீங்க ஒரு வியாபாரம் தொடங்கணும்னா என்ன வியாபாரம் தொடங்குவீங்க?
3: என்ன
0: உணவு நீங்க தொடங்குவீங்க வியாபாரம்?
3: கொஞ்சம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி.
0: ஓ, அந்த மாதிரி ஒரு உணவகம்.
3: ரொம்ப வேலை இல்லாம ஆனா சாப்பிட நல்லா.
0: சரி நம்புறேன். ஐந்து நட்சத்திரம்னு சொன்னோன்னே ரொம்ப விலை இல்லை அப்படின்னு இல்லையா, அப்பதான் கொஞ்சம் பயந்துட்டேன். சரி, உங்களுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா அமையணும், வாழ்த்து உங்களுக்கு. சரி, இரண்டாவதா நம்ம கூட வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
4: அனைவருக்கும் வணக்கம், என் பேரு நூர்ஷீலா பாலமுருகன்.
0: நூர்ஷீலா பாலமுருகன், நீங்க சொல்லுங்க எந்த துறையில கல்வி கற்கறீங்க?
4: நான் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வித் ஹான்ஸ்.
0: பன்னாட்டு உறவுத்துறைன்னு சொல்லலாமா?
4: சொல்லலாம்.
0: சரி, இந்த ஒரு ஆர்வம் எங்க தொடங்கினது உங்களுக்கு?
4: இந்த ஒரு ஆர்வம் ஆக்சுவலி படிவம் 5 இருக்கும் பொழுதே எனக்கு வந்து இந்த ஆர்வம் இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளோட மேற்படிப்பை வந்து வெளிநாட்டுல தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. ஆனா சில காரணங்கள்னால பரவாயில்ல, நம் நாட்டிலயும் நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப படிக்கிறதுக்கு இங்கே படிச்சுக்கலாம், மலேசியாலே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூபியூல செக் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கோர்ஸ் இருக்கிற மாதிரியான இதெல்லாம் வந்தப்போ சரி இந்த கோர்ஸ்ல எடுத்து.
0: சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. இதுல எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடித்திருக்கு, வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தங்க அந்த வாய்ப்பு கிடைக்காதனால உள்ளூர்லயே வெளிநாட்டை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்ல அது. உங்க துறையில வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்?
4: இது வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பாலிடிக்ஸ், எக்கனமி, அந்த நாட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு,
0: அதாவது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையிலான அந்த உறவை வளர்த்துக் கொள்வது எப்படி, அது சம்பந்தப்பட்ட துறைகள் பற்றி படிக்கும் ஒரு படிப்பு
4: கண்டிப்பாக.
0: சரி சரி, அடுத்த கட்ட திட்டம் என்ன உங்களுக்கு?
4: அடுத்த கட்ட திட்டம் இப்போதைக்கு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா எனக்கு வந்து டிப்ளோமேட் இல்லனா ஏதாவது ஒரு நாட்டோட எம்பசில வர்க் பண்ணனும்னா.
0: வாழ்த்து உங்களுக்கு, கண்டிப்பா நீங்களும் இந்த துறையில பெரிதும் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. மூன்றாவதா நம்ம கூட வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்,
0: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
5: வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா.
0: ஐஸ்வர்யா
5: ஐஸ்வர்யா,
0: கல்லூரி நிகழ்ச்சி இரண்டு வாரங்களா ஐஸ்வர்யமா இருக்கு. சென்ற வாரமும் ஒரு ஐஸ்வர்யா வந்திருந்தாங்க, இந்த வாரம்
5: பேர்ல ஒரு லக் இருக்கு.
0: அப்படியா? சரி பாக்குறேன், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாக்குறேன் எப்படி போகுதுன்னு. சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
5: ஓகே, நான் வந்துட்டு யூயுஎம்ல வந்துட்டு பேச்சுலர்ஸ் ஆஃப் பேங்கிங் வித் ஆனர்ஸ் படிக்கிறேன்.
0: வங்கித்துறை
5: வங்கித்துறை
0: எப்படி உருவான ஆர்வம் இது?
5: ஆக்சுவலி எனக்கு வந்து முதல் இந்த இதுல ஆர்வம் இல்லை. நான் வந்துட்டு நான் வந்து அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் தான் ஸ்கூல்ல படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் மேலே தான் ஆசை இருந்துச்சு. யூபியூவில் கூட அக்கௌண்ட்ஸ் தான் எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களே ஆஃபர் பண்ணது தான் இந்த பேங்கிங். படிக்க படிக்க எனக்கு வந்து ஓகே நம்ம இதுலேயே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தோன்றியது.
0: நல்ல துறை தான்,
5: நல்ல துறை தான். இப்போ
0: அடுத்து வரக்கூடிய உங்க நண்பரின் தம்பியோ தங்கையோ இது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட?
5: கண்டிப்பா ட்ரை பண்ண சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே தெரிஞ்சுக்காம நானும் யாருக்குறையும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கோங்க, இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிங்கதான் சொல்லுவேன்.
0: இப்ப வங்கித்துறையில படிக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், அடுத்த கட்டமா வந்து ஒரு வங்கியில வந்து பணிபுரிவாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வங்கியில பணிபுரிவதை காட்டிலும் வேறு வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா?
5: வேறு வாய்ப்புகள், வேறு வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர்த்து அப்படின்னு பார்த்தா மேபி நம்ம ஒரு ரிஸ்க் ஆபீசர் அந்த மாதிரி கூட ஆகலாம், அட்வைசர் அந்த மாதிரி.
0: பொருளாதார துறையில கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசகர் ஆவது, இந்த மாதிரி
5: ஆலோசகர் அட்வைசர் ஆலோசகர் ஆவது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
0: சரி, ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா மூன்று பேர் வந்திருக்காங்க, மூவரும் வந்து வித்தியாசமான துறையில் வந்து அவங்களுடைய கல்வியை கத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேச போறோம் உங்க கூட. அதற்கு முன்பாக மெய்யி கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன் இல்லையா, மெய்யி அடுத்து என்ன பாடல் வேணும்? ஆனா தமிழ் பாடலா கேளுங்க, சீன பாடல் கேட்கக்கூடாது. என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு யூத் படத்துல இருந்து ஆசைப்புள்ள.
0: சரி, கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் கொண்டு வர்றாரு அந்த பாடலை, கேட்டுட்டு நிறைய பேசலாம். இது கல்லூரி.

0: வங்காள நடக்கல, வங்காள நடக்கட்டா. யாரா தைரியமா சொல்ல பாடிங்க, பயப்படாத.
1: அதாவது அந்த ஆசை புள்ள பாடல் ஒளிபரப்பாகும் போது அந்த கடைசி கடைசியில அந்த பாடல்ல உள்ள மாதிரி அவங்க வந்து அபிநயம் பிடிக்கிறாங்க. அதை வந்து எல்லாம் டிக்டாக் நேரலையில் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கான தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த போஸ்டர் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவின் மீதான பயம் இப்ப சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசுறாங்க. அதுவும் இந்த தலைமுறை இந்த ஜென்சி எல்லாம் வந்து ஏஐ என்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கு. அதாவது இன்னும் ஒரு 10 வருடங்களிலோ 15 வருடங்களிலோ நம்முடைய வேலை வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு பெற்று விடுமா, செயற்கை நுண்ணறிவின் கையில தான் நம்ம தலையெழுத்தே இருக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. என்ன நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா, நீங்க ஆரம்பிங்க.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா 100% வந்து ஃபுல்லாவே ஆயிடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஏஐ வந்துட்டு அது வந்து சர்டன் விஷயத்துக்கு மட்டுமே தான் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது மித்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம மனித அறிவு வந்து இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட காஸ் படி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இப்போது வங்கியில் வேலை செய்யணும் வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து அப்படி இருக்கிறப்போ கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து சேட் பாக்ஸ்லேயே அந்த மாதிரி கூட அந்த சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து நம்பிக்கை, அந்த சேட் மேலே உள்ள நம்பிக்கையை வந்துட்டு அவங்க ரொம்பவே வைக்க மாட்டாங்க. ஏதோ தானும் அவங்க கேட்பாங்க, ஆனால் எடுத்துப்பாங்க. ஆனாலுமே வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கு. அந்த கம்யூனிகேஷனும் வந்து அவங்க மனிதர்கள் கிட்ட வர மாதிரி வருமா, நீங்க சொல்லுங்க.
1: ரொம்ப சிறப்பான ஒரு கூறு இது. ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து இந்த துணிமணிகள் சட்டைகள் வந்து வாங்குவது கூட இந்த மின் வணிக தளங்கள்ல வாங்க மாட்டாங்க, அவங்க கடைக்கு தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்,
2: ஏன்னா வந்து இந்த குவாலிட்டி நம்ம நம்ப மாட்டோம்,
1: இல்ல தொட்டு பார்த்து
2: வாங்கணும்.
1: அதே மாதிரிதான் உங்க நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவு எல்லாம் நிறைய பயன்படுத்துவீங்களா?
2: கண்டிப்பா பயன்படுத்துவேன்.
1: உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, உங்களுக்கு யாராவது உங்களுக்காக கடிதம் எழுதி கொடுத்தா பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப பிடிக்கும்,
2: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, நாளைக்கே யாரோ உங்களை வந்து ஐஸ்வர்யா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி கொடுக்கறாரு. ஆனா அவர் வந்து செயற்கை நுண்ணறிவிட்ட கேட்டு அது என்ன சொன்னச்சோ அப்படி எழுதி கொடுக்கறாரு. பாத்தீங்களா நேயர்களே, இதுதான் வந்து ஏஐ மீதான பயம். அந்த அந்த செயல்பாடுகள் அதோடைய பயன்பாடுகள் இருக்கணும், ஆனா அளவா இருக்கணும். இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு, ஒரு மனிதன் எழுதிய ஒரு?
2: கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம மனித பேச்சு நம்ம பேசுற ஒரு விதம் இருக்கும், அது வந்து சம்டைம் ஒழுங்கா கொடுக்காது, வார்த்தைலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுலயே தெரிஞ்சிடலாம் இது வந்து ஏஐ தான் போல அப்படின்ட்டு.
1: சரி சரி, ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா. அடுத்து வந்து நம்ம மெய்யி கிட்ட கேட்போம். மெய்யி, நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க செயற்கை நுண்ணறிவை, அதன் பயன்பாடு உங்களிடத்தில் எப்படி இருக்கு?
3: நான் வந்து இப்ப பிஸ்னஸ் இதுன்னு சொன்னா இப்ப நேச்சுரலி நிறைய வந்துருச்சு, பிஸ்னஸ் திறக்கிறதே அதே ஏஐ செஞ்சு கொடுத்துரும்.
1: ஆமா கண்டிப்பா, அது வந்து இந்த இணையதளங்களை வந்து புதுசா உருவாக்குவதை கூட வந்து செயற்கை நுண்ணறிவினாலேயே உருவாக்கிடுறாங்க. அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களா இருக்கட்டும், அதோடைய உள்ளடக்கங்களா இருக்கட்டும், இது வந்து உங்களுடைய வேலைக்கு ஒரு 10-15 வருடத்தில் ஒரு அபாயமா அமையாதா?
3: அது என்னதான் ஒரு பக்கத்து வந்து ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து அத நம்ம சொந்த நாலேஜ்ல பாய்க்க மாட்டோம். இப்ப ஃபுல்லாவே நம்ம ஏஐ குள்ளேயே லைக் ஓகே இதுக்கு சாட்ஜிபிடி, இதுக்கு சாட்ஜிபிடி எல்லாமே அதுக்கிட்டே நம்ம ஆன்சர் வாங்கும் போது நம்மளுக்கு நம்மளோட சொந்த நாலேஜ் நம்ம பாய்க்கல. ஸோ இது வந்து நம்ம பிசினஸ் கொண்டு போகும்போது இப்ப சின்ன விஷயம் வந்தா கூட நம்ம வந்து ஏஐ கிட்ட தான் கேட்போம். ஸோ இப்ப கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க இந்த ப்ராடக்ட் பத்தி, ஸோ நம்மளுக்கு வந்து பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஏஐ கேட்டோம், அப்படியே கொஞ்சம் பேஸ் பண்ணி தானே கொடுத்தோம். ஸோ நம்மளுக்கு தெரியாதுல்ல.
1: இந்த நீங்க வந்து கூடிய விரைவில் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க. இப்ப யாராவது உங்க வாடிக்கையாளர் உப்பு கொஞ்சம் குறவா இருக்கு அப்படின்னா ஏஐ ஏதோ கேக்குறாங்க பாருங்க, செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது ஏஐ. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. சரி, இப்ப நாளைக்கே வந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே வந்து ஏஐ தான் வந்து எடுத்துருச்சு, உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல இருந்து. இந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பா செயற்கை நுண்ணறிவை செய்ய விட மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
3: நல்ல கேள்வி,
1: நல்ல கேள்வி. அடுத்த கேள்வின்னு சொல்லிடாதீங்க.
3: ஏமாந்து போறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம், அதை நேர்ல பார்க்க வேற மாதிரி இருக்கும். போட்டோல பார்க்க வேற
1: மாதிரி, அதுவும் வந்து செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புகைப்படமா தான் வரும் இல்லையா.
3: சோ நம்மளே சொந்தமா இப்ப நம்ம சாப்பாடு செய்யறோம்ல, சோ அது அழகா போட்டோ பிடிச்சு அழகா சொந்தமா செய்யணும் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு.
1: அந்த பழைய முறையில் எல்லா உணவகங்களும் முன்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி நீங்க ஒரு கடை திறந்தீங்கன்னா AI பயன்பாடு இல்லாத ஒரு உணவகம் அப்படின்னு பெயர் வச்சிருங்க, கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க.
3: கண்டிப்பா.
1: கூட பேசவே மாட்டீங்க. நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? இப்ப
4: செயற்கை நுண்ணறிவை முக்கியமா நான் எதுக்கு பயன்படுத்துவேனாக்கா, என்னோட அசைன்மெண்ட்க்கு நான் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவேன்.
1: என்னங்க இவ்வளவு நேர்மையா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு
4: சத்தமா பேசிட்டீங்க.
1: ஆமா
4: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்து நம்மள சுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை வந்து பயன்படுத்தவே கூடாது, நான் பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லும்போது அது வந்து சரியா வராது. இப்ப நம்ம செயற்கை நுண்ணறிவை நம்ம அசைன்மெண்ட்கே நம்ம பயன்படுத்துறோம்னாலும் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம், அது 100% என்னோட அசைன்மெண்ட் ஃபுல்லா நான் வந்து அதுகிட்ட கேட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணா அது தவறா இருக்கும். அது வந்து ஒரு வழிகாட்டியா பயன்படுத்திக்கிறேன், அந்த ஒரு விதத்துல வந்துட்டு அது ஓரளவுக்கு சரியாதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
1: உங்களுடைய ஒரு கனவு வேலைனா என்ன வேலையை சொல்லுவீங்க?
4: என்னோட ஒரு கனவு வேலைனா எம்பசில வர்க் பண்ணனும்.
1: அந்த ஒரு வேலையை வந்து செயற்கை நுண்ணறிவுனால செய்ய முடியுமா?
4: என்ன பொறுத்தவரை அந்த ஒரு வேலையை வந்து கண்டிப்பா செயற்கை நுண்ணறிவுனால எடுத்துக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படி நம்புறேன்னா, ஏன்னா இப்ப எம்பசில நம்ம ஒர்க் பண்றோம்னாக்கா அது நம் நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள தொடர்பை வந்து காமிக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு ரோபோட்டோ இல்ல ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனிதர்களோட உறவாட முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, இப்போ AI எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து நமக்காக லெட்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும், அதை வந்து அதையுமே நம்ம 100% காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுலயுமே லைக் சில சில தவறுகள் இருக்கும். அதனால எப்படியா இருந்தாலுமே மனிதர்கள் வந்து AI என்னதான் AI எல்லாமே கொடுத்தாலும் மனிதர்கள் அது மேல ஒரு கண்ணோட்டம் வச்சுதான் அதை வந்து எங்கேயுமே பயன்படுத்த முடியும்னு நான் நம்புறேன்.
1: சிறப்பு சிறப்பு நோர்ஷிலா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க. ஆமா அது உண்மைதான், ஏன்னா AI வந்து செயற்கை நுண்ணறிவு நமக்கு எதை தந்தாலும் அதுல கொஞ்சம் மனிதத்தன்மையும் எப்போதும் இருக்க வேண்டும், அப்பதான் அது வந்து கொஞ்சம் உண்மையா இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த மனிதத்தன்மையே மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், அதுதானே சொல்றீங்க. சரி, இப்ப செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய படங்கள்லாம் செய்றாங்க தெரியும்ல, நீங்க என்ன மாதிரி படங்கள் எல்லாம் செய்திருக்கீங்க சொல்லுங்க?
3: படம்னா என்ன?
1: புகைப்படம். புகைப்படம் அப்படியே மாத்துறது.
3: ஆக்சுவலி செஞ்சிருக்கேன்.
1: என்ன அத அத கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்க எங்களுக்கு.
3: அது வந்து இங்க சொன்னலாமா தெரியல.
1: சொல்லலாம் சொல்லுங்க.
3: இந்த சும்மா இந்த AI ல வந்துட்டு நம்ம போட்டோ வந்து கரெக்டா, இப்ப நான் சும்மா கேப்பேன், என்ன வந்து பீச் சைட்ல அழகா இது பண்ணி கொடு அந்த மாதிரிலாம் கேப்பேன். அதுக்கப்புறம்
1: இது சரியா? ஏன்னா எவ்வளவு கடற்கரை இருக்கு மலேசியால.
3: அம்மா விட மாட்டாங்க.
1: விட மாட்டாங்களா? அம்மா கேட்டுட்டு இருக்காங்களா?
3: அம்மா கேட்பாங்க.
1: அம்மா அம்மா பேர் என்ன?
3: சாந்தி.
1: திருமதி சாந்தி அவர்களே, உங்க மகளை தயவு செஞ்சு அடுத்த முறை வந்து கடற்கரைக்கு அனுமதி கொடுங்க அவங்க போறதுக்கு, இல்லைன்னா வந்து செயற்கை நுண்ணறிவு தான் அவங்க அவங்களோட புகைப்படங்களை கடைசி வரைக்கும் கடற்கரையில செய்துட்டு இருக்கு.
3: வெளிநாடும் அப்படி சொல்லிருங்க.
1: வெளிநாட்டுக்கு வேற என்னென்னலாம் இருக்கு சொல்லிருங்க.
3: வெளிநாடு எங்கெங்க வெளியே போனாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் சொல்லிருங்க.
1: ஏன்னா திருமதி சாந்தி அவர்களே, இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க செயற்கை நுண்ணறிவுல தான் புகைப்படங்களை தயாரிச்சுட்டு இருப்பாங்க சரியா? அம்மா சொல்லியாச்சு. கடற்கரை படங்கள் உருவாக்குவீங்க. மெய்யி நீங்க?
3: நீங்க
1: வந்து ரொம்ப ஃபார்மலான நேர்த்தியான ஒரு புகைப்படத்தை அனுப்புங்கன்னு நான் கேட்கவே இல்லை. ஒரு புகைப்படம் அனுப்புங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து போஸ்டர் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன்.
3: அவங்க தேடிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் தேடினாங்க. அப்ப சொன்னாங்க, நான் என்ன பண்றது, சும்மா கேளு சட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
5: ஒரு சின்ன திருத்தம், ஆக்சுவலி அந்த போட்டோ உண்மைதான், ஜஸ்ட் என் பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, இதை ரிமூவ் பண்ண சொன்னாங்க.
3: அந்த நபரை அவங்க வெளியாக்கிட்டாங்க.
1: பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம், ஏன்னா நான் எளிமையாக்கிருச்சுல. இதுவே வந்து அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, யாராவது ஒரு இந்த தொகுப்புகள் எல்லாம் செய்ய தெரிந்த ஒருத்தர்ட்ட போயிட்டு நீங்க செய்து கொடுங்க, இவங்களை வந்து வெளியாக்கி கொடுங்க இப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா செயற்கை நுண்ணறிவை எளிமையாக்கிருச்சு பாருங்க. எவ்வளவு நேரத்துல செஞ்சு கொடுத்துருச்சு?
3: ஒரு நிமிஷம்
1: கூட ஆயிருக்கு. ஏன் தெரியுமா, நானும் புகைப்படம் உருவாக்க சரி, இப்ப நம்ம நோர்ஷிலாட்ட கேப்போம் உங்களோட அனுபவம் ஏதாவது.
4: இப்ப நான் ரீசனா ஜெனரேட் பண்ண ஒரு போட்டோ சாட் ஜிபிடி அப்படின்னாக்கா, தந்தையர் தினத்துக்கு நான் போட்டோ ஜெனரேட் பண்ணியிருந்தேன். நானும் அப்பாவும் எத்தனையோ போட்டோஸ் ஒன்னா எடுத்திருக்கோம், ஆனா சில நேரங்கள்ல வந்து அது போஸ்ட் பண்ற தன்மையில இருக்காது. சோ அதனால அப்பாவையும் கொஞ்சம் இளமையாக்கி என்னையும் கொஞ்சம் அழகாக்கி ஒரு
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. இது பாருங்க, இது வந்து கண்டிப்பா அவங்க தந்தை கூட இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வேணும், அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். இது ஒரு நல்ல பயன்பாடு இல்ல?
4: கண்டிப்பா, எனக்கு அந்த புகைப்படம் உண்மையாவே ஒரே தடவை கேட்டா அது அவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்து.
1: செயற்கை நுண்ணறிவுல சில அழகுகளும் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி வேறு சில நிறைய பேத்துக்கு நடந்த கதைகளும் இருக்கு. அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப சின்ன வயதுல அவங்கள விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. சோ அவங்க திருமணத்துக்கு, அவங்களுடைய ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு, நல்ல ஒரு நல்ல நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அவங்க எங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா, கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து செயற்கை நுண்ணறிவு நமக்கு சொல்லிட்டு இருக்கு மீண்டும் மீண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, பயப்படுறீங்களா இந்த செயற்கை நுண்ணறிவை பார்த்து வருங்காலத்துல நமக்கு அபாயம் ஆகும்னு?
4: எனக்கே அந்த பயம் இருக்கு. அப்படின்னாக்கா இப்போ ரீசனா வெளியே வந்த ஜனநாயகன், அதுல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ராணுவ இடத்துல அவங்க வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா
1: உலக நாடுகள் போக மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் வந்து அமைதி தான் முக்கியம், நமக்கும் அமைதி தான் முக்கியம். நம்ம வந்து எப்போதுமே அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நாடாதான் இருக்கணும். ஆக அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு பாப்போமே. வேலை வாய்ப்புகள் பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு பயப்படுறீங்களா?
2: கண்டிப்பா அதுக்கும் பயப்படுறோம். ஏன்னா வந்து நலப்பின எல்லா வேலையுமே வந்துட்டு ஏஐயே செஞ்சிருச்சுன்னா நமக்கு எங்க வேலை இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கு.
1: அதை எப்படி எதிர்கொள்ளலாம்?
2: அது வந்து மேபி நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னா, ஏஐய லேர்ன் பண்ணிட்டு அது கூட அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனா 100% யூஸ் பண்ணக்கூடாது. மோல அவங்க ஷீலா சொன்ன மாதிரிதான், இப்ப அசைன்மெண்ட் ஒர்க்லயும் சரி 100% யூஸ் பண்ற மாதிரி இல்ல. நம்ம ஒரு 50% நம்ம பாய்ச்சிக்கிறோம்னா அதே 50% நம்மளோட வேலை இதுல வந்து நம்ம கொடுக்கணும்.
1: கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதனோடு சேர்ந்து வாழ கத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நிறைய விஷயங்களை நாமும் கத்துக்கணும், ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா, கற்றுக்கொண்டு அதனுடன் வாழ பழகிக்கணும். அதே நேரத்துல அதோட பயன்பாடையும் எப்போதுமே அளவா வைத்துக்கணும். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க தலைப்பை பற்றி, ரொம்ப மகிழ்ச்சி உங்க மூவர்கிட்ட பேசினது. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு விளையாடலாம் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு, அதுல நிறைய விளையாட்டுகள் காத்துட்டு இருக்கு. சரி, யாருக்கிட்ட ஆரம்பிச்சா? ஐஸ்வர்யா கிட்ட.
2: ஐஸ்வர்யா,
1: உங்களோட விருப்ப பாடல் ஒன்றை கேட்கலாம். என்ன பாடல்?
2: விருப்ப பாடல் வந்து விளைவிக்கிற பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இசையின் ரசிகையா?
2: இசையின் ரசிகை, எல்லா பாடலையும் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன்.
1: இசை யார தருமாங்க சொல்றோம், இந்த சாயா பியங்கர், அவர் பேர் முன்னுக்கு ஒரு ஐய வந்து நம்ம நினைச்சிட்டோம்.
2: இசையா பியங்கர், அந்த மாதிரி
1: இசையின் இசையை அடுத்து கேட்கலாம்.

0: விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம்.
1: மூணு பேர் வந்திருக்காங்க, அதனால மூணு விளையாடலாம். சரி, நம்ம சீக்கிரம் தொடங்கிடலாம், ஏன்னா நிறைய விளையாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு முக்கியமான விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இது கொஞ்சம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு ஒரு விஷயம், ஒரு சின்ன கலாச்சாரம், ஒரு பாடல் கலாச்சாரம் சமூக வலைதளங்கள்ல. அது என்னன்னு கேட்டலாமா?
2: என் பேரு உமா, நான் நல்லா செய்வேன் உப்புமா, நீ பண்ணுற ரொம்ப தப்புமா, என் வாழ்க்கையில அடிச்சது லக்குமா.
1: இதுதாங்க இப்ப ரொம்பவே பிரபலம். சமூக ஊடகங்கள்ல அவங்களுடைய பெயரை வைத்து சந்தத்துல அவங்களே பாடல் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நேயர்களே, இவங்க மூன்று பேரும் அவங்களோட பெயர்களை வைத்து ஒரு பாடல் உருவாக்க போறாங்க. இப்பவே யாருடைய பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல இணைந்திருக்கும் நம்ம நேயர்கள் தான் சொல்ல போறாங்க. சரியா, யார் ஆரம்பிக்கிறா? ஐஸ்வர்யா ஆரம்பிங்க.
3: நான் தான் ஐஸ்வர்யா, நான் வந்தா வைபுயா, என் ஸ்டைலு வேற லெவல் யா
1: யா யா யான்னு அவங்க பாடி இருக்காங்க. அடுத்து மெய், நீங்க வாங்க.
3: நீங்க எனர்ஜியோட சொல்லுங்க.
4: கேளுங்க. நான் தான் மெய், கேசில இருக்கு நெய், போன் ஸ்க்ரோல் பண்ணாம கீழே கொஞ்சம் வெய்யி.
1: வரிகள் வரிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு மெய்யோட வரிகள். சரி, அடுத்து ஷீலா ரொம்ப நேரமா முழிச்சுட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஷீலா ஆரம்பிங்க.
5: என் பேரு ஷீலா, நான் வீட்டுல விளையாடுவேன் போலா, நான் விட மாட்டேன் பீலா.
1: டிக்டாக் நேயர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த மூன்று பேர்ல சிறப்பா அவங்களுடைய பெயரை பாடியது யாரு? எனக்கு தெரிஞ்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல டிக்டாக். அடுத்து வந்து நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில் அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு இருக்கு. வெற்றியாளர் டிக்டாக் நேரலையில எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால மெய்யிக்கே அந்த விருதை கொடுத்துடலாம். சரி, அடுத்து வந்து எப்போதும் நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு, ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டுன்னு நம்ம சொல்லலாமே. இது என்னன்னா, உங்க மூவருக்கு இடையிலான போட்டி. இப்ப நான் சில மொழிகளை உங்களுக்காக ஒளிபரப்புவேன், உலக மொழிகளை. மெய்க்கு வேற நிறைய மொழி தெரியும். இப்ப வந்து அது என்ன மொழின்னு உங்க மூவர்ல யார் முதல்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு புள்ளி. முதல் மொழி
6: என்னன்னு பாத்திரலாமா?
1: நம்ம மெய்யி தான் முதல்ல கைய தூக்குனாங்க. சொல்லுங்க மெய்யி.
4: தாய்
1: என்பது சரியான விடை. நமக்கு ரொம்ப நெருக்கமான மொழி இல்லையா? நிறைய பேர், நம்ம நிறைய மலேசியர்களுக்கு இந்த மொழி கேட்டா தெரிஞ்சிடும். அப்ப மெய்யிக்கு ஒரு புள்ளி. சரி, எழுதிடுறேன் ஒன்று. அடுத்த மொழி கேட்க தயாரா இருக்கீங்களா?
7: Hoy tenemos una conversación real de una hora para la que viene mi mejor amiga Monse. Hola. Hola, guapa, ¿cómo estás?
1: மெய்யி காட்டுல மழைதான் போல. இரண்டாவது மொழிக்கும் கைய தூக்கிட்டாங்க.
4: இன்னும் நினைக்கிறேன்
1: என்பது தவறான விடை.
4: ஐயோ,
1: நீங்க ரெண்டு பேரும் முயற்சிக்கலாமே.
5: அது என்னது எனக்கே தெரியல.
1: உங்களுக்கு புரியலையா என்ன மொழின்னு? உங்களுக்கு
5: மறுபடியும் ஒளிபரப்ப முடியும்
1: வேணுமா உங்களுக்கு?
5: ஆமா,
1: கொஞ்சம் நீளமானது தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒளிபரப்பலாம். திரும்ப கேளுங்க.
7: Hoy tenemos una conversación real de una hora para la que viene mi mejor amiga Monse. Hola. Hola, guapa, ¿cómo estás?
1: Hola, அப்படின நம்ம சொல்லலாம்.
4: ஸ்பானிஷ்.
1: ஸ்பானிஷ் என்பது சரியான விடை. ஆனா உங்களுக்கு புள்ளிகள் கொடுக்க முடியாது.
5: இரண்டாவது முறைனா புள்ளிகள் இல்லை.
1: வேற யாராச்சும் சொல்லிருந்தா கொடுத்திருப்பேன். மெய்யி வந்து பிழையா சொல்லிட்டாங்க. சரி, மூன்றாவது ஒரு மொழி இருக்கு. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு குரல்ல நம்ம கேட்க போறோம். அது என்ன மொழின்னு கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம்.
8: கலியுகக்கு அப்பு, அது வந்து தேவர மகு. தேவர மகு நம்மளி வந்து சொல்ல பதிவு இது நம்ம ஜொத்த ஆட்ட ஆடி தரம் இதோ அதெல்லாம் தோர்ச்சி இங்க தேவரத்துல ஹோக் சேருது. அதுல ஆத்மா நம்ம சுத்தலும் இல்லை. இது அது
5: கன்னடா
1: என்பது சரியான விடை. ஒரு இந்திய மொழி. சரியா, இப்ப வந்து ஐஸ்வர்யாக்கு இன்னொரு புள்ளி. இப்ப ஐஸ்வர்யா மெய்யி இருவரும் ஒரு ஒரு புள்ளி பெற்றிருக்காங்க. ஷீலா நல்லா விளையாடணும் அடுத்து. சரி, இது வந்து அடுத்து வரக்கூடிய மொழி வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மொழினே சொல்லலாம். கேட்டுடலாமா என்ன மொழின்னு?
9: Oh. 어떻게 질문을 해야 될지 어떻게 대답을 해야 될지, 어떻게 리액션을 해야 될지 어렵고 막막한 적 있지 않으신가요?
1: 메이 தான் கை தூக்கி இருக்காங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா வந்தாங்க. இப்ப நீங்க பிள்ளையா சொன்னீங்கன்னா வாய்ப்பா உங்களுக்கு. என்ன மொழி?
3: என்பது
1: சரியா?
3: எனக்கு நீங்க பெண்களுக்கு பிடித்தது சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு.
1: நான் தான் சொல்லி கொடுத்துறேன். சரி, அடுத்து ஒரு மொழி வருது. இது
10: என்னன்னு கேக்கலாமா? ஓகே.
1: ஏற்கனவே மூன்று மொழிகளை, மூன்று புள்ளிகளை பெற்று மெய்யி முதலிடத்துல இருக்காங்க. இப்ப இரண்டு புள்ளிகள்ல, அப்ப மூன்றாவது புள்ளிகள் பெற போறீங்க போல. என்ன மொழி?
3: நிறைய
1: தெரிஞ்சிருக்கு, வாழ்த்து உங்களுக்கு. சரி, கடைசி மொழிங்க. நம்ம எப்ப நம்ம சீலா எப்ப நம்ம கணக்க தொடங்க போறோம்? கடைசி மொழி யாரு முத கை தூக்குவாங்கன்னு நான் பாக்குறேன். சரியா?
11: நிம்டா தோஸ்ரஸ் டெல் மீ ஹர் தபுஸ் கிராக் ஒய்க்கு நிம் பூம்ல மொஹினோசுக்கு லோஹக்குவே டுகாசா.
1: யாருக்குமே விடை தெரியல. சரி, அது என்ன மொழின்னு நம்ம டிக்டாக் நேரில் யாரு சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். மதி வந்து பாகுபலி, ஒருத்தர் தமிழ்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து பிரான்ஸ் சொல்றாரு. ஆனந்தம் அவர் வந்து இந்த திரைப்படத்துக்காக ஒரு மொழியே உருவாக்குனாரு. இந்த மொழி உண்மையில் இல்ல, அவர் உருவாக்குன ஒரு கற்பனை மொழி. அந்த மொழிக்குன்னு சில வார்த்தைகள் அவர்
3: உருவாக்கி பேர்
1: இருக்கு. காலகேய மொழி. கோமலா சரியா சொல்லிட்டாங்க. அவங்களும் காலக்கேய அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாழ்த்துக்கள் கோமலா. கோமலாவுக்கு ஒரு புள்ளி கொடுத்துருவோம், கண்டிப்பா. சரி, நிறைய விளையாடியாச்சு. நிறைவா பேசுறதுக்கு முன்பாக ஷீலாவோட விருப்ப பாடல் கேட்கலாம். ஷீலா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
12: என்னோட விருப்ப பாடல் வந்து மின்னல்கள் கூத்தாடும்.
1: ஆரம்பத்துல இந்த பாட்டை பத்தி என்ன பேசிட்டு இருந்தாங்க, அப்ப வீட்டுல கண்டிப்பா ஏச போறாங்க இந்த பாட்டு கேட்டா அப்படின்னாங்க. என்ன ஏச போறாங்க சொல்லுங்க? உங்க வீட்லயும் பேசிடலாம் இன்னைக்கு.
3: என் வீட்டுல பேசினமே உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்.
12: ஏதாவது நல்ல பாட்டு குடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி.
1: அவங்க நினைச்சிருந்தா என்ன பாட்டு கொடுத்திருப்பாங்க மலரும் நினைவுகள்ல நம்ம மகாகவி பாரதியாரின் பாடல்கள் ஒளிபரப்பிடுறோம். சரியா? இப்ப வந்து மின்னல்கள் கூத்தாடும் கேக்கலாம். சரி, ஷீலாவோட தாய் தந்தையரே அவங்களை மன்னிச்சிருங்க, ஆனா நல்ல பாட்டு தாங்க, அது கேட்டலாம்.

0: ஷீலா கேட்ட நீளமான பாடல, ஆனா நல்ல பாடல கேட்டுட்டு மீண்டும் இணைகின்றோம். கல்லூரி நிகழ்ச்சியில் அனைவரும் சென்று வருவதற்கான நேரம், நிறைவா பேச போறோம். சரி, வட மலேசிய பல்கலைக்கழகம் கடாவில் அமைந்திருக்கு, அங்க அடுத்தடுத்து உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் என்ன கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கீங்க?
1: ஓகே, இப்ப நான் என்ன ஒரு ஈவென்ட் பத்தி பேச போறேன் அப்படின்னாக்கா, சிலம்பம் கப். அது வந்து கலாச்சார நிகழ்வு கிடையாது, அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்,
0: விளையாட்டு போட்டி.
1: எஸ், விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டி வந்துட்டு டிசம்பர் கிட்டத்துல நடக்கும். அது வந்து மூணு ஸ்போர்ட்ஸ், மேரத்தான், ஃபுட்சால் அண்ட் பேட்மிண்டன், மூணு ஸ்போர்ட்ஸ் கன்க்ளூட் பண்ண ஒரு ஈவென்ட் அது.
0: கார்பந்து, இந்த திடல் கார்பந்து இல்லையா?
1: திடல் கார்பந்து வந்து இந்த தடவை இல்ல, அது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பெனால்டி ஷூட் மட்டும் வச்சிருக்கோம், நேரத்தை சேமிப்பதற்காக. கபடி வந்து தனியா நடக்கும்.
0: தனியா நடக்குது கபடி, ஏன்னா வந்து எப்போதும் வந்து நம்ம இந்திய பல்கலைக்கழக மாணவர்கள் விளையாடும் விளையாட்டுகளில் இது ரெண்டு தான் ஆக பிரபலமான விளையாட்டு இல்லையா?
1: கண்டிப்பாக பிரபலமான விளையாட்டு தான். ஆனா இப்ப எஸ்கப் ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு நாள் நடக்கும், அது ஓபனிங் செரமனி, க்ளோசிங் செரமனி, அப்புறம் எல்லா ஈவெண்டும் சேர்த்து வந்துட்டு ரெண்டு நாள் நடக்கும். அந்த ஒரு பட்சத்துல வந்துட்டு நம்ம நிறைய ஈவெண்ட் வச்சுக்க முடியாதனால இது மூணு வச்சுட்டு திடல் கார்பந்து வந்து சப் ப்ரோக்ராமா குறுகிய நேரத்துல செஞ்சு முடிக்கிறதுக்காக பெனால்டி ஷூட்னு சொல்லி வச்சிருக்கோம்.
0: ஓ, கண்டிப்பா சிறப்பு சிறப்பு, நல்ல வகையில அந்த உங்களுடைய நிகழ்ச்சி விளையாட்டு போட்டிகள் நடைபெறட்டும். வாழ்த்து உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: மெய்ய ஐஸ்வர்யா, நீங்களும் கண்டிப்பா ஏதாவது நிகழ்வுகள் வைத்திருப்பீங்களா?
2: ஆமா கண்டிப்பா. எனக்கு வந்து என்ன நிகழ்வுனா, நான் போன வாட்டி ஜாயின் பண்ண ஒரு நிகழ்வு இந்த வாட்டி நடக்குது. அது வந்து என்னன்னா, அரம்சை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி. அது வந்து எப்படின்னா, வந்து ஆளுங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணிட்டு, இல்லாட்டி மணி எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு, அனாதை ஆசிரமமோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூலோ அந்த மாதிரி போயிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு அங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்.
0: அது ஆதரவற்ற
2: இல்லம் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செலிப்ரேஷனும் செய்வாங்க.
0: கண்டிப்பா நல்ல ஒரு முயற்சி, ஒரு சமூக நலன் மிக்க முயற்சி, இதுவும் வந்து வெற்றி பெறணும். மெய், நீங்க வச்சிருக்கீங்களா?
2: உங்க
0: பல்கலைக்கழகத்தின் மூலமா நீங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க.
2: ஆமா,
0: நீங்களும் கபடி வீராங்கனைகளா?
2: பூந்து இப்பதான் ஒரு செமஸ்டர்.
0: ஆனா விளையாடுவீங்க?
2: முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்.
0: வேற ஐஸ்வர்யா, நீங்க?
2: நான் கபடி ப்ரோக்ராம் பூந்து விளையாண்டது இல்ல,
0: எல்லாம் வந்து நடத்துனருங்க, விளையாட்டு வீரர்கள் இல்ல. ஆனா பரவாயில்ல, நல்ல விளையாட்டு தான், நல்ல ஒரு உடற்பயிற்சி. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கூடிய விரைவில் நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில் கபடி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கலந்துக்கணும், பல்கலைக்கழக மாணவர்கள்.
2: கண்டிப்பா.
0: சரியா, உங்ககிட்டயும் வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி, அவங்களுக்காக.
2: கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுறேன்.
0: சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா போணுச்சு இன்றைக்கு கல்லூரி நிகழ்ச்சி. நான் சொன்னேன் இல்லையா, நான் அறிவிப்பை தொடங்கி இந்த கல்லூரி நிகழ்ச்சியை தொடங்கி முதல் முறையா மூன்று பெண்கள், ஆனா வந்து எந்த ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கும் சளைத்தவர்கள் இல்லைன்னு ரொம்ப சிறப்பாவே பேசினீங்க. என்ன பாடல் ஒளிபரப்பலாம்? நீங்களே ஏதாவது நல்ல பாடலா ஒளிபரப்பிருங்க. சரி, ஒரு நல்ல தன்முனைப்பு பாடலா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி அறுபதுகள் பாடல், ஒரு புது தன்முனைப்பு பாடல். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு. கேட்டலாமா? என்ன பாட்டுன்னு
2: கேட்டலாம்?

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 1995 தபோங் ஹஜி சட்டம் திருத்தம் செய்யப்படும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் நம்பிக்கை தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் இச்சட்டத்தை திருத்தம் செய்யும் என்றார் அவர். நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் நிறுவன பலவீனங்கள் முழுமையாக அடையாளம் காணப்படுவதை உறுதி செய்யவும் மடானி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகளில் இதுவும் அடங்கும். முறையான ஆய்வின்றி குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வது ஒரு தரப்புக்கு சாதகமான மனப்போக்கை தூண்டும் என அமனா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். அதாவது, தவறு நடந்தாலும் தன்னை சார்ந்த இனத்தை மட்டும் பாதுகாக்கும் அதே வேளை மற்றவர்களின் நற்செயல்களை எதிர்மறையாக பார்க்கும் ஒரு மனப்போக்காக இது உள்ளது. 2026 பிகேஎன்எஸ் இயந்திரவியல் ரோபோட்டிக் சவால் போட்டி. உடற்பேறு குறைந்த மாணவர்கள் குழு பணியின் மூலம் மென்திறன்களை வளர்த்து கொள்ளவும் தன்னம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பை வழங்குகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறைகளில் அவர்களின் திறமைகளை உந்தச் செய்வதற்கான ஒரு சிறந்த தளமாகவும் இந்த போட்டி அமைவதாக இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் சுஹானா அபுபாக்கர் கருத்துரைத்தார். இலங்கையில் போதைப்பொருள் உட்பட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் 73 பேரை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கையை அந்நாட்டு காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஏறக்குறைய 100 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை காவற்படை தலைவர் பிரியாந்தா வீரசூர்யா தெரிவித்தார். கிரீஸ் ஏதென்ஸில் உள்ள சலாமிஸ் தீவு பகுதியில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து 100 பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக தீயணைப்பு துறை ஊடக தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இத்தீ சம்பவத்தில் 2 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக 2026 சுக்மா போட்டி. 110 மீட்டர் தடையோட்ட போட்டியில் தேசிய சாதனையாளர் முகமது அர்மின் சரில் அப்துல் லத்தீப் 13.66 வினாடிகளை பதிவு செய்து தங்கப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார். முன்னதாக கடந்த மாதம் சீனாவில் நடைபெற்ற 23 கீழ்ப்பட்டவர்களுக்கான தடகள போட்டியில் அர்மின் சரில் 13.63 வினாடிகளை பதிவு செய்து புதிய தேசிய சாதனையை படைத்திருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் அழைத்து எங்கள் கிட்ட பாடலை கேட்க போகிறீங்க. தெரியும், நிறைய அழைப்புகள் யாருக்கும் வந்து அழைப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியே எங்களுக்கு பல அழைப்புகள் வந்த வண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக அதனால் புதிய புதிய நேயர்களுக்கு அடிக்கடி பேசுபவர்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்களாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய உரிமையான ஒரு வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4-7-6-8. அழைங்க, நிறைய பேசலாம். இது மலரும் நினைவுகள்.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று நம்ம கூட இணைந்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், முருகம்மா டீச்சர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வார இறுதி பொழுதுலாம் எப்படி போனுச்சு உங்களுக்கு?
1: ரொம்ப சிறப்பா போனது. இன்னைக்கு என்னுடைய மகள், நேற்று வந்து என்னுடைய பிறந்த நாள்.
0: அப்படிங்களா?
1: இன்று என்னுடைய மகள் கூப்பிட்டுருக்காங்க, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
1: மிக்க நன்றி பிரவீன் குமார்.
0: கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா கொண்டாட போறீங்க ஒட்டுமொத்த குடும்பத்தினருடனும். சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? பிறந்த நாள்னு வேற சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை கொடுக்கணும்ல.
1: ஓகே, எனக்கு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலை ஒளிபரப்பு செய்ய முடியுமான்னு பாருங்க.
0: கண்டிப்பா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பேச நினைக்கிறீங்க, அடுத்து நான் அதையே பேசிடுறேன்.
1: அதாவது இன்றைய இந்த நேரத்துல யாரெல்லாம் வானொலி கேக்குறாங்களோ எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து சமர்ப்பணம் செய்யற மாதிரி நான் கேட்டுக்கிறேனே.
0: சரி, நீங்க பேசினதை நான் பேசவே வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் விளங்கி இருக்கும். அந்த பாடலையும் உங்களுக்கு கொடுக்கறோம், கேளுங்க. பிறந்த நாள் வாழ்த்து மீண்டும் உங்களுக்கு.
1: மிக்க நன்றி ஐயா.

0: வணக்கம் கிருஷ்ண மேஜன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: நான் ஆணையிட்ட நடந்து விட்டார்.
1: ஆஹா, இந்த பாடலா? ஏன், புரட்சி தலைவரோட ரசிகரா நீங்க? வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எந்த அளவுக்கு பிடிக்கும் அவர் உங்களுக்கு?
0: ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில பாடம் பார்ப்பேன் நானு.
1: அப்படியா? எத்தனை தடவை பார்த்திருப்பீங்க எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை?
0: எனக்கு அப்புறம் எங்க அக்கா கமலா, பீடி இருக்கும் உதயவரை, கல்யாணி, லட்சுமி, அவங்க பாஸ்கன்,
1: இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க.
0: அப்புறம் மற்ற மலைத்தாளி குழு குடும்பத்தின் அனைவரும் வாழ்த்து சொல்றாங்க.
1: ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் இன்னொரு ஆளையும் சேர்த்துங்க, உங்களுக்கு பிரவீன் குமாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்றேன்.
0: உங்களுக்கு நன்றியா.
1: நன்றி.

0: உங்க பேர்மா?
1: லட்சுமி.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கும்.
0: என்னாச்சு, ரொம்ப மெதுவா வைக்கப்பட்டுட்டே பேசுறீங்க. அதிர்ச்சியில பேச்சு வரலையோ? சரி, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பாலும் பழம் படத்தில பாலும் பழமும் பாட்டு தான்.
0: ஏன் அந்த பாடல்?
1: சும்மா
0: ஆனா நான் சும்மா ஒளிபரப்ப முடியாது இந்த பாடலையும், ஏதாச்சும் காரணத்தோட தான் ஒளிபரப்புவேன் நானு.
1: காரணம் எப்படிங்க சொல்ல முடியும்?
0: சும்மா ஒளிபரப்புங்க அதே ஒரு காரணம். ஆனா அது சும்மா கேக்குற மாதிரி ஒரு பாடல் இல்ல, அப்படிப்பட்ட பாடல். அந்த பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க.
0: ஆனா நான் சும்மா குடுக்கல, நீங்க வேணும்னு கேட்டதுனாலதான் கொடுத்தேன். ரொம்ப நன்றி.

0: வணக்கம், நான் சிவகாமி பேசுறேன், கோலாகங்கசாலேந்து.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நானா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: நாளைக்கு மகளுக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு பாட்டு கேட்கலாம். வருக வருக திருமகன் முதல் மகளி, அந்த பாட்டு
1: கண்டிப்பா அந்த பாடல் ஒளிபரப்புறோம். மகளோட பெயர்?
0: பெயர் நித்யா.
1: நித்யா, நான் நித்யாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. நாளைக்கு சரி, என்னென்ன சிறப்பு எல்லாம் இருக்கு நாளைக்கு?
0: எனக்கு
1: ரொம்ப பிடிக்கும். எங்க? கோலகங்க சாரா? ஐயோ, கொஞ்சம் தூரம், பக்கத்துல இருந்துதான் வந்திருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டாட்டம் நல்லா போட்டோம், அடுத்த வாட்டி வரேன். நன்றி, நன்றிமா.

0: என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து தேன்நிலவு படத்துலேருந்து பாட்டு பாடவா அந்த பாட்டு. இப்ப நான் அவங்க இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்கேன். பட்டாடலாம்.
0: அப்படிங்களா? ஆஹா, சிறப்பு சிறப்பு. அப்படியே வந்து அங்காசா புரிய வந்து நீங்க தாண்டி போகும்போது எனக்காக கை காட்டுங்க. அறிவிப்பு அறையில இருப்பேன், இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க இங்க வர்றது.
1: ரொம்ப நன்றி. இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: மகிழ்ச்சிமா, நன்றி.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: கேக்குறது தங்கச்சி ராணி, எங்க அக்கா அல்சபத், அப்புறம் என் கூட்டாளி செல்வி, ஐரின், மகேஷுக்கா, பாலாண்ணன், அனைவருக்கும் நான் இந்த பாடல் கேக்குறேன்.
1: சரி, கண்டிப்பா அனைவருக்கும் உங்களுக்கும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: அக்கா தங்கச்சியோட எனக்கு அஞ்சு அக்கா ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பி. ஆனா அஞ்சு அக்காவும் எனக்கு இப்ப என் கூட இல்ல, என் தங்கச்சியும் இல்ல, ஒரு தம்பியும் இல்ல, நானும் ஒரு தம்பியும் தான் இருக்கிறோம். ஆனா எங்க அக்கா அவங்க அந்த காலத்துல வந்து அந்த மின்னல் கேட்கும் போது இந்த பழைய பாட்டுங்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. அதுதான் அவங்களோட சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே. ஆனா இப்ப அப்ப நான் வந்து என்னடா இவங்க எல்லாம் அப்படி கேக்குறாங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது அதோட அருமை, அதோட சந்தோஷம் எவ்வளவு. அந்த வாழ்க்கையிலேயே நான் வந்து உண்மையிலே சில சமயத்துல நீங்க மின்னல்ல பாட்டு போடும்போது நான் நிறைய வாட்டி எழுதிருக்கிறேன். ஏன்னா மத்தியானமும் 2 மணிக்கு நான் கேட்பேன், 4:30 மணிக்கும் கேட்பேன். அதே சமயம் இந்த ராத்திரில 11 மணிக்கும் போடும்போது நான் கேட்பேன். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, நீங்க படிக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெருமையா இருக்கு, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், மின்னல் வந்து உண்மையிலே இங்க ஒரு மனுஷன் நான் சொல்றேன், ரொம்ப தமிழங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மின்னல் வந்து ஒரு பெரிய படைப்பு தான், அது வந்து ஒரு சிறந்த படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பாட்டுங்களாம் பழைய பாட்டுங்களாம் கேட்கும் போது என் அக்காங்களோட தங்கச்சியோட நான் சேர்ந்து வாழ்ற வந்து ஒரு உணர்வு தான் எனக்கு வருது.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய அனுபவங்களை நினைவுகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினீங்க. எங்களுக்கு உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பங்கா இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை மகிழ்ச்சினே சொல்லலாம். சரி சொல்லுங்க, இன்னைக்கு எந்த பாடல் கேட்க போறீங்க?
0: நினைக்கும் போது ஆஹா எனக்கு இது அந்த பாட்டு பிடிக்கும்.

0: வணக்கங்க. வணக்கம.
1: வணக்கம்.
0: ஆனா நான் வந்து மன்னிச்சிருங்க, ஆனா அடிக்கடி நான் பேசுறதுதான் பேசுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணவேணி படம் சிறையில இருந்து பேசுறேன்.
1: அடிக்கடி பேசுவேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அதுக்கே ரொம்ப நன்றி. சொல்லுங்க.
0: இல்ல என்ன விஷயம்னா, மின்னல்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அக்கா தான் என்ன வந்து விக்டோரியா ஸ்டைல தான் பிறந்து வளர்ந்து

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு மருத்துவமனையில் முதியவர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உயிரை கொள்ளுகின்ற ஒரு வகையான புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. இன்னும் ஓரிரு நாட்கள் கூட அவர் தாங்க மாட்டார் என்று மருத்துவர்களே பேசிக்கொண்டிருந்தார்கள். அன்று மாலை நேரத்தில் அந்த முதியவரின் சிகிச்சை பிரிவுக்கு செவிலியர் ஒருவர் வந்தார். ஐயா, உங்களை பார்க்க உங்கள் மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னபோது கிழவர் கண்ணை திறந்து பார்த்தார். வலி நிவாரண மாத்திரைகள், மயக்க மருந்துகள் அதிக அளவில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததால் கண்களையே மெதுவாகத்தான் திறக்க முடிந்தது. நீர் திரையிட்ட கண்களால் எதிரே மங்கலாக செவிலியருக்கு அருகே ஒரு உருவம் இருந்ததை பார்த்தார். அவருக்கு எதிரே 20 வயதுக்குள் இருக்கும் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். படுக்கில் இருந்த அந்த முதியவருக்கு அருகேயிலே அந்த இளைஞன் போய் நின்றான். தன் கைகளால் அந்த இளைஞனின் கைகளை பிடிப்பதற்கு துலாவினார். அதை பார்த்ததும் அந்த இளைஞன் தன் கையை அவர் கைக்கு அருகே நீட்டினார். நடுங்கும் தன் கரங்களால் முதியவர் பாசத்தோடும் வாஞ்சையோடும் அவன் கைகளை பற்றி கொண்டார். பிறகு கண்களை மூடிவிட்டார். செவிலியர் ஒரு நாற்காலியை எடுத்து வந்து முதியவரின் படுக்கைக்கு அருகிலே போட்டுவிட்டால் இளைஞன் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டான். அன்று இரவு முழுக்க அவனுடைய கைகளை பிடித்தவாறே முதியவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவ்வப்போது அந்த செவிலியர் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக உள்ளே வருவார். இளைஞன் முதியவரின் கைகளை பற்றியபடி இருப்பான். அடுத்த நாள் அதிகாலையிலே செவிலியர் வந்தபோது அந்த இளைஞன் சில நல்ல வார்த்தைகளை முதியவரின் காதில் சொல்வதைக் கண்டான். ஆனாலும் அவர் கண் திறக்கவில்லை. அவர் கைகள் மட்டும் இளைஞனின் கையை இறுகப்பற்றி இருந்தது. விடிந்து விட்டது. கிழவர் இறந்து போய்விட்டிருந்தார். இளைஞன் அவருடைய தளர்ந்த கையை தன் கையிலிருந்து வெகு ஜாக்கிரதையாக விடுவித்து மெல்ல படுக்கையில் வைத்து விட்டான். வெளியே வந்து செவிலியரிடம் விஷயத்தை சொன்னான். மன்னித்து கொள்ளுங்கள் தம்பி, உங்கள் அப்பாவின் மரணத்திற்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தனது வருத்தத்தை தெரிவித்தார் செவிலியர். அப்போது அந்த இளைஞன் சொன்னான், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவர் என் அப்பாவும் இல்லை, நான் அவரின் மகனும் இல்லை. இதற்கு முன்னால் நான் அவரை பார்த்தது கூட இல்லை என்று சொன்னார். அவர் உங்களது தந்தை இல்லை என்று சொன்னால் நான் அவரிடம் உங்களை அழைத்து வந்தபோதே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை என்று செவிலியர் கேட்டார். நீங்கள் என்னை அவரிடத்திலே அழைத்து வந்து நிறுத்திய போதே நான் புரிந்து கொண்டேன். என்னை தவறாக நினைத்து கொண்டு அழைத்து வந்து விட்டீர்கள். மிகவும் அவசரமான நேரத்திலே நீங்கள் இருந்ததால் ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக என்னை அழைத்து வந்திருக்கிறீர் என்று புரிந்து கொண்டேன். அந்த பெரியவரை பார்த்ததும் அவர் தனது மகனை தேடிக் கொண்டிருக்கிறார், தனது மகனை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது அவரது மகன் அவருக்கு அருகாமையில் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். கடைசி நிமிஷத்தில் அவருக்கு மகனின் ஆதரவு தேவைப்படுகிறது என்பதையும் புரிந்து கொண்டேன். எனவேதான் பரவாயில்லை என்று அவர் கையை பிடித்து கொண்டு அவர் உயிரை விடுகிற வரை நான் அமைதியாக காத்திருந்தேன் என்று அந்த இளைஞன் சொல்லிவிட்டு, இப்போது அவர் நிச்சயமாக நிம்மதியாக மரணமடைந்திருப்பார் அல்லவா என்று நான் நினைக்கிறேன் என்ற இளைஞன் சொன்னானாம். அந்த செவிலியர் பதில் பேச முடியாமல் அந்த இளைஞனின் கையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுததாக ஒரு உண்மையான கதை நடந்திருக்கிறது. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அந்த மனிதன் இறந்து விட்டார். ஆனாலும் மனித நேயம் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் நாம் காட்டுகிற அன்பின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அறிமுகமானவர் அறிமுகமில்லாதவர் அனைவரிடத்திலையும் நீங்கள் சலாம் கூறுங்கள் என்று அன்பிற்கான விதையை விதைத்தவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமல்களில் சிறந்த விஷயம் எது என்று நபித்தோழர்கள் கேட்டபோது, நீங்கள் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் முகமன் கூறுங்கள், சலாம் கூறுங்கள், இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்றெல்லாம் அன்பிற்கான விதையை விதைத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் உயிரோடு இருக்கிறவரை இனம் மொழி மதம் பார்க்காமல் அனைவர் மீதும் அன்பு காட்டுவோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கிருபை காட்டுவானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெண்யாரன் ஜாக்கி.
4: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
0: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்த்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: எங்க மச்சான் பிரீத்தி வரானா? ஆளே காணோம்.
1: வழக்கம் போலதான், வேற எங்க கேர்ள் பக்கம் போயிருப்பான்.
0: தோ வந்துட்டான் பாரு.
2: தோ பாருடா வந்துட்டான், காதலுக்கு இருக்க.
3: ப்ரோ
0: வா மச்சான்.
1: இங்க
3: காலனி வந்துட்டீங்களோ?
1: வழக்கம் போலதான், நாங்க தான் வழியே வரோம்.
0: அப்புறம் மச்சான் காதல் காதலா எப்படி போகுது?
3: நீ வேறடா, நம்ம என்ன பண்ணா திரும்பிய பார்க்க மாட்டேங்குது
1: மச்சான். அது பேர் என்ன சொன்ன?
0: அமுதவல்லி. அமுதவல்லி
1: பேரை பாரு, அமுதவல்லி சவுத்து ரோட்டு பள்ளி.
0: சும்மா நே, அவனை சும்மா இருக்க சொல்லு.
1: பள்ளி
0: சாம இருக்க சொல்லு.
1: பள்ளி பள்ளி பள்ளி பள்ளி
0: அடங்க. என்ன சொன்ன?
1: பள்ளி பள்ளி பள்ளி.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ அதுவா, புதிய ஜாலூர் கம்மிலாம் வாங்கிட்டல, அதான் அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன், பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
0: பெருமையோடும்
1: மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்.
2: அமுதே தமிழே,
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க, இது உங்கள்

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
4: சுக்கி சுக்கி சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பன்னு பார்த்தா
1: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM. மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னால

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.
1: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: கோமுகம் அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அப்புறம் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: இனி மின்னல் எஃப்எம் இல் ஹிந்தி பாடல்களை

நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நிதி அவசர தேவைகளை நிறைவு செய்வதற்கும் மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்கும் நேரடியாக பயன்படுத்தப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். பன்னாட்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமிடலில் ரஹ்மா அடிப்படை உதவி சாராவின் வழி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு துணை நிற்கும் கடப்பாட்டிற்கு மடானி அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். இவ்வாறு 2ஆம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசன் தெரிவித்தார். குறிப்பாக வறுமையில் வாடும் தரப்பினரின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் தொடர்ந்து நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரிக்கும் என்றார் அவர். இதனிடையே இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் சில மேம்பாடுகள் குறித்து ஆராயப்படுகின்றன. அவை அடுத்த 1 முதல் 2 மாதங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசன் கூறினார். ஏதென்ஸ் அருகே கிரேக்க தீவு சலமிஸில் 20 நிமிடங்களுக்குள் 2 காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டன. இதில் 2 பலியாகினர், 570 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அந்த தீவின் தெற்கிலும் கிழக்கிலும் புகழ்பெற்ற கடற்கரைகள் பெரிஸ்டெரியாவிலும் செலினாவிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையின் தொடர்பு பிரிவு இயக்குநர் வெசிலேஸ் கூறினார். விளையாட்டு. 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. நேற்றிரவு தலைநகர் சிராஸ் கார்பந்து அரங்கில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியா சுழியத்துக்கு 2 என்ற கோல்களில் வியட்நாமிடம் வீழ்ந்தது. நிறைவாக 2026 சிலாங்கூர் சுக்மா. நேற்றைய போட்டிகளில் தடகளம் முக்கிய கவனம் பெற்றது. அதில் பங்கேற்ற போட்டியாளர்கள் அதிவேக வீரர் வீராங்கனை என்ற பட்டத்தை வென்ற வேடை. அப்போட்டியில் புதிய சாதனையும் படைக்கப்பட்டது. குறிப்பாக உபசரணை மாநிலம் சிலாங்கூர் முதல் தங்கத்தை வென்று அப்போட்டியின் முதல் நாளை அலங்கரித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி ஆறாகி 3 நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உலகில் மனித வாழ்வு ஒளி பெற திருநபியின் தேன் துளிகள் இன்றியமையாதவை. தேன் கூட்டில் இருக்கும் ஒவ்வொரு அடையிலும் தேன் நிறைந்து இருக்கிறது. அதனை பிழிந்தால் மதுரமான தேன் கொட்டுகிறது. உண்ணும் மனிதனுக்கு உடல் நலத்தையும் ஊட்டச்சத்தையும் தருகிறது. நபிகளாரும் இனிமை மிகுந்த தேன் சொட்டும் தேன்கூடாக வாழ்ந்து உலகோர் யாவரும் பயன்பெறும் தேன் துளிகளை தம் பொன்மொழிகளின் வழியாக வழங்குகிறார்கள். ஒருவனிடம் மீனை கொடு, அவன் ஒரு முறை உண்டு விடுவான். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு, அவன் வாழ்நாள் முழுவதும் மீன் உண்ணுவான். இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருக்குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே மனிதர்களில் மிகச் சிறந்தவராவார். நூல் ஆதாரம் புகாரி. திருமறையில் அரிய செய்திகளை ஒரு சில முறை சொன்னால் ஒரு சில பயனளிக்கும். ஆனால் அதை முழுமையாக மற்றவர்களுக்கு கற்பித்து தருவதால் அவர் வாழ்நாள் முழுவதும் திருமறையின் தெவிட்டாத கருத்துக்கணிகளை சுவைத்து வாழ்வார். எனவே கற்பதோடு கற்பிப்பது மேலானது. ஏனெனில் பெறுவதிலும் தருவது மிக மேலானதுதானே.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மன்னிப்பு மனித குணம். கல்லை தூக்கி நாயின் மீது எறிந்தால் நாய் பல்லை காட்டுகிறது. பூனையை பிடித்து சீண்டினால் சீறி பாய்கிறது. புலியை நோக்கி சுட நினைத்தால் புலியும் பாய முன்வருகிறது. இவ்வாறு விலங்கினங்கள் பழிக்கு பழி என தாக்குபவரை தண்டிக்க வருகின்றன. நபிகளார் சொல்வதை பாருங்கள், உங்களுக்கு தீங்கிழைத்தவரை மன்னித்து விடுங்கள். நூல் ஆதாரம் புகாரி. இதிலிருந்து குற்றம் புரிந்தவனை மன்னித்து அவனுக்கு மன ஆறுதலை தரும்போது மிருக குணம் மறந்து மனித குணம் மலர்ந்து மனித வாழ்வு செழிக்கும் அல்லவா? தென்றல் வீசுகிறது, மேனியை தொட்டு தடவி இதம் தருகிறது. அது நன்றியை எதிர்பார்த்து அப்படி செய்வதில்லை. நாமும் அடுத்தவருக்கு நன்மையை செய்யும் போது நன்றியை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. நன்மையை பெறுபவர்கள் நன்றி கூறுவதை மறக்க கூடாது. ஏனெனில் அவர்களிடமிருந்து மென்மேலும் நன்மை பெறுவதற்கு அந்நன்றி உதவுகிறது. இன்றைய நன்றி நாளைய நன்மையின் எதிரொலி. இதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மை செய்த மனிதனுக்கு நன்றி கூறாதவன் இறைவனுக்கு நன்றி கூறியவனாக ஆக மாட்டான். நூல் ஆதாரம் மிஷ்காத். நேர்களே, ஒரு நல்லவர் இறந்தபோது நானிலும் நல்லவர் ஒருவரை இழந்து விட்டதே என கவலை கொள்கிறோம். தீயவன் இறக்கும் போது தொலைந்தான் ஒளிந்தான் என வசைப்பாடுவது சாதாரண மனித பண்பாகும். அந்த மனிதன் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டான் என்று பரிதாபப்படுவது உயர்ந்த மனித பண்பாகும். ஆகவே இறந்தவரை தூற்றக்கூடாது. தீமையை வெறுக்க வேண்டும். ஆனால் தீயவனை வெறுப்பது மனித பண்பல்ல. அவன் இறந்த பின்பு அவனை வெறுக்கக்கூடாது. தீயவன் இறந்தபோது அவனது தீமையும் இறந்து விடுகிறது. இனி அவன் எவ்வித தீமையும் செய்ய முடியாது. இறந்தவரின் தீமையை பேசி இறந்த தீமையை உயிர்ப்பிக்க முடியாது. இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறந்தவரின் நன்மைகளையே நினைவு கூறுங்கள், அவரின் தீமைகளை நினைவுபடுத்தாதீர்கள். நூல் ஆதாரம் புகாரி. நேர்களே, நதிகள் தண்ணீரை தானே குடிப்பதில்லை, மரங்கள் கனிகளை தாம் உண்பதில்லை, பசு தானே பாலை குடிப்பதில்லை. இவ்வாறு படைப்புகள் எல்லாம் தாங்களே வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றன. இவ்வாறு மனிதனும் சுயநலம் கொள்ளாமல் பேணி வாழ வேண்டும். இதையே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் பிறருக்கு பலனளிப்பவர் ஆவார். எனவே நம் வாழ்வை திருநபியின் தேன் துளிகளின் மூலம் நன்மை பயக்கும் நல்வாழ்வாக அமைத்து நன்மக்களாக திகழ நாயன் நாளும் நல்லருள் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். இன்னொரு பொழுது உங்களை தேடி வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். மின்னலின் இனிய வணக்கம். வணக்கம் புவனா.
1: காலை வணக்கம் நேர்களே. காலை வணக்கம் தெய்வீகன். இப்படிலாம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சிறப்பா இருக்கிறீங்களா? வாங்க புதிய விடியல் அப்படி ரொம்ப சிறப்பா நம்ம வரவேற்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமை நல்லா சூடா முடிஞ்சது.
1: சூடாதான்
0: முடிஞ்சது. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு.
1: கொஞ்சம் மனம் இறங்கி வந்த மழைக்கு நன்றி.
0: ஆமா, நல்ல ஒரு நாள் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு கதையோட வருவோம். இந்த கர்னல் சாண்டர்ஸ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து 60 வயசுலதான் இந்த KFC நிறுவனத்தையே வந்து தொடங்கினாரு. அது வரைக்கும் ஒரு வேலை விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எப்போதுமே ஒரு சிந்தனை அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்குமா, 60 வயசுல உங்களுக்கு ஏன் இந்த வேலை, ஓய்வு எடுத்துட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாராம், அப்படி இல்ல, எத்தனை வயசுல வேணாலும் நம்ம வந்து சிந்திக்க முடியும் அப்படின்னு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு எல்லாம் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுற இந்த பொரிச்ச கோழி இருக்கு இல்லையா, ஒருவேளை அவர் 60 வயசுல யோசிக்காம இருந்தா அதை நம்ம வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா, அதனால வயசு அவர் அன்னைக்கு பார்த்திருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய கடைகள் இருந்திருக்கு. அதனால வயசு வந்து நம்ம மனசுலதான் இருக்கு.
0: அதனால என்னைக்கும் அப்படியே இளமையா இருங்க. 6 வயசுல கேட்கலாம், 60 வயசுல கேட்டுட்டு இருக்கலாம், 26 வயசுல கேட்டுட்டு இருக்கலாம். வயசு எல்லாத்தையும் தள்ளி வைங்க. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு வாங்களே, அந்த மாதிரி நம்ம
1: ஓடுற சும்மா மிதிக்கிறீங்க
0: இல்ல. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி வேகமா போவோம் அந்த வேகத்துக்கு ஈடா நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஓடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது.
1: வாங்க, வழக்கம் போலவே இந்த நாளும் இனிய நாள் தான் நமக்கு.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 32 நாள் 2026 August 17 திங்கட்கிழமை. இன்று சிவன் போற்றி பாடலோடு வணக்கம் இன்னலை மங்களகரமா தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பேக் க்ரோல் ஒர்க் அவுட் வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. இது டார்கெட் பண்ற மசில்ஸ் பாத்தீங்கன்னா ஷோல்டர், ஆர்ம்ஸ், லெக்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணும். முக்கியமா கோ மசில்ஸ். நான்கு காலில் இருந்து நம்மளோட முட்டியை தரையிலிருந்து சற்று உயர்த்த வேண்டும். வலது கை மற்றும் இடது கால் முன்னால், பிறகு இடது கை வலது கால் முன்னால். இதை வந்து நம்ம வச்சு மெதுவாக ஃபோர்வர்ட் க்ரௌல் செய்ய வேண்டும். இது வந்து 20-30 வினாடி வரைக்கும் இதை நீங்க வந்து 3-4 ரவுண்ட் வரைக்கும் நீங்க செய்யலாம். தொடர்ந்து இதை செய்ய செய்ய நம்மளோட ஃபுல் பாடி வெயிட் ஒர்க் அவுட்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட மசில்ஸ் எல்லாம், அதாவது நம்மளோட கோ மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக்கி கொடுக்கும். நாளைக்கு இன்னொரு புதிய ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: மணி பொது 6:39 வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. காலையிலேயே பத்திரிகைகள்ல என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம்.
1: வணக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகை பார்ப்போம்.
0: நேற்று ஜாசிகாவுடைய மாநாடு நடந்தது. மடானி அரசாங்கத்தில் அது தொடர்ந்து நீடிக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அதனையடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கிற செய்தி, அரசியல் கருத்து வேறுபாடு காரணமாக நாட்டு மக்கள் யாரும் அவதிப்படக்கூடாது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் மேலும் 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, இந்த இன்வாய்ஸ் திட்டம் இருக்கு இல்லையா, இதை இன்னும் இலகுவாக்கக்கூடிய முறையை அரசு ஆராய்ந்து வருவதாக நேற்று பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்.
1: அதனையடுத்து 24 மணி நேரத்தில் இந்த பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கிற செய்தியில ரொம்ப அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜகார்த்தாவில வந்து வட சுமத்ராவில் ஏற்பட்ட 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம், இது பிணையங்களையும் உணரப்பட்டதான செய்தியும் வந்திருக்கின்றது.
0: சரி, இதையடுத்து இன்னும் பல செய்திகள் வந்திருக்கு. பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலேயே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். வழக்கமா சொல்றாங்க 15 நிமிஷம் குறைந்தபட்சம் இல்லனா அரை மணி நேரத்துக்கு உங்க கை தொலைபேசிய பாக்காதீங்க. அது வந்து காலையில உங்களுடைய வேலையும் அந்த நாளையே ஒரு மாதிரி தாமதமாக்குது, அதை போய் பாக்காதீங்க அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னாலும் சொல்லுங்க, உங்களால முடியுமா காலையில கை தொலைபேசியை தொடாம ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்க முடியுமா? என்ன,
1: யார சொல்றீங்க
0: உங்ககிட்ட?
1: இப்ப பாக்காம தான் வந்திருக்கேன்.
0: வரல, பாக்கவே
1: இல்லை.
0: எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, சொல்லுங்க.
1: நானே கார் ஓட்டிட்டு வந்தேன், வந்துகிட்டு இருக்கேன், நீங்க மெசேஜ் அனுப்புனீங்க,
0: அவ்வளவுதான். எடுத்தது பாக்கல,
1: அவ்வளவுதான்.
0: உங்களால முடியுது?
1: முடியும்.
0: ஓ சரி,
1: நேரம் இல்ல தெய்வீகன், சும்மா வேலைக்கு போனோமான் இருக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது.
0: உங்களுக்கு முடியுதா? ஆனா பெரும்பாலும் வந்து கை தொலைபேசியதான் காலை பொழுதுல வந்து எடுத்து அதுல ஒரு 5-10 நிமிஷம் போகுதுன்றாங்க. ஒரு 15 நிமிஷம் குறைந்தபட்சம் கை தொலைபேசி இல்லாத உங்களுடைய காலை பொழுதை உங்களால தொடங்க முடியுமா அப்படின்றது தான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.
1: மனச தொட்டு எங்க கிட்ட சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3
0: 3-4-7-6-8 உங்களால முடியுமா முடியலையா இல்ல அதை செஞ்சிட்டு இருக்கீங்களா? வாங்க பேசுவோம். இன்னும் என்ன தோழா வந்துட்டு இருக்கு? இது வணக்கம் மின்னல்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தினமும் காலையில் விஜி ஒரு பழைய துணிப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வார். யாராவது எங்க போறீங்க என்று கேட்டால் ஒரு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அமைதியாக சென்று விடுவார். தினமும் அதே பை, அதே பாதை, அதே நேரம். ஒரு நாள் விஜி எங்கே செல்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பெண் அவரை தெரியாமல் பின்தொடர்ந்தாள். விஜி ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பழைய

வயதான ஒவ்வொருவருக்கும் அவற்றை கொடுத்தார். அதை பார்த்து அந்த பெண் ஆச்சரியமாக கேட்டார், விஜய் இவங்க யாரு? விஜய் மெதுவாக சொன்னார், வயதான பிறகு யாரும் கவனிக்காத மனிதர்கள், அதனால் என்னால் முடிந்ததை தினமும் கொண்டு வருகிறேன். அந்த பெண் கேட்டால், இவ்வளவு செலவை எப்படி சமாளிக்கிறீங்க? விஜய் புன்னகையுடன் சொன்னார், நான் தினமும் ஒருவேளை சாப்பாடு குறைவாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவர்களில் ஒருவர் கூட பசியுடன் இருக்க கூடாது. அதை கேட்டதும் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வந்தது. மறுநாள் முதல் விஜய் மட்டும் அந்த பையை சுமக்கவில்லை, அந்த பெண்ணும் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உதவி செய்ய பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் இருப்பதில் கொஞ்சமாவது பிறருடன் பகிர்ந்து கொள்ள மனம் இருந்தால் போதும். நம்மால் முடிந்த சிறு உதவி கூட இன்னொருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான்

0: படிக்க சொன்னா கைபேசியே தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க, நம்ம காலையில ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தோம்.
2: அதாவது நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல, காலையிலேயே இந்த சமூக வலைத்தளங்க கைபேசி எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க.

0: வணக்கம்
1: தமிழ் செல்வி. அப்புறம் காலையில பார்த்தாச்சா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம்?
0: வெளியாவீங்க
2: உங்களுக்கு
3: கை தொலைபேசி பார்க்காம இருக்க முடியும் காலையிலே?
2: அழைப்பு
3: வந்தா எடுப்பீங்க தானே?
2: அழைப்பு வந்தா எடுப்பா. அது என்ன நமக்கு தெரியாது, என்ன எமர்ஜென்சி. மற்றபடி இது வந்து ஒரு 11 மணி வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு நானே எனக்கு ஒரு இது.
3: இரவுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட் ஆஃப் நேரம் இருக்கா உங்களுக்கு?
2: கட் ஆஃப் நேரம் வந்து லைக் தூங்குறதுக்கு முன்ன வந்துட்டு போன் ஆஃப் பண்ணிடுவேன் பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா அது ரொம்ப நம்மளுக்கு அந்த வேவ்ஸ்னு சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் செல்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் தனியா இருக்கிறதுனாலயும் இதெல்லாம் வந்து நான் தவிர்த்துருக்கேன். அப்புறம் இட் ஹெல்ப் மீ சோ மச். என்னன்னு கேட்டா ஒரு சமயத்துல ஒரு கேம் விளையாடுறோம் மாஜோங் இல்லாட்டுன்னு. அது வந்து ஒருத்தர் 80 வயசு வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் விளையாடுவாரு, அதாவது அவரை மென்டல் ஹெல்த் பாதிக்காம இருக்கிறதுக்கு. அந்த கேம் விளையாடும் போது நான் சொல்லிடுவேன் பசங்க கிட்ட, நான் இந்த கேம் விளையாண்டுகிட்டு இருக்கேன், தயவு செய்து
1: தொடர்ந்து
3: வாங்க இன்னும் கதைகள் உங்களோட பேசுறது காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்

0: டீசலுக்கான உதவித்தொகை திட்டம் மேம்படுத்தப்படும். பல்கலைக்கழக கல்லூரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வரப்படாது, பிரதமர் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இந்த நிதி அவசர தேவைகளை நிறைவு செய்வதற்கும் மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்கும் நேரடியாக பயன்படுத்தப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த ஒதுக்கீடு அரசியல் நோக்கம் கொண்டதல்ல, மாறாக மக்களின் சமூக நலனை பாதுகாப்பதில் மடானி அரசாங்கம் முன்னுரிமை வழங்குவதை காட்டுவதாக பிரதமர் கூறினார். மலாக்கா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பிகேஆரின் 2026 தேசிய மாநாட்டை நிறைவு செய்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டாக்டர் அன்வார், 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் முழுமையாக அகற்றப்படும் வேளை மாணவர் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என உறுதியளித்தார். அமைச்சரவை கூட்டத்தில் தாமே இந்த விவகாரத்தை நினைவுறுத்தப் போவதாகவும் அவர் வலியுறுத்தினார். பன்னாட்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் 2027 வரவு செலவு திட்டத்தில் ரஹ்மா அடிப்படை உதவி சாராவின் வழி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு துணை நிற்கும் கடப்பாட்டிற்கு மடானி அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். இவ்வாறு இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். குறிப்பாக வறுமையில் வாடும் தரப்பினரின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் தொடர்ந்து நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரிக்கும். அரசாங்கம் செலவினங்களை கட்டுப்படுத்தும் விதத்தை பொறுத்து இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதன் வழி மக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் மேலும் பயனுள்ள வாய்ப்புகளை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றார் அவர். இதனிடையே இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் சில மேம்பாடுகள் குறித்து ஆராயப்படுவதாகவும் டாக்டர் அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அது குறித்த அறிவிப்பு ஓரிரு மாதங்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேம்பாட்டு நடவடிக்கைகள் விண்ணப்ப நடைமுறையை எளிதாக்குவது, தவணை பணத்தை தொடர்ந்து செலுத்தும் வாகனங்களுக்கான தகுதி நிபந்தனைகளை தளர்த்துவது, தகுதி வரம்பை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றுவது ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை மக்களுக்கு ஆக்ககரமாகவும் முழுமையாகவும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று அவர் விளக்கினார். இந்த அணுகுமுறை ஒவ்வொரு ஒதுக்கீடும் உறுதியான பயனை ஏற்படுத்துவதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப உள்ளதாக அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் நீல பொருளாதாரத்துறையில் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக சபாவில் இந்த புதிய வியூகத்துறையை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய முடியும் என டாக்டர் அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். இம்முனைப்பு தொடர்பில் கூட்டரசு அரசாங்கம் சபா அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. இதன் மூலம் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் 2027 வரவு செலவு திட்டத்தில் அத்துறை ஆழமாக ஆராயப்படுவதை உறுதி செய்ய இயலும் என அவர் கூறினார். நீல பொருளாதாரத்தில் கடல்சார் கடல் வாழ் துறைகளை ஆராய்வதற்கான மிகப்பெரிய ஆற்றலை சபா கொண்டிருக்கிறது. எனவே தமது தரப்பு சபா துறைசார் தரப்புடன் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலை நடத்தியதாக அவர் கூறினார். தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான தயார் நிலைகள் இதுவரை சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. இதில் ஏற்பாடு குறித்த சில கூறுகள் மட்டும் பரிசீலனை நிலையில் உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடில் தெரிவித்தார். இவ்வேளை தேசிய நாள் கொண்டாட்டம் குறித்த ஒருங்கிணைப்பு கூட்டம் நாளை நடைபெறும் வேளை மலேசிய நாள் கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கூட்டம் August 24 மெய்நிகர் வாயிலாக நடைபெறும் என அவர் கூறினார். இவ்வேளை தேசிய கொடி ஜலூர் கமிலாங்கிற்கு மதிப்பளித்தல் உட்பட அதனை முறையாக பொருத்துவதன் அவசியம் குறித்த புரிதல் மக்களிடையே மேலோங்கி வருவதாக டத்து ஸ்ரீ ஃபாமி மேலும் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவும் அவரது வலதுசாரி வைரி ஃபிளாவியோ போல்சோனாரோவும் தேர்தல் பரப்புரைகளை தொடங்கியுள்ளனர். அதிபர் பதவிக்கான கடும் போட்டியில் முக்கியமானவர்களாக கருதப்படும் பெண் வாக்காளர்களை கவரும் முயற்சியில் இருவரும் ஈடுபட்டுள்ளனர். லத்தீன் அமெரிக்காவில் பொருளாதார பலம் பொருந்திய பிரேசிலில் அக்டோபர் 4 நாள் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. மூத்த இடதுசாரி தலைவர் லூலா சிறையில் உள்ள முன்னாள் அதிபர் ஜயர் போல்சோனாரோவின் மகனை எதிர்கொள்கிறார். 80 லூலாவுக்கு இது 4 இறுதி அதிபர் தேர்தலாக அமைகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கும் அண்மைய லத்தீன் அமெரிக்க தேர்தல்களில் பழமைவாத வேட்பாளர்களை வெளிப்படையாக ஆதரிக்கும் போல்சோனாரோவின் பங்காளி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழுத்தங்களுக்கும் எதிராக பிரேசிலின் இறையாண்மையை முன்னிறுத்துவதில் லூலாவின் பரப்புரை கவனம் செலுத்துகிறது. ஏதென்ஸ் அருகே கிரேக்க தீவு செலமிஸில் 20 இரு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகின. இதில் இருவர் பலியாகினர், 570 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அந்த தீவின் தெற்கிலும் கிழக்கிலும் புகழ்பெற்ற கடற்கரைகள் பெரிஸ்டெரியாவிலும் செலினியாவிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையின் தொடர்பு பிரிவு இயக்குனர் வெசலிஸ் வற்ற கோகியனிஸ் கூறினார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மக்களை வெளியேற்ற தற்காப்பு அமைச்சு 4 இடம்பெயர்வு உத்தரவுகளை பிறப்பித்தது. ஐரோப்பாவில் வறட்சியாலும் அதீத வெப்பத்தாலும் தூண்டப்பட்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு தொடர் காட்டு தீ சம்பவங்கள் நிகழும் வேளை கிரேக்கத்திலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஹங்கேரி நெடுஞ்சாலையில் போலந்து பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 12 பேர் பலியாகினர். குறைந்தது 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 57 பயணிகளும் 2 ஓட்டுநர்களும் அந்த பேருந்தில் பயணம் செய்திருந்தனர். சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹங்கேரி உள்துறை அமைச்சர் கேபோ போஸ்ஃபை கூறினார். அவர் வாகனம் ஓட்டும்போது தூங்கிவிட்டதாக காவல்துறையை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டு 2026 ஆசியன் கிண்ண கார்பந்து. நேற்றிரவு தலைநகர் செராஸ் கார்பந்து அருகில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியா சுழியத்துக்கு 2 என வியட்நாமிடம் வீழ்ந்தது. 2026 சிலாங்கூர் சுக்மா. நேற்றைய போட்டிகளில் தடகளம் முக்கிய கவனம் பெற்றது. அதில் பங்கேற்ற போட்டியாளர்கள் அதிவேக வீரர் வீராங்கனை என்ற பட்டத்தை வென்ற வேளை புதிய சாதனையும் படைக்கப்பட்டது. குறிப்பாக உபசரணை மாநிலம் சிலாங்கூர் முதல் தங்கத்தை வென்று அப்போட்டியின் முதல் நாளை அலங்கரித்தது. ஆடவர் பிரிவில் ஜோஹோர் ஓட்டப்பந்தய வீரர் டெனிஸ் இஃப்டிகார் மொமர் ரோஸ்லி 10.27 வினாடிகளை பதிவு செய்து இப்பருவத்தின் சிறந்த அடைவு நிலையை எட்டினார். அதேவேளை 100 மகளிர் பிரிவில் திருங்கானுவைச் சேர்ந்த இசாத்துல் முஸ்ஃபிரா அஹ்மத் கமல் அசிரா 11.73 வினாடிகளை பதிவு செய்து வாகை சூடினார். இதனிடையே 110 தடையோட்ட போட்டியில் திருங்கானுவின் மொஹமத் அர்மீன் ஜரீல் அப்துல் லத்தீஃப் 13.66 வினாடிகளுடன் புதிய சாதனையை ஏற்படுத்தினார். டீசலுக்கான உதவித்தொகை திட்டம் மேம்படுத்தப்படும். பல்கலைக்கழக கல்லூரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டுவரப்படாது, பிரதமர் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2007 இன்றைய நாளில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அஹமத் பதாவி மலாக்கா பாடாங் பலாவானில் நாட்டின் 50th தேசிய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டம் ஜலூர் கமிலாங் பறக்கவிடும் இயக்கத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். சுதந்திரம் என்பது வெறும் முழக்கமன்று என்று தெரிவித்த பிரதமர், குடிமக்கள் சுதந்திரத்தின் பலனை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றம் வெற்றி மாண்பு கொண்ட நாடாக உருவாக்குவதற்கு பங்களிக்க வேண்டும் என்று கூறினார். நாட்டின் சுதந்திர நாளை முன்னிட்டு பழைய நினைவுகளுக்கு இந்நிகழ்ச்சியில் மீண்டும் புத்துயிர் அளிக்கப்பட்டது. பிரதமர் M4442 என்ற பதிவிலான 1951 நேஷ் ரேம்ப்ளர் கஸ்டம் கன்வெர்டபிள் வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். 1956 பிப்ரவரி 20 நாள் லண்டனிலிருந்து நாடு திரும்பிய போது நாட்டின் சுதந்திர தேதியை அறிவிப்பதற்காக பாடாங் பலாவனுக்கு வந்த துங்கு அப்துல் இதே போன்ற வாகனத்தை பயன்படுத்தினார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இணைப்பதே வெற்றி தாங்க. ஒரு பெரிய படையை சேர்ந்து பாடி இருந்தாங்க ஜிவிடி மான், அப்புறம் தமன், இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல் தான் அது. முதல்ல கேட்டு வந்தோம் மணி போய் 7:16. இனிய வணக்கம் திங்கக்கிழமை, அதுவுமா அப்படி விறுவிறுப்பா உங்களுடைய நாளை நீங்க தொடங்கணும்.
1: ஆமா, நாள் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாவும் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன தேதின்னு கூட தெரியாம சில பேர் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க.
0: ஆகஸ்ட் 17 ஆயிருச்சு, பாதி மாசம் முடிஞ்சிருச்சு.
1: வருஷம் தொடங்கினதும் தெரியல, வந்ததும் தெரியல, அதுவும் பாதி மாதத்தை கடந்ததும் தெரியல.
0: இப்போ வாழ்க்கையில இந்த மாதிரிதான், சில நேரத்துல நம்ம இப்படி எதுவுமே தெரியாம ஓடிக்கிட்டே இருப்போம். திரும்பி பார்க்கும் போது வாழ்க்கை எதையோ எனக்கு சொல்ல வருதோ, ஏதோ ஒரு புரிதலை ஏற்படுத்துதோ அப்படின்னு நினைப்போம். ஆங்கிலத்துல இது வந்து ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில தான் இந்த ரியாலிட்டி செக் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
1: வாழ்க்கையில நம்ம நினைச்சது போல இல்ல, ஏதோ வாழ்க்கை எனக்கு சொல்ல வருது அப்படின்ற ஒரு விஷயம் தோணும் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு வந்திருக்கும்.
0: இப்போ ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஒரு 20 வருஷம் வீட்லயே அப்பா அம்மா கூட இருந்திருப்போம். திடீர்னு ஒரு சூழல் கருதி நம்ம வந்து படிச்சுட்டு முடிச்சிட்டு பிறகு இல்ல வேலைக்காக சொந்தமா போய் வாழ்ற ஒரு வாழ்க்கை அங்கதான் நம்மளுக்கு வந்து ஆரம்பம். அப்ப நமக்கு தெரியும், ஓ இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் அவங்களை எதிர்பார்த்து இருந்துட்டோம், இதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் சொந்தமா செஞ்சுக்கணுமா அப்படின்னு. இப்ப பையனங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, துணி துவைக்கிறதா இருக்கட்டும், சொந்தமா சமைக்கிறதா இருக்கட்டும், அப்பதான் புரியும், ஐயோ வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் இவ்வளவு நாள் செஞ்சு கொடுத்துட்டாங்களே. அந்த மாதிரி இது சின்ன ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வாழ்க்கை எனக்கு எதையோ சொல்ல வருது, சொல்லி கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிந்த ஒரு சூழலை பத்தி தான் நீங்க பேச
1: போறீங்க. கடந்துகிட்டு இருக்குமா, இதுதானே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல்ல உங்க வாழ்க்கையில எதை நீங்க யோசிச்சீங்க?
0: ஆமா, ரியாலிட்டி செக் அப்படின்னு கொஞ்சம் தேடி பாத்தீங்க கிட்ட உங்க கதையை சொல்ல வாங்க. 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8. நான் என்ன தரமா அண்மையில யோசிச்சேன், சரியா தூங்குறமா, வாழ்க்கையில நம்மளுக்கு தூக்கத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமா அப்படின்ற மாதிரி இருந்து.
0: அதுவுமே இருக்கு, ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க அவங்க அனுபவத்துல, கண்ணாடி முன்னுக்கு எப்போதும் வழக்கமா நிப்பாங்களாம்.
1: சரி,
0: அந்த நாள்ல நிக்கும் போதுதான் கண்ண சுத்தி கருவளையம் இருக்கிறது புரிஞ்சிருக்கு.
1: வணக்கம்.

0: அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மோஸ்தி நடத்தும் தேசிய புத்தாக்க வணிக மயமாக்குதல் கண்காட்சி. இது குறித்த விவரங்களுடன் பன்னாட்டு பிரிவு செயலாளர் டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து.
1: நைஸ் வந்துட்டு நேஷனல் இன்னோவேஷன் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்போ 2026 தான் முதல் தடவை கேள்விப்படுறீங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. 2016 அன்று முதல் ஆரம்பிக்கப்பட்ட மலேசியா கமர்ஷியலைசேஷன் இயர், அப்போ வந்து மலேசியா கமர்ஷியலைசேஷன் இயர்னு கூப்பிட்டாங்க. 10 வருஷம் முன்னுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பல நிகழ்வுகள் அது மூலம் வருட வருடம் தொடங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, சோசியல் மீடியா, நியூ ஜெனரேஷன் இதெல்லாம் வரும் பொழுது நம்மளும் அந்த நிகழ்ச்சியை வேறு ஒரு பரிமாற்ற வளர்ச்சி கொண்டு செல்ல வேண்டும். நேஷனல் இன்னோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்போன்னு நைஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. புதிய கண்டுபிடிப்பு கமர்ஷியலைசேஷன் சந்தைக்கு கொண்டு செல்வது, இதுதான் முக்கியமான ஒன்னு. நீங்க அங்க வந்துட்டு என்ன பார்க்க போறீங்க, புதிய கண்டுபிடிப்புகளை பார்க்க போறீங்க. உங்களுக்கு சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை சொல்லி தரத்துக்கான வசதிகள் அங்க கடமையாக இருப்பாங்க. மோஸ்டி மட்டுமல்ல, மற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய ஸ்டார்ட் அப்கான இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள், அவங்களும் அங்க இருப்பாங்க. இந்த நிகழ்வு வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் கீழே நடந்தாலும் இது மற்ற அமைச்சுகளை சார்ந்தும் நடைபெறுகிறது. எல்லா அமைச்சுகளும் சேர்ந்துதான் இதில் கலந்து கொள்ள போகிறார்கள். முதலாவது சுகாதாரம், ஹெல்த் கேர் கண்டுபிடிப்புகள், உணவு, விவசாயம், செயற்கை நுண்ணறிவு ஏஐ பற்றிய இது, அப்புறம் பசுமை தொழில், கிரீன் டெக்னாலஜி பத்தி, அப்புறம் பயோ டெக்னாலஜி, ஹைட்ரோஜன் டெக்னாலஜி இதெல்லாம் அங்க இருக்கும். 180 பூட் இருக்க போகிறது, கண்காட்சியாளர்கள் இருக்க போகிறாங்க. அதுல விதவிதமான மலேசியாவை சேர்ந்ததும் இருக்கின்றதும் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் இருக்கும் அப்படின்னு இல்லை, இரண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த டெக்னாலஜி, இந்த உணவு வந்து எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம், என்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணலாம், அது ஒரு தனி. இன்னொன்னு வந்து உங்க உணவு தயாரிக்கும் முறை வந்துட்டு புதுமையா இருக்கு. அப்ப அங்க வர முதலீட்டாளர்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பாக்குறப்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது. நாங்க இதுல முதலீட்டு செய்யலாமா அப்படின்றது ஒரு இது. முதலீட்டாளர்களும் அங்க இருப்பாங்க, அறிவியலாளர்களும் அங்க இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இந்த நிகழ்வு வந்துட்டு 26-28 August கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர் KLCC நடைபெறுது. இது முற்றிலும் இலவசம். nice.mosti.gov.my அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதா. கண்காட்சி ஒண்டி அங்க நடைபெறல, செமினார்ஸ், பீச்சிங். பீச்சிங் நீங்க சொன்ன மாதிரி உங்க புதிய கண்டுபிடிப்பு இருக்கு, நீங்க போய் பீச் பண்ண போறீங்க. நீங்க பீச் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து அதை போயிட்டு மத்தவங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு அறிமுகப்படுத்தி, நான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, உங்களுக்கு முதலீட்டு செய்ய ஆசை இருக்கா, இல்ல நீங்க இதை பத்தி இன்னும் மேற்கொண்டு இது செய்யறதுக்கு, அது பீச்சிங் செஷன் இருக்கு. இன்னொன்னு பிசினஸ் மேட்சிங் இருக்கு. உங்கள்ட்ட இப்ப பிசினஸ் இருக்கு, இதை வந்து நீங்க வெளியெடுத்து கொண்டு போறீங்க, அங்க இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ அங்க போயிட்டு நீங்க பிசினஸ் மேட்சிங் செய்யலாம். ஒரு நிறுவனம் வந்து இந்த பேக்கேஜிங் கொண்டு வந்திருக்காங்க, இப்ப நீங்க போயிருக்கீங்க, பாக்குறப்ப இந்த பேக்கேஜிங் நல்லா இருக்கு, இவங்கள்ட்ட எப்படி நம்ம தொடர்பு கொண்டு அவரு கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்றது நம்ம அதுல செய்யலாம். 9 மணியிலிருந்து 5 மணி வரை கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர் KLCC நடைபெறுது.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கேட்டிருந்தோம் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும் அந்த இடத்துல, நம்ம ஓ இதுதான் வாழ்க்கையா, இப்படிதான் சொல்லி கொடுக்குதோ அப்படின்ற யோசனை நமக்கு வாழ்க்கையில ஒரு புரிதலாக ஏற்படும்.
1: ஒரு அலாரம் அடிக்கும் மனசுக்குள்ளார, என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம, இதெல்லாம் கேட்டிருந்தோம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு
0: கவிலன் வந்திருக்கிறாரு.
2: எனக்கு தோண வச்சதுனாக்க கண்டிப்பா வேலைக்கு போனதுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனாலும் வேலையை பத்தி யோசிக்கிறதாவே இருக்குதே, அங்க இருக்கிறப்பதான் ஸ்ட்ரெஸ் இருக்குனாக்க வீட்டுக்கு போய் ஸ்ட்ரெஸ் தொடருது அப்படின்னு நினைக்கிறப்பதான் வந்துட்டு வேலைனாக்க என்னதுன்னு உணர முடிஞ்சிச்சு.
1: படிச்சுக்கிட்டே அப்படின்னு தோணுதா இப்ப உங்களுக்கு?
2: ஆமா, ஏன்னா அது வந்து நம்ம செலவு பண்ண தேவையில்லை, படிக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல.
0: எல்லாம் அப்பா அம்மா பாத்துக்குவாங்க.
2: ஆமா, ஆனா இது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த செலவுன்றது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்து இன்னைக்கு என்ன டாஸ்க் வந்துருமோ, இன்னைக்கு என்ன இது இருக்குமோ, அது அதனாலயே வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: நான் வந்து படிக்கும் போது நினைப்பேன், பா இதோட முடிஞ்சிச்சு, எஸ்பிஎம் முடிக்கும் போது காலையில 5:30 எல்லாம் எழுதிருக்க வேணாம்னு, வேலைக்கு வந்த பிறகு தெரிஞ்சிச்சு 4:30 ஆயிருச்சு.
2: ஆமா, சரியா தூக்கம் இல்லாம போய் அதை பத்தி நினைச்சு தூங்குறப்பதான் கனவுல அது வர்றது வேலை விஷயம்.
0: வாங்க நம்ம எல்லாம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு ஓடுவோம்.
2: ஆமா, அது ஜாலியா இருக்கும்.
0: நன்றி நன்றி கவிலன். அவருக்கு வேலைக்கு வந்த பிறகுதான் என்ன வேலை இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னு சொன்னாரு.
1: நிறைய சூழல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நினைவு படுத்திருக்கோம். கார் வாங்கணும்னு நினைச்சிருப்போம், கார் வாங்கிதான், ஆனா காரை வாங்கி பயன்படுத்தும் போது தான் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு நடந்தே அப்படின்ற மாதிரி.
0: வாழ்க்கையின் புரிதல் எப்போ உங்களுக்கு ஏற்பட்டது கூப்பிடுங்க, சொல்லிய 3228255 3 அல்லது 4 7 6 8 இப்போ டியர் காம்ரேட் படத்துக்காக புலராத காலை பொழுதில் Oh.

0: மணி போது 7:38. பொதுவாகவே போனா வாழ்க்கையுடைய புரிதல் எங்க தெரியுமா, அதுக்கு தெரிய வருதா, சம்பளம் எடுத்துட்ட பிறகு எங்க போச்சு. சம்பளம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு, முதல் முறையா வேலைக்கு போய் சம்பளம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு, இதை செய்யணும், அதை பண்ணணும், மலையை இழுத்தரணும், அப்படி இது கட்டணும் அப்படின்றதெல்லாம் நினைப்போமா. ஆனா அங்க வந்துட்ட பிறகுதான் ஐயோ இவ்வளவுதானா அப்படின்னு புரிதல் ஏற்படுதா.
1: சில நேரங்கள்ல ஒரு இந்த காத்துல கோட்டை கட்டுவாங்கன்னு நமக்கே தெரியாம நம்ம பண்ணிடுறோமா, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோமா, ஓ இது காத்து அப்படின்ற மாதிரி.
0: கோமதிக்கு எப்ப ஏற்பட்டுச்சு பா இதுதான் வாழ்க்கையா அப்படின்ற புரிதல்?
2: எஸ்பிஎம் எல்லாம் முடிச்சிட்டு அப்பாடா இதுக்கு பக்கத்துல வந்து ஸ்கூல் பக்கத்தே போக மாட்டோம்னு நினைச்சோம், ஆனா நான் வேலை செய்யறதே இப்ப ஒரு டீச்சர்.
1: தினம் தினம் பள்ளிக்கு போறீங்களே?
2: ஆமா தினம் தினம் போறேன்.
0: ஏன் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்காதா? வேலை சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடம் வாழ்க்கையுடைய புரிதல் ஒண்ணு ஏற்பட்டிருக்கோம்ல, இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்களை பத்தியோ இல்ல வாழ்க்கையுடைய செலவுகள் பத்தியோ அந்த மாதிரி எப்பயாவது ஏற்பட்டுச்சா டீச்சர் உங்களுக்கு?
2: அது இருக்கு. ஸ்கூல் டைம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு செலவு இல்ல, ஆனா இப்ப இந்த மூமெண்ட் நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போன பிறகு அந்த செலவு எல்லாம் வருது பாருங்களேன். அப்படா இதெல்லாம் எப்படிதான் நம்ம அப்பா அம்மா சமைச்சாங்க, நம்மளால முடிய மாட்டேதுன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு ஸ்பாட் போறோம் பாருங்க. எப்படி செலவு வரும்ன்றது ஆனா வந்துடும்.
1: ஆனா பள்ளி படிக்கும் போது செலவு இல்லைன்னு சொல்லாதீங்க, இருந்துச்சு, ஆனா நம்ம கிட்ட இல்ல, அது அம்மா அப்பா கிட்ட இருந்துச்சு இல்லையா.
2: ஆனா அப்ப அவங்க அவங்கனால வந்து ஒரு 4-5 பிள்ளைங்க வச்சு கூட அப்ப ஒரு ஆளு சம்பளத்துல அம்மா சமாளிக்க முடிஞ்சிச்சு. இப்ப வந்து 2 பேரும் வேலை செஞ்சோம், இப்ப ஒரு பிள்ளைங்க 2, அப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு செலவு வரப்போதான் யோசிப்பேன், ஐயோ எப்படிதான் நம்ம அப்பா அப்படி சமாளிச்சாங்க நம்மளே.
0: ஏதோ ஒரு தைரியத்துல மன பலத்துல போய்கிட்டே இருக்கும், அப்படியே போவோம் சரியா?
2: ஆமா
1: நன்றிங்க.
0: நன்றி கோமதி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள் திங்கட்கிழமைகளில் காலை 9:15.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை என்று
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: நல்லா இருக்கேன். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு புரிதல் வந்துருச்சா?
1: யோசிச்சுல கல்யாணம் வாழ்க்கை முத இப்படி அந்த கல்யாணம் பண்ணவனுக்கு வா ஓகே கல்யாணம் பண்ண போறோம் என்னது கொஞ்சம் ஃப்ரீடமா இருப்போம் இங்க போலாம் அங்க போலாம் இட்டுட்டு அந்த கல்யாணம் முடிச்சுட்டு டோட்டலா வேற மாதிரி ஆயிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி லைஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி வந்துருச்சு.
0: ஓ, கல்யாணத்துக்கு முன்னுக்கு எதெல்லாம் நீங்க நினைச்சீங்க?
1: ஃப்ரீடமா இருக்கும், லைக் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா எப்படி
2: எதை வச்சு நீங்க ஃப்ரீடம் நினைச்சீங்க? சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: எது வச்சு ஃப்ரீடம்? லைக் ஒரு ஹாப்பி லைஃபா இருக்கும், எப்படி சொல்லுவாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நம்ம கொண்டு போலாம் லைஃப் அப்படின்ட்டு.
0: சரி, கல்யாணத்துக்கு அப்புறம்?
1: கல்யாணத்துக்கு அப்புறம் வேற என்னடா தொட்ட என்னது காலி வச்செல்லாம்
2: வெட்டி வெளியா இருக்கு. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க
1: திருமணத்துக்கு
2: பிறகு இதெல்லாம் இருக்குன்றீங்களா? எல்லாருக்குமே இருக்கிறது தானே இல்லையா?
0: அந்த பக்குவப்படுத்துறது உங்களை எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொண்டு வந்திருக்குமே.
1: ஆமா, அமைதியா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்.
0: என்ன செய்யறது கீதா, வாழ்க்கை எப்படி இருந்தா அப்படி இருக்கதானே செய்யும். நன்றி நன்றி. வேலைக்கு
1: போயிட்டீங்களா?
0: சொல்லுங்க.
1: எனக்கு உங்களைய தேவிகா புவனா மோகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னமோ அந்த ஸ்கூல் டேஸ்ல அந்த கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு.
2: நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி.
0: நீங்களும் எங்களோட நாலாவது நபரா வந்துருங்க, நாங்க நாலு பேருன்னு பாடலாம்.
1: ஆமா
0: சரி கீதா, நன்றி. பாத்து போங்க, எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருங்க. வாழ்க்கைனா அப்படிதான், இப்படி இப்படி இருக்கும், எடுத்துட்டு போயிட்டே இருப்போம்.
1: ஆமா, நன்றி நன்றி.

0: இசையுட குரல்ல வந்த பாடல் தான் அது, லவ் மீ அப்படின்ற பாடல். உள்ளூர் பாட்டு 752 ஆயிருச்சு.
1: இந்த ரியாலிட்டி செக் வந்து வாழ்க்கையில ஒரு கட்டம் நம்ம உணர்வோம் பாருங்க, அதான் வாழ்க்கையா இப்படிதான் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த நிதர்சனம் அப்படின்னு அதை யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னு கேட்டோம்.
0: கீதா
2: ஹலோ,
1: பசியாட்டீங்களா இல்லையா?
0: கீது என்ன கீது, வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ?
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.

0: வாழ்க்கையில நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையா?
1: ஆமா, அந்த புரிதல் யார் யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டிருந்தோம்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ரியாலிட்டி ரியலைஸ் பண்ண, கல்யாணம் பண்றதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம எவ்ரி டைம் செமஸ்டர் பிரேக் வரும்போது வீட்டுக்கு வரும்போது 2000 வெள்ளி கொடுப்பாங்க கையில, 6 மாசம் செலவுக்கு. சோ அந்த 2000 வெள்ளி வந்து கணக்கு போட்டு எழுதி திருப்பி செமஸ்டர் பிரேக் இங்க வரும்போது எல்லாத்துக்கும் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன் பேலன்ஸ் இருக்கிற காசுல. அப்ப அம்மா பொறுமையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கணக்கு போட்டு எழுதி செய்யுது, இன்னும் பேலன்ஸும் காசு சேர்த்து வைக்குதுன்னு. இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் எழுதுனா அப்புறம் ஒரு மொத பேபி வரும், அப்புறம் அப்பயும் எழுதுனா அப்ப அந்த பிள்ளை வளர வளர எழுதுறது நிப்பாட்டிட்டேன்
0: எங்கேயோ போச்சு.
2: ஆமா, எழுதுறதுக்கு முன்னே காசு முடிஞ்சு போயிருக்கு,
1: இங்க இருந்த கிணறு எங்கடா அப்படின்ற மாதிரி.
2: அதனால நானு என்னோட டாக்டர்ஸ் எல்லாம், நாங்க நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், நாங்க எல்லாம் உட்காந்து பேசி இருக்கப்ப நான் சொல்லிக்குவோம், திங்ஸ் விலை எல்லாம் ஏறி போயிருச்சு, நீங்க டியூஷன்ல இருந்து எவ்ரி திங் பிரைஸ் வெண்ட் அப் ரெடி.
0: அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாமா, வாழ்க்கையின் புரிதல் உங்களுக்கு முதல் குழந்தை வளரும் போதுதான் வந்துச்சு.
2: ஆமா, அது ரெண்டாவது குழந்தை வந்தா இன்னும் டபுளா வந்துடும்.
0: நன்றி நன்றி டாக்டர்.
1: பிறகு
0: பேசுவோம் தொடர்ந்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வறுமையை ஒழிப்பதும் வாழ்க்கை செலவின அழுத்தத்தை குறைப்பதும் மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதென பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் வரிய நிலை வெற்றிகரமாக 0.09 விழுக்காட்டிற்கு குறைந்துள்ளதாக அவர் கூறினார். தேசிய கொடியில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கை, வண்ணம் உட்பட அதன் விவரங்கள் பற்றி அதிகமான மலேசியர்கள் அறிந்துள்ளனர் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஜலூர் கிமிலாங்கை மதிப்பதன் முக்கியத்துவம் குறித்த மக்களின் விழிப்புணர்வு அதிகரித்து வருவதை இது காட்டுவதாக அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். குடும்ப வன்முறையை எதிர்நோக்கும் பெண்கள் அமைதி காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டாம், மேலும் தங்கள் மீதான துன்புறுத்தல்களை பொறுத்து கொள்ள தேவையில்லை என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நன்ஷி சுக்ரி தெரிவித்தார். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் தரப்பினர் தைரியமாக முன்வந்து உதவிகளையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பன்னாட்டு உதவிப் பொருட்களை ஏற்றிய 700 மேற்பட்ட கனவுந்துகள் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தன. அந்த கனவுந்துகள் உணவு உட்பட மனிதநேய பொருள்களை ஏற்றியிருந்ததாக ஐநா மனிதநேய விவகார ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் ஊடக தொடர்பாளர் ஒல்கா ஷெரீஃப்கோ தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் சிறாரிடையே ஊட்டச்சத்து குறைபாடு உச்சத்தை எட்டியுள்ளதாக ஐநா உணவு திட்டம் WFP எச்சரிக்கை வெளியிட்டிருந்தது. மேற்கு நேபாளத்தில் தொடர் பருவ மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 உயிரிழந்தனர், மேலும் 80 காயமடைந்ததாக நாட்டு இராணுவம் தெரிவித்தது. ஜஜாகோட் பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் 2 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட வேளை